இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 21 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

இனி நேர்கள் இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக. நேரலையில் பங்கேற்று விளக்கம் அளிக்கிறார் தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயண் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள். இன்று காலை 10 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90. இன்று நண்பகல் 12:10 மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் காலை 6:00. தொடர்ந்து கேட்கலாம்

குரலோசை இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 4 குரட்பா.

துன்பம் செய்தவரை தண்டித்தல் அவர் தம் செய்கையை நினைத்து வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்துவிடுதலாகும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் அபிமான தருமபுரி ஒன்பலை 102.5 ஏற்காடு ஒன்பலை 103.7 இன்று வலம் வரும் நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, இன்றைய மழலையாக நம்மோடு எம் தர்ஷன். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம், இனிது இனிது ஆகியன கேட்கலாம். இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல், இன்று காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம், இன்றைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக. தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. இன்று காலை 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12:10 மருத்துவ மலர், இன்றைய நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரைசி, அதனைத் தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தேனி வாழ்க்கையின் ஏணி கிருஷ்ணகிரி உஞ்சண்டி சிவகிருஷ்ணன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசை மலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்று 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். மீண்டும் உங்கள் நினைவிற்காக, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம், இன்றைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக. தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயண் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. நேயர்கள் இதுவரை இன்று வலம் வரும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். உங்கள் அபிமான தருமபுரி ஒன்பலை 102.5 ஏற்காடு ஒன்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க.
2: This is Akashvani, the news read by Tanvi Khurana.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
1: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டுவிடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்துல 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6

மணி 15 நிமிடம். பூமாலை தொடுத்து அர்ச்சிக்க வேண்டிய இறைவனை பக்தி பாமாலை தொடுத்து அர்ச்சிக்க வருகிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல் எஸ் சௌமியாவின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தி மாலை. தொடரும் பாடல் எஸ் சரளாவின் குரலில்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

இனிப்புக்களால் இறைவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையாக தொடரும் பாடல் தினேஷ் குரலில்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. இன்று நீங்கள் துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றியடைந்து இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறது. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரும் காலை 6:35. தொடர்ந்து கேட்கலாம்
1: கால்நடை நமக்கு தோழனம்மா. இன்று கால்நடைகளுக்கான கோடைக்கால பராமரிப்பு முறைகள் உரை வழங்குகிறார் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரகுமார் அவர்கள்.
2: தமிழகத்தின் கோடை காலத்தில் நிலவும் கடும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கால்நடைகளின் ஆரோக்கியத்தையும்

உற்பத்தி திறனையும் பெரும்பாலும் பாதிக்கின்றன. இந்த பாதிப்புகளை தவிர்த்து லாபத்தை பெருக்க மேற்கொள்ள வேண்டிய முழுமையான பராமரிப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். வெப்ப அயர்ச்சியின் அறிகுறிகள். கால்நடைகளுக்கு நெடுங்காலமாக சவாலாக நிகழ்வது கோடை காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். அதிக வெப்பம் விலங்குகளின் ஆரோக்கியத்தும் மற்றும் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. பொதுவாக அறிகுறிகள்: நிழலில் தஞ்சம் புகுதல், அதிகமாக தண்ணீர் பருகுதல், பசியின்மை, தீவனம் உட்கொள்வது குறைதல், அதிகமான அளவு உமிழ்நீர் வடிதல், வேகமாக மூச்சு விடுதல், உடல் வெப்பநிலை அதிகரித்தல், வாய் திறந்து சுவாசித்தல். மிக தீவிரமான அறிகுறிகள்: உடலில் நடுக்கம், கீழே விழுதல், நாக்கை வெளியே தள்ளி எச்சில் வடிதல், உற்பத்தி பாதிப்பு, பால் உற்பத்தி மற்றும் பாலில் கொழுப்பு சத்து திடீரென சரிதல். கறவை மாடுகளுக்கான பராமரிப்பு மேலாண்மை. வெயில் காலங்களில் அதிகப்படியான கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைவதோடு மட்டுமின்றி மிக அதிகமாக பால் தரும் நாள் ஒன்றுக்கு 15 லிட்டர் அதிகமாக கலப்பின பசு மாடுகளில் வெப்ப அயர்ச்சியின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இவை வெப்ப அயர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு இறக்கவும் நேரிடலாம். அதாவது ஆங்கிலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு குடிநீர் மேலாண்மை. முதலாவதாக, கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 4 முதல் 5 முறை சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். கறவை மாடுகளுக்கு எப்போதும் தண்ணீர் கிடைக்கும் வகையில் தண்ணீர் தொட்டியை அமைக்க வேண்டும். மாடுகள் தண்ணீர் குடிக்கும்போது நீரின் மேல் சிறிதளவு தவிடு அல்லது புண்ணாக்கை தூவினால் மாடுகள் குடிக்கும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கும். கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் உட்கொண்ட பிறகு தண்ணீர் வைத்தல் மாடுகள் அதிகமாக தண்ணீர் குடிக்கும். நீர் தேவை. ஒரு மாட்டிற்கு தோராயமாக 80 முதல் 100 லிட்டர் தண்ணீர் தேவைப்படலாம். உலர் தீவனம் மற்றும் தாது உப்புகள். வறண்ட காலங்களில் வைக்கோல் மற்றும் உலர் தீவனங்களை தவிர்க்காமல் அவற்றுடன் தாது உப்புகளை சேர்த்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, உப்புக்கட்டி. கோடை காலத்தில் தாது உப்பு கட்டிகளை மாட்டின் கொட்டைகளில் கயிற்றில் கட்டி தொங்கவிட வேண்டும். மாடுகள் அதை நாவினால் தடவும் போது தாகம் எடுத்து அதிக தண்ணீர் பருகும். மேலும் உப்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படுகின்றன. மூன்றாவதாக, உடலை குளிர்வித்தல். கறவை மாடுகளின் உடல் வெப்பத்தை தணிக்க நீர் தெளிப்பான்கள் அல்லது குளிர்ந்த நீரை தெளித்தல் மற்றும் மின் விசிறி அமைப்பது அவசியமாகிறது. அதாவது ஸ்ப்ரிங்க்லர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதை அமைத்து நீர் தெளிக்க பயன்படுத்தலாம். எருமை மாடு வளர்ப்போர் குளியல் தொட்டிகளை உருவாக்கி வெயில் நேரங்களில் எருமைகளை அதில் கிடக்கச் செய்வதன் மூலம் வெப்ப அயர்ச்சியிலிருந்து பாதுகாத்து பால் உற்பத்தியை பெருகலாம். கொட்டகை மேலாண்மை. கூரை பராமரிப்பு. மாட்டு கொட்டகையின் கூரைக்கு மேல் நீர் தெளிப்பான்களை அமைக்கலாம். வெயில் நேரங்களில் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை இதை ஓடவிட வேண்டும். இதனால் கொட்டகை குளிர்ச்சியாகி மாடுகள் தீவனத்தை அதிகமாக உட்கொள்ளும், பால் உற்பத்தியும் அதிகரிக்கும். நிழல் மரங்கள். கொட்டகையைச் சுற்றி விரைவாக வளரும் நிழல் தரும் மரங்களை நடுவதன் மூலம் கோடைகால தாக்கத்தை குறைக்கலாம். பரிந்துரைக்கப்படும் மரங்கள்: அரசு மரம், வேம்பு மரம், கிளைசீடியா, கல்யாண முருங்கை, பூவரசு ஆகிய மரங்களை வளர்க்கலாம். தீவன மேலாண்மை திட்டமிடல். மேய்ச்சல் நேரம்: காலை 6 மணி முதல் 10 மணி வரை மேய்க்கலாம். அடுத்தது மாலை 3 மணி முதல் 7 மணி வரை மேய்ச்சல் பண்ணலாம். எச்சரிக்கை: மதிய வேளையில் மேய்ச்சலை கண்டிப்பாக தவிர்க்கவும். பசுந்தீவனம். கோடையில் பசுந்தீவனம் பற்றாக்குறையாக தவிர்க்க ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது மண்ணில்லா விவசாயம் அல்லது அசோலா வளர்ப்பு முறையை மேற்கொண்டு அதிலிருந்து கிடைக்கும் பசுந்தீவனத்தை மாடுகளுக்கு அளிக்கலாம். மாற்று தீவனம். காய்ந்த மேய்ச்சல் நிலம் உள்ள பகுதிகளில் மர இலைகளை தீவனமாக அளிக்கலாம். சைலேஜ். பருவ காலங்களில் கிடைக்கும் அதிகப்படியான பசுந்தீவனத்தை சைலேஜ், அதாவது ஊறுகாய்ப்புல்னு சொல்லுவாங்க, முறையில் சேமித்து அதை

0: நீங்கள் கோடை காலத்தில் மாடுகளுக்கு அளிப்பதன் மூலம் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் கிடைக்கும். சைலேஜ் பசுந்தீவன பாதுகாப்பு தொழில்நுட்பம். சைலேஜ் என்றால் என்ன? கால்நடை வளர்ப்பு என்பது இந்தியாவின் விவசாய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கால்நடைகளுக்கு தேவையான உணவியல் பசுந்தீவனம் மிக முக்கியமானது. ஆனால் ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் தாராளமாக கிடைப்பதில்லை. கோடை காலம் மற்றும் வறண்ட காலங்களில் பசுந்தீவன பற்றாக்குறை ஏற்பட்டு பால் உற்பத்தி, கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் விவசாயிகளின் வருமானம் பாதிக்கப்படுகிறது. இந்த சிக்கலுக்கு ஒரு சிறந்த தீர்வு தான் சைலேஜ், அதாவது ஊறுகாய்ப்புல்னு சொல்லுவாங்க. சைலேஜ் என்றால் என்ன? ஊறுகாய்ப்புல் என்பது அறுவடை செய்யப்பட்ட பசுந்தீவனத்தை காற்று புகாத நிலையில் சேமித்து அதை நொதிக்க செய்வது, அதாவது ஃபெர்மெண்டேஷன் செய்வதன் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த தீவனமாகும். இது பசுந்தீவனத்தின் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பாதுகாத்து தேவைப்படும் நேரங்களில் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுகிறது. அடுத்ததாக ஆடுகளுக்கான கோடைகால பராமரிப்பு. வெள்ளாடுகள் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை. ஆனால் செம்மறி ஆடுகள் ரோமம் அதிகமாக இருப்பதால் வெப்ப அயற்சியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மேய்ச்சல் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரை. அடுத்ததாக மாலை 3 மணி முதல் 6:30 மணி வரை மேய்ச்சல் நேரம். குடிநீர். ஒரு ஆடுக்கு 8 முதல் 12 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். குடிநீர் கொட்டகையின் நீளம் ஆடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். கணக்கீடு. ஒரு ஆட்டிற்கு 5 சென்டிமீட்டர் நீளம், உதாரணத்துக்கு 10 ஆடுகளுக்கு 50 சென்டிமீட்டர் நீளம் இருக்க வேண்டும் குடிநீர் தொட்டி. ஆடுகளுக்கு சோடியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகம் தேவைப்படுகிறது. பட்டிகளில் உப்பு கட்டுகளை கட்டுவதன் மூலம் இதை ஈடு செய்யலாம். உப்பு கட்டுகளை கட்டுவதனால் தண்ணீர் தாகம் அதிகமாக எடுத்து தண்ணீர் அதிகமாக பருகும். கோடை காலத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பும் ஆடுகளின் எண்ணிக்கை குறைப்பதன் மூலம் பராமரிப்பு செலவை மிச்சப்படுத்தலாம். கோழிகளுக்கான கோடைகால பராமரிப்பு. ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது கோழிகள் தீவனம் உட்கொள்வது குறைந்து உடல் எடை குறையும். கோழிகளுக்கு உச்சி வெயிலில் தீவனம் கொடுக்க கூடாது. அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவனம் அளிப்பது சிறந்தது. இதனால் தீவனம் வீணாவதை தடுக்கலாம். கோடை காலத்தில் வழக்கத்தை விட 20% அதிகமாக இடவசதி மற்றும் தண்ணீர் அளிக்க வேண்டும். விட்டமின் சி. ஒரு கோழிக்கு 10 மில்லிகிராம் என்ற அளவில் விட்டமின் சி மருந்தை நீரில் கலந்து கொடுக்க வேண்டும். இது வெப்ப அயற்சியை குறைக்க உதவும். பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் குளுக்கோஸ் போன்றவை நீரில் கலந்து கொடுக்கலாம். கொட்டகை அமைப்பு. கொட்டகையின் உயரம் அதிகமாக இருக்க வேண்டும். நடுவில் 12 அடியும் ஓரத்தில் 10 அடியும் இருக்க வேண்டும். ஸோ இவ்வாறு இருந்தால் வெப்பம் தணிக்கப்படலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில். கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரகுமார் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம்

0: ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப் பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவுநீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி

0: அரசு திருவிழாவை ஒட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதியாட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம். ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு

0: 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
0: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
2: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாலை மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை எம் தர்சன். வணக்கம் தர்சன்.
3: வணக்கம் சார்.
2: தர்சன் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குங்க சார்.
2: நல்லா இருக்கீங்க, மூக்கு மூலியமா வந்திருக்கீங்க, எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க?
3: நிறைய விளையாடுங்க சார், நிறைய தண்ணி குடிப்பீங்க சார்.
2: ஓ, நிறைய தண்ணி குடிப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க?
3: எஸ் சார்.
2: வெரி குட், மகிழ்ச்சியா இருந்தா எல்லாரும் அழகா இருப்பாங்க. சரி, மகிழ்ச்சியான பையன். உங்க ஊர் எங்க இருக்கு, உங்க வீடு எங்க இருக்கு?
3: வீரனூர்.
2: என்ன இருக்கு இந்த ஊர்ல? ஒரு சின்னஞ்சிறு கிராமம் இருக்குது, அமைதியா இருக்கு இந்த ஊர். என்ன இருக்கு இந்த ஊர்ல?
3: ஒண்ணுமே இல்ல.
2: ஒண்ணுமே இல்ல, அதுவும் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க?
3: எஸ் சார்.
2: சரி, நல்லா அமைதியா வாழுங்க. சரி தர்சன், அப்பா பேர் என்ன?
3: சார் மணிவண்ணன்.
2: அம்மா பேரு?
3: பரிமலா.
2: என்ன பண்றாரு மணிவண்ணப்பா?
3: சார் வேலைக்குல போறாங்க சார்.
2: சொல்லுங்க தர்சன், என்ன சொல்ல போறீங்க நீங்க?
3: பாட்டு.
2: பாடுங்க. கட கடன்னு
3: பட்டா மூச்சு, பட்டா மூச்சு பறந்து பறந்து வா, அ ஆ இ பாடி பாப்பம் வா, அ ஆ இ ஈ ஊ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கே, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் ஹ ஹ ஹ.
2: சின்ன சின்ன பாட்டம் பாட மாட்டீங்க, பெரிய பாட்டம் தெரியாது உங்களுக்கு?
3: சார் லீவு மறந்துட்டேங்க சார்.
2: ஓ, லீவுலாம் மறந்துட்டீங்களா? சரிங்க தர்சன், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
3: வேலைக்கு போகலாம் ஆசைப்பட்றேங்க சார்.
2: சரி, அதான் என்ன வேலைக்கு போகலாம்னு ஆசைப்பட்றீங்க?
3: டாக்டராக போகிறேங்க சார்.
2: ஓ, டாக்டராக போகிறீங்க. டாக்டராக என்ன பண்ணுவீங்க?
3: வரேன் சார், இல்லைன்னா ஊசி போடுவோம்.
2: உடம்பு சொல்லுங்க, ஊசி போட்டுருவீங்க. நீங்கள் ஊசி போட்டால் குணமாயிருமா?
3: குணமாயிரும்.
2: உங்களுக்கு டாக்டர் ஊசி போட்டிருக்காரா?
3: எஸ் சார்.
2: எப்படி இருந்தது ஊசி போடும்போது?
3: சார் வலிக்கும்.
2: வலிக்கும். நீங்கள் எப்படி போடுவீங்க?
3: வலிக்காமல் போட்டுக்குவோம்.
2: ஓ, வலிக்காமல் போட்டுருவீங்க. அந்தளவு ட்ரைனிங் எடுப்பீங்க நீங்கள்?
3: எஸ் சார்.
2: வரடா, நல்ல டாக்டராக இருக்கீங்க. சரிங்க தர்சன், நீங்கள் பட்டுச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: இனிய நேரே, இன்றைய மழலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை எம் தர்சன்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
6: எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்.
7: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
8: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
9: ஜே

0: குழந்தைகள் நல மருத்துவமனை. குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஜூன் 4.
3: சுதந்திர இந்தியாவிற்கு முன் தனித்தனியாக செயல்பட்டு வந்த இந்தியர்களுக்கான உரிமை குழுக்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று ஒரே குடைக்குள் திரட்டியவர்.
4: பின்னர் இந்த அமைப்புதான் இந்திய விடுதலைக்கு வித்திட்டது.
3: மக்கள் முன்னேற்றத்திற்கு கல்விதான் அடிப்படை தேவை என்பதை உணர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்தவர்.
4: விவசாயிகளின் முன்னேற்றத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு அரசு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கி திட்டங்களை கொண்டு வந்தார்.
3: இந்திய வானிலை துறை உருவாக்கத்திற்கு 1875 கையெழுத்திட்டவர்.
4: இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை தொடங்கி அதற்கான கருத்துருவை வளர்த்தெடுத்த ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த இந்திய குடிமையியல் பணிக்காக இந்தியா வந்த ஹேலன் ஆக்டோவியன் ஹியூன் பிறந்த தினம் என்று.
3: ஆண்டு 1829.
4: அறுபதுகளில் தொடங்கி இவரது இசைப்பயணம் 4 தலைமுறை நடிகர்களுக்கு பின்னணி பாடிய ஒரே பாடகர் என்ற பெருமையுடன் அரை நூற்றாண்டு கடந்து இன்றும் அதே தொழிலுடன் இருக்கிறது.
3: 45,000 பாடல்களுக்கு மேல் பாடி கின்னஸ் சாதனை உட்பட பல சாதனைகள் இவர் வசம் உண்டு.
4: தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் பாடி இந்தியா முழுக்க தன் ஆளுமையை நிலைநாட்டினார்.
3: 6 சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை பெற்றவர்.
4: தமிழக அரசின் கலைமாமணி, ஆந்திர அரசின் நந்தி விருது உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளை பெற்றுள்ளார்.
5: பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி.
3: பல முன்னணி நடிகர்களுக்கு பல்வேறு மொழி படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார்.

0: பல தலைமுறைகளை தாண்டி ரசனையை பரப்பிய பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் என்று.
1: மண்ணில் இந்த காதலன்றி.
2: ஆண்டு 1946.
0: இந்திய கரிம வேதியியலாளர்.
2: இவர் உயிர் கரிம வேதியியலில் பெரும் பணி ஆற்றியுள்ளார்.
0: இதில் புரதமடிப்பு குறித்த முன்னோடி ஆய்வுக்காக மிகவும் பெயர் பெற்றவர்.
2: கரிம வேதியியல், கரிம வினை தொடர்பான பல புத்தகங்கள் எழுதியுள்ளார்.
0: பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப கழகங்களில் பேராசிரியராகவும் இணை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார்.
2: தேசிய சர்வதேச அங்கீகாரங்களை பெற்றுள்ளவர்.
0: இந்திய கரிம வேதியியல் நிபுணர் தர்ஷன் அரங்கநாதன் பிறந்த தினம் என்று.
2: ஆண்டு 1941.
0: பிரபல ஹாலிவுட் நடிகை.
2: இவர் இதுவரை 3 கோல்டன் குளோப், 1 ஆஸ்கர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளார்.
0: இவர் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையத்தின் நல்லிணக்க தூதுவராக இருந்தார்.
2: உலகெங்கிலும் மனிதாபிமான நோக்கத்துடன் நற்பணிகளை ஊக்குவிக்கும் இவர் அகதிகளுக்கான ஐநா ஆணையம் மூலம் அகதிகளுக்காக பணியாற்றியுள்ளார்.
0: சிறந்த மனிதாபிமானி விருது உள்ளிட்ட பல சர்வதேச அங்கீகாரங்களை பெற்றுள்ளார்.
2: அமெரிக்க நடிகை மற்றும் இயக்குனர் ஏஞ்சலினா ஜோலி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1975.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.

0: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தர்மபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். அதிகபட்ச விலையாக 792 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 549 ரூபாயும், சராசரி விலையாக 706 ரூபாயும் நேற்றைய தினம் விலை போனதாக தர்மபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். இவை அனைத்தும் கிலோ ஒன்றிற்கான விலை: தக்காளி 38 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 24 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 10 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சிறிய வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 86 ரூபாய், முட்டைக்கோஸ் 42 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 168 ரூபாய், மொச்சை 55 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 66 ரூபாய், எலுமிச்சை பழம் 160 ரூபாய், ஏலக்காய் வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 47 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 36 ரூபாய். அவையாவும்
12: கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, வெண்டைக்காய், வாழைக்காய், வெங்காயம், பீட்ரூட், புடலங்காய், பாவக்காய், தக்காளி, கேரட்.
11: தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். காலை வணக்கத்தில் தொடர்ந்து
13: வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
14: அன்பிருகினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நாள் கபீர்தாசரை பார்க்க பல பக்தர்கள் வந்திருந்தார்கள். எல்லோரும் புறப்பட்டு சென்ற பிறகும் ஒருவர் மட்டும், ஒரு பக்தர் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தார். அந்த பக்தருடைய முகத்தில் ஒரு முகவாட்டம், ஒரு மனக்கவலை, ஒரு சோர்வு, ஒரு விரக்தி என இருந்தது. அவரின் முகவாட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறார் என்பதை கபீர்தாசர் உணர்ந்து கொண்டார். எல்லோரும் சென்றவுடன், என்ன மகனே உனக்கு பிரச்சனை என்று கேட்டார். வந்திருந்த அன்பர் சொன்னார், எனக்கும் எனது மனைவிக்கும் எப்போதும் சண்டை, வாழ்விலே அமைதி என்பதே இல்லை. பிரச்சனை பிரச்சனை ஒரே பிரச்சனை. நாள் முழுவதும் வேலைக்கு சென்று விட்டு வருகிறேன். வீட்டிலே கால் வைத்தால் நிம்மதியாக வாழ முடிகிறதா? உட்கார்ந்தால் தவறு, நிமிர்ந்தால் தவறு, எழுந்தால் தவறு, பேசினால் தவறு. இப்படி என்னை துன்புறுத்துகிறாள். அவளோடு நான் வாழவே விரும்பவில்லை. என் பிரச்சனைக்கு வழி சொல்லுங்கள் சுவாமி என கபீர்தாசரிடம் வேண்டினார் அந்த அன்பர். கபீர்தாசர் எதுவும் பேசவில்லை. மாலை நேரம் அது. நல்ல வெளிச்சமும் இருந்தது. இருந்தபோதும் கபீர்தாசர்

0: பக்தர் தன் மனைவியை அழைத்து விளக்கை ஏற்றி கொண்டு வா என்றார். அவர் சொன்னதுதான் தாமதம். அந்த அம்மையார் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பேசாமல் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அவர் அருகே வைத்து விட்டு போனார். சிறிது நேரம் கழித்து கபீர்தாசருக்கும் வந்திருப்பவருக்கும் பால் கொண்டு வந்தார். இருவரும் பாலை குடித்தார்கள். பாலில் உப்பு கலந்திருந்தது. அந்த பாலை மகிழ்ச்சியாக அருந்தினார் கபீர்தாசர். வந்திருந்த நபரோ என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தார். உள்ளிருந்து கபீர்தாசருடைய மனைவி பாலுக்கு சர்க்கரை போதுமா என்று கேட்டார். நன்கு தித்திப்பாக இருக்கிறது, போதும் போதும் என்றார் கபீர்தாசர். வந்தவர் அதிர்ந்து போனார். அப்போதுதான் வந்தவர் புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? இவர் சொன்னவுடன் காரணம் கேட்காமல் கபீர்தாசருடைய மனைவி விளக்கை கொண்டு வந்து வைத்தார். அது மட்டுமல்ல, ஞாபக மருதியின் காரணமாக பாலிலே சர்க்கரையை கலக்க வேண்டும், மாறாக அதே வெள்ளை நிறத்தில் இருக்கிற உப்பை கலந்து விட்டார். தெரியாமல் கலந்து விட்டார். அதை கொண்டு வந்து வைத்தும் விட்டார். அதை கபீர்தாசர் முகம் சுளிக்காமல் குடித்தார். அந்த அம்மையார் இனிப்பு போதுமா என்று கேட்டவுடன் இவர் என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று கத்தவில்லை, கூச்சல் எழுப்பவில்லை, நன்றாக இருக்கிறது என்று சிரித்து கொண்டே சொன்னார். இதுதான் வாழ்க்கை. விட்டு கொடுத்தலும் சகித்து கொள்ளுதலும் தான் வாழ்க்கை என்பதை வந்திருந்த அந்த நபர் புரிந்து கொண்டார். நான் கிளம்புகிறேன் ஐயா என்றார். என்ன, ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிவிட்டீர்களே என்று கேட்டார் சிரித்து கொண்டே கபீர்தாசர். யார் மீதும் குற்றம் சொல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. மனைவியின் குற்றத்தை பெரிதாக்க கூடாது என்று நீங்கள் கற்று தந்து விட்டீர்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால், வாழ்க்கை எனும் இரண்டு சக்கர வண்டி எப்படி ஓடுகிறது? ஒரு சக்கரம் விட்டு கொடுத்தல், மற்றொரு சக்கரம் சகித்து கொள்ளுதல். இந்த இரண்டு இயல்புகளும் இருக்கிற வரை இல்லற வாழ்க்கை இனிமையாக சுழன்று கொண்டே இருக்கும். இதில் ஒன்று விட்டுவிட்டால் கூட, ஒன்று நம்மிடத்தில் இல்லை என்றால் கூட இல்லறம் நல்லறமாகாது என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: இனிய நேர்கள், இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தர்மபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயண் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள். நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. இன்று நண்பகல் 12 மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இன்று பகல் 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தேனி வாழ்க்கையின் ஏணி, கிருஷ்ணகிரி உஞ்சண்டி சிவகிருஷ்ணன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக. நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம். உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது.

0: துவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின்போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப்பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவக்குமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா

0: இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வசாமி இணையை வென்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து

0: இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.
2: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமார் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
5: ரோபோ அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி.
6: இப்போ வந்து ஹிஸ்டெக்டமி அதாவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சுங்க சரிங்களா. லைக் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம், அதாவது வயிறை வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கிழிச்சு அதுக்கப்புறம் கர்ப்பப்பை எடுக்கிறது சரிங்களா. ஸோ அந்த மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ தூரம் நம்ம வந்து வயிறை கிழிச்சு பண்ணுறப்போ ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம், பெயின் அதிகமாக இருக்கலாம் சரிங்களா, அண்ட் ரெக்கவரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு லேப்ரோஸ்கோப்பி முறைகள் வந்துச்சு சரிங்களா. லேப்ரோஸ்கோப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலயமா வந்து யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக டெலிவரி எப்படி ஆகுதோ அது மாதிரி கீழ் வழியாகவே நம்ம கர்ப்பப்பையை வெளியில் எடுத்துருவோம் சரிங்களா. ஸோ லேப்ரோஸ்கோப்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கவரி பெட்டராக இருக்கும். லேப்ரோஸ்கோப்பிலுமே ரெக்கவரி நல்லா பெட்டராக இருக்குங்க சரிங்களா. அண்ட் இப்போ அட்வான்ஸாக என்ன வந்திருக்குன்னா ரோபோட்டிக் ஹிஸ்டெக்டமி வந்திருக்கு சரிங்களா. ரோபோட்டிக் ஹிஸ்டெக்டமியில் நமக்கு எப்படி லேப்பை விட ரோபோட்டிக் மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரோபோட்டிக்ஸ்னால் ஒன்றும் வந்து ரோபோலாம் வந்து சர்ஜரி பண்ணாது, நம்ம தான் சர்ஜரி பண்ணுறோம் சரிங்களா. பட் ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூட நம்ம வந்து ரோபோட்டிக்ஸில் நல்லிஃபை ஆகிடுது சரிங்களா. இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் நமக்கு ஒரு நடுக்கெல்லாம் இருக்குது, ஒரு சர்ஜன்கோ இல்லை வந்து அசிஸ்டன்ஸ்க்கோ வந்து ஒரு கை நடுக்கம் இருக்குன்னா அது அப்படியே உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால சம்டைம்ஸ் இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ரோபோட்டிக்ஸில் அந்த ஒரு ப்ரெசிஷன் வந்து பெட்டராக இருக்குன்றப்போ நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் அவுட்கம்.
5: ரோபோ அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனை மகளிர் நலர் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சந்தோஷ சரலில் இடம்பெறும் முதல் பாடல் மத யானை கோட்டம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இது வந்து இனிய பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். ஏகாதசி பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் குரலில்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: 7:37. சிந்தைக்கு பொது அறிவு வினாவும் மனதிற்கு இதமான இசையும் வழங்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் பொது அறிவு வினா, 2026 ஆம் ஆண்டுக்கான புவி பரிசை வென்றவர்கள் யார்? 2026 ஆம் ஆண்டுக்கான புவி பரிசை வென்றவர்கள் யார்? தொடரும் பாடல் சூரரை போற்று என்ற திரைப்படத்தில் இருந்து. இது வந்து இனிய பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், சிநேகன் பாடல் வரிகளில், தி குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: இனிய நேர்களை, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயண் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள். நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது.

0: 7:44.
1: இந்த நேரம் பொன்னான நேரம்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெந்து தணிந்தது காடு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில், தாமரையின் பாடல் வரிகளில், ஏ ஆர் ரகுமான் குரலில்.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், EEE, சிடி.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு. MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: தொடரும் பாடல் அம்பிகாபதி என்ற திரைப்படத்திலிருந்து. இது வந்து இனிய பாடல் AR ரகுமான் இசையில், வைரமுத்துவின் பாடல் வரிகளில், ஹரிசரன் பூஜா குரலில்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்து.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஏழு மணி 56 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சந்தோஷ சாரல்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: அமைப்புக்கான விருது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
4: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தருமபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
3: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய தனேஷா தியேட்டர் எதிரில், தருமபுரி.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று June 4, என் நெடுநாளைய மருத்துவ நண்பரை இன்று காலையில் நினைத்துக் கொண்டிருந்தேன். எதிர்பாராத விதமாக அவரே என்னை கைபேசியில் அழைத்தார். அவரிடம் சொன்னேன், என் உள்ளுணர்வு இப்பொழுது உங்களை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருந்தது, உடனே அழைத்து விட்டீர்கள் என்று சொன்னேன். அதே மனநிலையில் தான் இந்த ஏற்பட்ட அனுபவத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று அந்த மருத்துவர் சொன்னார். அவர் சொன்ன சம்பவம் எனக்கு பல புதிய எண்ண அலைகளை எழுப்பி ஓய்ந்தது. உணர்ச்சி என்று உண்டு, உணர்வு என்று உண்டு, உள்ளுணர்வு என்றும் ஒன்று உண்டு. உடல் சார்ந்த அலைகள் உணர்ச்சியாக வெளிப்படுகின்றன, மனம் சார்ந்த அலைகள் உணர்வுகளாக வெளிப்படுகின்றன. இந்த உடலும் உள்ளமும் கடந்து உள்மனத்தின் உள்ளே இருந்து எழுகிற உணர்வுதான் உள்ளுணர்வு என்று தோன்றுகிறது. வழக்கமாக அவர் மருத்துவ பணி முடித்து 12 மணிக்கு ஓய்வுக்கு செல்வது வழக்கம். ஆனாலும் அதற்கு பின்னால் 1 மணி நேரம் கூடுதலாக இருந்து யாரேனும் அவசர சிகிச்சைக்கு வருவாரோ என்று காத்திருந்து கடமையாற்றுகிற மரபும் உண்டு. நேற்று எதிர்பாராத விதமாக 12 மணிக்கெல்லாம் இரவு தூங்கப் போனேன். உடல் அசதி உணர்ச்சி எனக்குள்ளே உறக்கம் என்கிற உணர்வை தூண்டியது. ஆனாலும் உள்ளுணர்வு சொல்லியது, இன்னும் 1 மணி நேரம் இருந்திருக்கலாமே என்று. யாரும் இல்லாத போது எதற்கு விழித்திருப்பது என்று உடல் அசதி தந்திருக்கக்கூடிய சோர்வினாலே அயர்ந்து படுத்து விட்டேன். அதிகாலையில் வழக்கத்திற்கு முன்னதாக விழித்து கொண்ட போது இந்த உள்ளுணர்வு மீண்டும் எழுப்பியது. என் பகுதியில் மருத்துவமனையின் உலாவுக்கு போகிற போது நான் நினைத்தது போலவே தாமதமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒருவரை அழைத்து கொண்டு வந்ததும், நான் ஓய்வில் இருக்கிறேன் என்பதன் காரணமாக இன்னொரு சக மருத்துவர் அவருக்கு சிகிச்சை அளித்ததும் தெரிய வந்தது. அடடா, நான் முன்னால் இருந்தாலே அவர்களை காப்பாற்றி இருக்கலாமே என்று பரபரப்பாக ஓடிப்போய் அவருக்கான மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறேன். நிலைமை கொஞ்சம் கடுமையான சூழலுக்கு மத்தியில் தான் இருக்கிறது. கடமையைத்தான் நான் செய்தேன். காப்பாற்றுகிற கடவுள்தான் அந்த உயிரின் மீது இறக்கப்பட்டு அவருடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும், எப்படியேனும் பிரார்த்திக்க வேண்டும் என்று என் ஒத்த நண்பர்களிடத்தில் ஒரு பிரார்த்தனை போல இந்த செய்தியை சொல்லி அவரின் நலனுக்காக பிரார்த்தியுங்கள் என்று சொல்லலாம் நினைக்கிற போதுதான் உங்கள் நினைவு வந்தது. உங்களுக்கு இதனை நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். ஒத்த உணர்வுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தன் கனத்த சோகங்களையும் நினைத்த எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு இத்தகைய தோழமைகள் இருக்கின்றன என்பதை இந்த சம்பவம் எனக்கு நினைவுபடுத்தியது. அவருக்குள் ஏற்பட்ட உள்ளுணர்வு எனக்குள் வேறு மாதிரியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நினைவையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். எனவே உணர்ச்சிகள் கடந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் இந்த உள்ளுணர்வுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்தால் பல சிக்கல்களில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல், சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களையும் விடுவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இயற்கை நமக்கு தந்துவிடுகிறது என்பதை இந்த அனுபவம் உணர்த்தியது. கவலைப்படாதீர்கள், கடவுள் இருக்கிறான். அந்த கடமை உணர்வுதான் நமக்குள்ளே உள்ளுணர்வாக இதனை தூண்டியிருக்கிறது. எனவே இந்த உள்ளுணர்வை நம் ஒத்த நண்பர்களோடு இணைந்து அந்த உயிருக்கான காப்பதற்கான இறைவனிடத்தில் மன்றாடலாக நாம் மாற்றிக்கொண்டு விடுவோம். உணர்ச்சிகளை கடந்த உணர்வு இறை உணர்வில் ஒன்றுகிற பொழுது அந்த உயிர் நல்லுயிராக ஆக்கம் பெற்று எழுந்துவிடும், நம்பிக்கையோடு இருங்கள் என்று அவர் சொன்னேன். தளர்ந்த நிலையில் தொடங்கி அவருடைய உரையாடலில் வெளிப்பட்ட குரல்

இன்றைய சந்தோஷ சார நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட போது அறிவு வினா, 2026 ஆண்டுக்கான புவி பரிசை வென்றவர்கள் யார் என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் விவான் சாவச்சாரியா, ஹரியானா அகர்வால், அவ்யனா மேத்தா ஆகியோர் இந்த ஆண்டிற்கான புவி பரிசை வென்றவர்கள். இந்த விருதானது 13 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள்

0: கொஞ்சம் உற்சாகமானது போல் தோன்றியது. சக மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்துவதை விட சிறந்த பக்தி எதுவாக இருந்துவிட முடியும்? எனவே நண்பர்களே, இந்து, ஒன்று, நன்று என்கிற நிலையில் உணர்ச்சி, உணர்வு இவை கடந்த நிலையில் உள்ளுணர்வுக்கு ஒரு அக்கறையும் ஈடுபாடும் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இன்று உணர்ந்து கொண்டதாக உங்களிடத்திலும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று, ஒன்று, நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணர். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களையும் கேட்டு பெறலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன் இணைப்புடன் 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் எனப்படும் கட் செவி வாயிலாக உங்களது விருப்பப்பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்க நீங்கள் விரும்பினால் உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட் செவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஓர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல் தலைவன் தலைவி என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இருந்து ராமு. இது அந்த திரைப்படல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: For details, the காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
6: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 2000 கன அடியாக குறைந்துள்ளது. பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் வாட்ஸ்அப் எனப்படும் கட்சிவி வாயிலாக இடம்பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்சிவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடலும் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி உடனடி

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். 8:17 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னியின் புதுப்புனல். தொடரும் பாடல் விடுதலை என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஓமலூர் பகுதியில் இருந்து பானு. இதோ அவர் கேட்ட பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி பி ஃபார்ம் டி ஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ நர்சிங் டிஎம்எல்டி பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: ஆஹா, செம்ம வாசனை
6: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய தினம் மஞ்சள் அதிகபட்ச விலையாக ஒரு குவிண்டால் 15,012 ரூபாயும் குறைந்தபட்ச விலையாக 10,875 ரூபாயும் சராசரியாக 12,245 ரூபாயும் கொப்பரை 13,159 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் 8,012 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும் சராசரியாக 11,562 ரூபாயாகவும் இருந்தது. தொடர்ந்து ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 12,750, குறைந்தபட்ச விலை 12,050, சராசரி விலை 12,529. நிலக்கடலை ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 7,439 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலை 7,200 ரூபாயாகவும் சராசரி விலை 7,351 ரூபாயாகவும் இருந்தது. அதேபோல் எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய தினம் பருத்தி ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 8,601 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலை 6,601 ரூபாயாகவும் சராசரி விலை 7,601 ரூபாயாகவும் இருந்தது. பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் மூக்கனூர் சண்முகா நகரில் இருந்து சிவக்குமார், மலர்கொடி, சபரி, பிரியா, சரோஜினி ஆகியோர். இதோ இந்த பாடல் அவர்களுக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்

0: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
2: ஆர்கேஜி நெய் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
3: உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
5: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
5: தர்மபுரி.
4: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
7: வணக்கம். சாதாரண ஒரு வாலிபன் விறகு வெட்டி ஒன்னும் கிடைக்காம இருந்த போது ஒரு பெண்ணை பார்த்தான். பின்னாடி போனா மாளிகை, அங்க அழகான பெண் இருந்தாங்க. ஆச்சரியப்பட்டான். அப்படிப்பட்ட நேரத்துல 3 பேர் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒத்த கண்ணா இருந்துச்சு, புருவமெல்லாம் வலிக்கப்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாட்டினுடைய கலிபாவும் மந்திரியும் மேக்கப் ஆளும் மார்வேஸ்ல வந்தாங்க. இப்ப இந்த பெண்கள் வந்து எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே அவனை கொள்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அவன் சொன்னேன், நான் சாருக்கு முதல்ல இந்த 3 ஒத்தக்கண்ணு காரங்களுடைய கதையை கேட்டு சாகுறேனே அப்படின்னா, அதில் முதல்ல ஒரு ஒத்தக்கண்ண கதை சொல்லி முடிச்சிட்டான். 2வது ஒத்தக்கண்ணுடைய கதையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து அவன் என்ன அப்படின்னா, இந்த பூதத்துக்காக ஒரு கதை சொன்னான். நன்றி கேட்டவர்களே பூதம் மன்னிக்கிறப்ப நீங்க ஏன் மன்னிக்கப்படாதுன்னு சொன்ன கதையெல்லாம் கேட்டுச்சு. அந்த பூதம் அதெல்லாம் சேர்த்தா நீ வாழ் இல்லாத குழங்கா போ அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்துட்டு அது வெட்டுக்கு போயிருச்சு. இவன் என்ன பண்ணா, வாழ் இல்லாத குரங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஊருக்குள்ள பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வருவான், அதுல தாவி ஏறி போயிட்டான். கப்பல்ல இவனை கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் அந்த தலைவன் வந்து சரி விடுங்க பரவாயில்லன்னு விட்டாங்க. இவன் அங்கே இருந்து அந்த தலைவனோட அவனுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கப்பல் ஒரு ஊருக்குள்ள நின்னப்ப அங்கிருந்து படகுல வந்த அந்த ஊரு அதிகாரி ஒருத்தான் ஒரு ஓலையை கொடுத்தான் அந்த தலைவன்கிட்ட. அவன் வாங்கி பார்த்தா அதில் அந்த நாட்டினுடைய மந்திரி நல்லா எழுதக்கூடியவரான், அப்படி எழுதக்கூடிய அமைச்சர் இறந்துட்டாரான். இப்போ அந்த இடத்துல ஆள் இல்லையே, யாராவது ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக எல்லாருடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களாம். அப்போ கப்பலில் இருக்க எல்லாருமே மந்திரி வேலைக்கு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தாங்க. இந்த குரங்கு வால் இல்லாத குரங்குக்காரன் நான் எழுதுறேன்னா, சரி எழுதினோடனே இவனுடைய கையெழுத்து அழகை பார்த்து அரசர் கூப்பிட்டாரு. இவன் போனால் அங்கே போய் அந்த அரசருக்கு உதவியாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அரசரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அரசருடைய மகள் வந்து இவனை வியப்போட பார்த்துட்டு, அப்பா இவன் குரங்கு இல்லை மனிதன், அறிமுகம் இல்லாத மனிதர்களை ஏன் உள்ளே கூப்பிட்டு வரீங்க, என்னம்மா அப்படி சொல்கிற, இவன் இவன் குரங்கு தானே, வால் இல்லாத குரங்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திர சக்தியால் இவன் மேலே ஒரு இது பண்ணோடனே இவனுடைய உருவம் மாறி அவன் பழைய உருவத்துக்கு வந்துட்டான். உடனே மன்னர், சரி உனக்கு இவனையே திருமணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பெரும் பூதம் ஒன்று தோன்றுது. பூதத்தோட இளவரசி சண்டை போடுறப்ப இவன் தலைமுடி எடுத்து எறிய அது ஈட்டியாக போச்சு. ஆனால் பூதம் நெருப்பு ஜுவாலி அடிச்சிச்சு. இவன் பதிலுக்கு என்ன பண்ணா, இவளும் நெருப்பு ஜுவாலி அடித்தா. பிறகு அது வந்து மாதுளை பழமாக மாறுச்சு. இவன் கோழியாக மாறி முத்துக்களை புறத்திங்க ஆரம்பித்தா. அதில் தப்பிச்சு மீனாக மாறினான் பூதம். கடைசியில் அதீதமான நெருப்பில் 2 பேரும் எரிஞ்சு போகிறப்ப அந்த நெருப்பு ஜுவாலையில் ஒரு பகுதி என் கண்ணில் பட்டு எனக்கு ஒரு கண்ணு குருட்டாக போச்சு. இதோடு மட்டும் இல்லாமல் ராஜா என்ன பண்ணார், என் மக சாவுக்கு நீ தானே காரணம், உன்னை கொல்ல போகிறேன்னாரு. ஐயோ என்னை விட்டுருக்கண்ணே, என் கண்ணில் முழிக்காத போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன், வேறு யாருக்கும் தெரிஞ்சால் கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு புருவத்தை சிரைச்சிட்டு கண்ணு இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு 2வது அந்த ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதையை சொல்லி முடித்தான். சரி இப்போ 3வதா ஒரு ஆள் இருக்கான், அவங்க கதையும் கேட்டுட்டு எங்களை நீங்கள் கொள்ளலாமேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அந்த பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 3வது ஒற்றை கர்ணன் தன்னுடைய கதை சொல்ல போகிறான். நான் ஒரு நாட்டின் இளவரசன், என் தந்தையார் பெயர் காஜிப், என்னுடைய பெயர் அஜீப் என்பது.

0: நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்படியான ஒரு சூழலில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் சந்தித்த விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம். காந்த மலைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாது. விதியிலிருந்து தப்ப முடியுமா ஒருத்தன்? நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், இந்த விதியிலிருந்து தப்ப முடியுமாங்கிற விஷயத்த இந்த கதையிலே சொல்கிறாங்க. இவங்களுக்கு விதி பற்றிய நம்பிக்கை இல்லை, ஆனால் இதை சொல்கிறாங்க. இதே கதை விக்ரமாதித்யன் கதையிலையும் வரும். இதே கதை விஜயபுரி வீரன்கிற படத்தில் ஒரு பகுதியாக வந்து ஆனந்தன் அதில் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய தினம் நெல் ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 2,100 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலை 2,000 ரூபாயாகவும் சராசரி விலை 2,050 ரூபாயாகவும் இருந்தது. அதேபோல் சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 4,260 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலை 3,150 ரூபாயாகவும் சராசரி விலை 3,890 ரூபாயாகவும் இருந்தது. குளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய தினம் நிலக்கடலையின் அதிகபட்ச விலை ஒரு குவிண்டால் 12,949 ரூபாயாகவும்

0: கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 9000 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலை 8500 ரூபாயாகவும் சராசரி விலை 8700 ரூபாயாகவும் இருந்தது. பொன்னியின் புதுப்புனலில் தொடரும் பாடல் ஜெய் பீம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தர்மபுரியில் இருந்து ஜெய் சக்தி. தோந்தினி பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.
1: கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9020.

0: 254-00159 கவுன்சிலிங் கோட் 2683.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நடைபெறுகிறது
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னு. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும், அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சி திரிகிறார். வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னா.

0: நல்லா ஞாபகப்படுத்தி பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சுருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்த விட்டுக்காரன் அப்படின்னானான் இவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: எட்டு மணி 53 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம் டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்புனலில் தொடரும் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கிரைப்பட்டியில் இருந்து கனிமொழி. இது வந்து நீ பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: இனி நேர்களை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்பு கொள்ளலாம். நிறைவுக்கு வருகிறது பொன்னியின் புதுப்புனல். தொடர்ந்து கேட்கலாம்
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: ஒரு மகத்தான விஞ்ஞானி இரவு பகலாய் முயற்சி செய்தான். நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக் கொள்கிற ஒற்றை சந்தர்ப்பத்திற்காக, மின்சார ஒளியாற்றலை கண்டறிவதற்காக, மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுகிற முயற்சிக்கு, நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக் கொள்கிற ஒற்றை சந்தர்ப்பத்திற்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சந்திக்கிற ஒற்றை முயற்சிக்காக பலமுறை முயற்சி செய்தான். 10,000 தடவை தோற்று போனான். 10,000வது முறையில்தான் நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக்கொண்டு மின் ஒளி ஆற்றல் தோன்றுகிறது. முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிறது. இந்த காட்சியை பார்த்துவிட்டு நள்ளிரவு நேரத்தில் பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை தட்டி எழுப்பி சொன்னான், பார் உலகத்தின் முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற அற்புத காட்சியை பார். அவன் சக துணைவி கண்களை கசக்கி கொண்டு அரை தூக்கத்தில் சொன்னார். கண்களை கசக்கி கொண்டு சொன்னால், இந்த விளக்கு கண் கூசச் செய்கிறது, விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் என்றார். ஒரு அறிவுஜீவிக்கு கிடைத்த பாராட்டு இதுதான். அவன் ஆய்வுக்கூடம் எரிந்தது. எரிந்த ஆய்வுக்கூடத்திற்கு மேலே ஆகாயம்தான் தெரிந்தது. அப்போது அவன் சொன்னான் சிரித்துக்கொண்டே, தன் மகனை அழைத்து, மகனே, உன் அம்மாவை கூப்பிடு, நம் ஆய்வுக்கூடம் எரிந்து விட்டது. இந்த காட்சியை பார்த்தால் அவள்தான் ஆனந்தப்படுவாள்.

0: பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்கள் ஆய்வுக்கூடம் எரிந்து விட்டதை என்ன செய்யப் போகிறீர்கள்? நண்பர்கள் துக்கம் விசாரித்தார்கள். அமைதியாய் சொன்னான், நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள்தான் எரிந்து போயிருக்கிறது. இனிமேல் நான் புதியன காண புறப்படுவேன் என்றான். அதற்கு பிறகு 1700 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தருகிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற மகத்தான விஞ்ஞானி அவன். இப்படி எத்தனையோ விஞ்ஞான பெருந்தகை அறிவுலகத்தின் மேதைகள். ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற விஞ்ஞானி 76 மறைந்தார். அவரது அற்புதம் என்ன? 15 மருத்துவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். இவர் இனி வாழ்க்கைக்கு உதவ மாட்டார், இனி வாழ முடியாது. ஏனென்றால் அவருக்கு தலைப்பாகம் மட்டும்தான் செயல்படும். தலைக்கு கீழே உடல் பாகம் முழுவதும் செயலற்ற நிலை. தலைக்கு கீழே இருக்கிற உடல் பாகம் முழுவதும் செயலற்ற நிலையில் இருப்பதால் இவர் வாழ்க்கைக்கு உதவ மாட்டார் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். சக்கர நாற்காலியில்தான் அவருக்கு வாழ்க்கை. ஆனால் அவர் நம்பிக்கையை விடவில்லை. 15 மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அவர் உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானியாக உருவெடுத்தார். இவர்தான் அடுத்த ஐன்ஸ்டீன் என்று கூறுகிற நிலைக்கு வளர்ந்தார். மற்றவர்களிடம் சொல்வார், நான் ஐன்ஸ்டீன் இல்லை, அவர் வேறு நான் வேறு என்று அடக்கமாய் சொன்னார். இயற்பியல் உலகத்தின் மகத்தான மர்மங்களுக்கெல்லாம் விளக்கம் தந்தார். கண்டுபிடிக்க முடியாத மர்ம முடிச்சுகளுக்கெல்லாம் விளக்கம் தந்தார். எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற அவருடைய புத்தகம், காலம் ஒரு வரலாறு என்ற அவருடைய புத்தகம் 1,00,000 பிரதிகள் விற்று தீர்ந்தது. விற்பனை வேகத்திற்காக அந்த புத்தகம் பேசப்படவில்லை. அவர் ஏற்படுத்திய கருத்தியல் தாக்கம், 15 கைவிடப்பட்டவர் உலகத்தின் அற்புத விஞ்ஞானியாக உருவெடுத்த நிலையைத்தான் திருக்குறளின் விளக்கமாகவே பார்க்கிறோம். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி என்று. இங்கு சிலருக்கு வயிறுதான் வாழ்க்கையாக இருக்கிறது, பலருக்கோ மூளை மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது. வயிறுதான் வாழ்க்கை என்பவர்களும் மூளைதான் வாழ்க்கை என்று நினைப்பவர்களுக்கும் நடுவே இதயம் என்ற ஒன்று இருக்கிறது என்று அதற்காக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று எண்ணி பார்ப்பவர்கள் குறைவு. வயிற்றுக்கும் மூளைக்கும் நடுவே இருக்கிற இதயத்தை எண்ணிப்பார், இதயத்து உணர்வுகளோடு நாம் செயலாற்றினால் மனிதநேயத்தோடு இந்த மண்ணை மறுமலர்ச்சி அடைய செய்ய முடியும். அந்த நிலை நோக்கி நம் அறிவுலகம் பயணம் செய்ய வேண்டிய தருணம் இது.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ் கைவனில் இன்று முதல் கோலாகல ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பள்ளிகள் துவங்கும் நாளில் இன்றைய மாணவர்கள் நம் நாட்டின் சாதனையாளர்கள். அந்த வகையில் பள்ளி முடித்து கல்லூரி பயணத்தை வழிநடத்தும் நம்பிக்கையாக செயல்படுபவர்கள் ஆசிரியர்கள்.

0: நல்ல சமூகத்தை வளர்ப்பதில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் கல்வியை வழிநடத்தும் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் தருமபுரி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திர அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043342 என்ற முன்னணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: நல்லதொரு காலை வேளையில் சிறப்பாக இணைஞ்சிருக்கீங்க மேடம். அதுவும் குறிப்பாக ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாணவர்களின் வாழ்க்கையை வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு செல்கிறவங்க வந்து நீங்கள் தான். அந்த வகையில் தன்னமற்ற பணி அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் பணி, அதை எந்த வகையில் எடுத்துகிட்டு போகிறீங்க? உங்களுடைய பணி எப்படியெல்லாம் ஆரம்பிச்சுது அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக சார். நான் 2005 பிஜி முடித்தேன். முடித்தது எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். என்னுடைய படிப்பு வந்து டி ஃபார்ம், பி ஃபார்ம், எம் ஃபார்ம், பிஎஸ்டி, டிலிட். டிலிட் மட்டும் நான் லண்டனில் படித்தேன் சார். படித்தப்போ ஒன்றும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை சார்.
0: நாடு கடந்து படிச்சிருக்கீங்க.
1: ஆமாம் சார். படித்தப்போ ஒன்றும் சாதிக்கணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை சார். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ கண்டிப்பாக டீச்சர்ஸை விரும்புறதில்லை, அப்போ தெரியறதில்ல அதனுடைய வழி. அதுக்கப்புறம் டீச்சர் சும்மா சாதாரணமாக ஆரம்பித்ததை என்னோடய வாழ்க்கை. ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணேன் 2005. அதுக்கப்புறமா தான் இந்த ஆசிரியர் பணி எவ்வளோ சிறப்பானதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து நான் என்னோடய ஒர்க்கை ஆரம்பித்தப்போ முடிச்சுட்டு ஒரு 1 இயரில் இங்கேருந்து வெளில கிளம்பிட்டேன் சார். ஒரு வருஷம் முடிஞ்சு வெளியில் வரப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வந்து எப்படி மிஸ் பண்ணாங்க, எப்படிலாம் எழுதாங்க அப்படிங்கிறத நான் நேராக பார்த்தப்போ தான் அப்போது ஆசிரியர் பணினால் இவ்வளோ சிறப்பானதுங்கிறத அப்போ தான் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா ஒரு குமாரபாளையத்தில் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி 20 வருஷம் என்னோடய வாழ்க்கை பயணம் அங்கே ஓடிச்சு. சிறப்பாக நான் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணி ஒரு ஹெச்ஓடி லெவல் வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த காலேஜ்லேயும் நான் சிறப்பாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம்தான் சரி, ஒரு இந்த ஸ்ரீ லக்ஷ்மிநாராயண் காலேஜில் வந்து பிரின்ஸிபல் போஸ்டிங் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்குது சார். நிறைய மாணவர்களை உருவாக்கின ஒரு பெருமை எனக்கு இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டிலலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொந்தமாகவே நிறைய தொழில் நிறுவனம்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்கெல்லாம் என்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஆமாம் சார், கண்டிப்பாக சார்.
0: அந்த சரிங்க மேடம். இதே போல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா அச்சுடி துறை தலைவர்லேருந்து முதல்வராக வந்திருக்கீங்க. அதனுடைய பயணங்கள் எப்படி இருந்தது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில்?
1: சார், நான் ஃபஸ்ட்டு லெக்சரராக ஜாயின் பண்ணுறப்போ இதை பற்றின ஒரு ஐடியா இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேன். ஐயோ, நம்மளும் டீச்சராக வரணுமா, டீச்சர் வந்து ரொம்ப கஷ்டம், வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம். வாழ்க்கையில் திருப்பி படிக்கவே கூடாதுன்னு நினச்சி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிப்பாங்க. பட் இப்போ வாழ்நாள் முழுக்க படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா படிக்காமல் போய் கிளாஸ் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டாபிக் கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லெக்சரரு, அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா ஹெச்ஓடி, அதுக்கப்புறமா தான் நான் பிரின்ஸிபல் ஆகியிருக்கேன். படிப்படியாக தான் என்னோடய வாழ்க்கை பயணம் தொடங்குச்சு. உண்மையாக சார், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் உருவாக்குறப்போ ஒரு பெரிய பெருமிதம், ஒரு நம்மதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாவுக்கு தகுந்த மாதிரியான பெருமிதம் உண்டாகும். அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய அச்சுவர்ஸாக ஒரு நல்ல ஸ்கேலில் இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த பெருமையான தருணம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம். அதே போல் இந்த கல்வி நிறுவனங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த முதல்வர் பணி அப்படின்ற வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு எப்படி மாதிரியான தலைமை பண்புகளெல்லாம் இருக்கணும், எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறது
1: செகண்டரி சார். ஆனால் அது தானாகவே அந்த இடத்துல உட்காந்தா உருவாகிடும். ஒரு நிறுவனத்தில் போகிறப்ப அந்த நிறுவனம் நம்மளை வந்து நம்புது, அந்த குழந்தைங்கள் நம்புகிறாங்க. அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக ஏதாவது நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நம்ம மாற்றிக்கணும், நம்ம நேர்மையாக கொண்டு போகணும், பசங்களை உருவாக்கணும், தப்பாக இருந்தாங்கன்னா அவங்கள சரி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ளே உருவாகிடும். அதை வந்து சில பேரோட வழிநடத்தல் பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப சாஃப்டாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப பேசியே சரி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் சார் பண்ணுவேன். அப்புறம் தான் சரி

0: டேய், ரொம்ப ஹார்ஷா சரி எல்லார்கிட்டையும் நடந்துக்க முடியாது இல்லையா. அதனால அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்னோட கேரக்டரை மாற்றி நான் வழிநடத்த ஆரம்பித்தேன்.
1: நிச்சயமா கடுமையான ஒரு ஆசிரியர் பணியை வந்து செஞ்சுட்டு வரீங்கன்னு
0: ஆமாம் சார், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். இப்போ கொஞ்சம் லிபரலாக ஆரம்பிச்சிட்டேன் சார்.
1: சரிங்க மேடம், இப்போ பார்த்தீங்களா மருந்தியல் படிப்பு அப்படின்னா என்ன?
0: சார், இதில் ரெண்டு பிரிவு இருக்கு. மருந்து தயாரிக்கிறது, மருந்து கொடுக்கறது. அது டிஃபார்ம் படித்தவங்க ஒரு மருந்து ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி, கடை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கொடுக்கலாம், அதுக்கு டிஃபார்ம் போதும். ஆனால் பிஃபார்ம் படித்தவங்க மருந்து தயாரிக்கிறது, அது ஒரு பொறுப்பான படிப்பு சார். நீங்கள் கொரோனா டைம்லலாம் பார்த்துருப்பீங்க, டாக்டரோட உதவி இருக்கோ இல்லையோ மருந்தோட உதவி கண்டிப்பாக வேணும்.
1: கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்களா, நவீன காலகட்டத்தில் மருந்தோடு தான் வந்து பயணிக்கிறோம்.
0: ஆமாம் சார்,
1: இங்கே பாரு பார்த்தீங்களா மாத்திரை சாப்பிடும்,
0: குழந்தை பிறந்ததுலேருந்தே மருந்தோடு தான் பயணிக்கிறோம்.
1: அந்த மாதிரி ஒரு துறையில் வந்து இருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்கள் ஆகட்டும் இல்லை அதை வழிநடத்தி போகிறதாகட்டும், அதனுடைய கோர்ஸினுடைய பக்க பலமாக எப்படி இருக்குங்க?
0: சார், இப்போ டிஃபார்ம் பையன் படிக்கிறான்னா மருந்தை எப்படி கொடுக்கணும், என்ன என்னென்ன மருந்து எதுக்கு எந்தெந்த டிசீஸ்க்கு கொடுப்போம் அப்படிங்கிறத நாங்கள் விளக்கமாக சொல்லிக் கொடுப்போம் சார். அதில் அவன் ட்ரெயின் ஆகிடுவான். அதில் மூணு மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. அது ஜிஹெச்சில் தான் மெயினாக அனுப்புவாங்க. ஜிஹெச்சில் போயிட்டு பையன் மருந்து கொடுத்து பழகுவான், எந்தெந்த மருந்து எது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதனுடைய இப்போ டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை எப்படி கையாளணும், பேஷண்ட்டை எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு டிஃபார்ம் போதும் சார், அது 2 இயர்ஸ் கோர்ஸு. பிஃபார்ம்ங்கிறது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸு சார். அந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக மருந்து தயாரிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் படிக்கிற படிப்பு அது.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ
1: ஐயா, வணக்கம். யார் எங்கிருந்து
2: சார்? வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
1: நவீன், உங்களுடைய சந்தேகங்களை சிறப்பு விருந்தினர்கிட்ட கேளுங்க.
2: சிறப்பு விருந்தினர் மேடம்க்கு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: மேடம், அதான் எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி
0: சொல்லுங்க சார்.
2: ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் ஆஸ்பத்திரிலையும் வந்து ஃப்ரீசர் வச்சிருக்காங்க. அலோபதி மருத்துவத்துக்கு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி ஆயுர்வேதா சித்தா இதுக்கு எல்லாத்துக்குமே மெடிசன் அப்படிங்கறது வேற வேற மாதிரி இருக்கு. ஒரே படிப்புல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்களா, அது என்ன மாதிரி, அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க.
0: சார், இப்போ ஃப்ரீசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம மருந்து வந்து ஒரு சில இதெல்லாம் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் வேக்சின்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அந்த வேக்சினேஷனோட இது மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை அதில் வச்சு தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அது மெயினாக அந்த பயன்பாடு வந்தது. அடுத்தது டிஃபார்ம்ங்கிறது வந்து நீங்கள் அலோபதிக்கு ஆயுர்வேதிக்கெலாம் கேட்குறீங்க. நாங்கள் வந்து அலோபதிக் மெடிசனுக்கு மட்டும்தான் டிஃபார்ம் கோர்ஸ் வச்சுருக்குறோம். இந்த டிஃபார்ம் படித்தவங்க அலோபதிக் மெடிசன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அலோபதிக் மெடிசனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ மேக்ஸிமம் ஆயுர்வேதிக்கு எல்லாம் சித்தா யுனானி எல்லாமே வந்திருக்கு சார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் டக்குன்னு இருக்கணும் நமக்கு. இப்போ தலைவலினா இம்மிடியட்டாக ஒரு 10 மினிட்ஸில் க்யூர் ஆகணும்னு தான் நினைப்போம் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு. அப்போ கண்டிப்பாக அலோபதிக் தான் எல்லாம் சிறந்ததுன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் அலோபதிக்கு ரொம்ப ஃபெமிலியராக நம்ம படிக்க வைக்கிறது டிஃபார்ம் தான். பிஃபார்ம் படித்தாலுமே அலோபதிக் மெடிசன்ஸு இதில் கடைகளில் வேலை செய்யலாம். பட் இதோடைய பேசிக் சேலரியே 15,000. அதுக்கப்புறமா அவங்கவுங்களுடைய ஒர்க்கை பொறுத்து, அவங்க சேல் பண்ணுறதை பொறுத்து அவங்களுடைய சேலரி மாறும்.
1: சரிங்க மேடம், இந்த பிஃபார்ம் டிஃபார்ம் இந்த கோர்ஸஸ் இருக்குங்களா, இந்த கோர்ஸினுடைய கால அளவு எவ்வளோ மேடம்?
0: சார், டிஃபார்ம் 2 வருஷம், பிஃபார்ம் 3 வருஷம். நான் அதாவது டிஃபார்ம் முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு 3 வருஷம். அவங்க டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை +2 முடிச்சுட்டு வரவங்க 4 வருஷம். அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து 4 வருஷம் வரைக்கும் படிக்கணும். அவங்க கம்பெனிக்கு போன பிறகு டைரெக்டாக எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிஜியும் படிக்கலாம், ப்ளஸ் வந்து வெளிநாடு வேலைக்கும் போகலாம். இல்லை நம்ம இதுலேயே நிறைய இப்போ எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுலேயும் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட் வேலைக்கு. இப்போ நிறைய ஆஃபர் பிஃபார்முக்கு தான் சார் இருக்குது.
1: கண்டிப்பாக சிறப்பாக சொன்னீங்க மேம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited.

0: NBA accredited, Apple authorized training center, 3D printing facility na yella tarathiyum pettirukku. Inga work pandra faculties la 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms oda learning a enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
1: Enna unga kolandiya hostel seethittu romba miss pandringala?
2: Na ya miss pandren. Avanga weekend ana veettukku vandruvaangale. Veettiyum miss panna koodadun da. வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ் கை ஒன்னில் இன்று முதல் கோலாகல ஆரம்பம்.
6: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTECH டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய வானொலி வசந்தம் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரம் தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04-3-4-2 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு, 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். மேடம், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம் டி ஃபார்ம் அப்படி இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து பள்ளி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாணவர்கள் காத்துட்ருப்பாங்க. அட்மிஷனும் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலலாம் பள்ளியிலேருந்து நேராக வந்து உங்ககிட்ட வந்து அட்மிஷனுக்குன்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான வந்து ஆலோசனைகள் கொடுப்பீங்க, இல்லை மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணுவீங்க? ஏன்னா எதையுமே பையன் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு டைரெக்டாக வருவான் இல்லைங்களா,
10: கண்டிப்பாக
9: அவனுடைய மனநிலையை எப்படி வந்து பக்குவமாக இருக்கும்?
10: சரி, இப்போ அட்மிஷன் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வர குழந்தைங்கள்லாம் பார்த்தோன்னா எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் வராங்க. எப்படின்னா என்ன படிக்கிறது, ஏன்னா அவங்கள போட்டு எல்லோரும் நல்ல குழப்பி வச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க டீச்சர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்குறதும் ரொம்ப

குழம்பி போய் தான் வருவாங்க. நாங்கள் தெளிவாக என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ கொடுத்துருவோம், அதை பற்றின ஆலோசனையை தெளிவாக கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களே தெளிவாகி தான் அட்மிஷன் போட்டு போவாங்க. இப்போ அவங்க வந்த பிறகுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 15 நாளைக்கு ஒரு கோர்ஸ் வைப்போம். எல்லாத்த பற்றினைய பற்றியும் ஒரு ஒரு சின்ன சின்ன இன்ட்ரொடக்ஷனு, ஒரு வெளியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து, இப்போ ஃபார்மசி சேர்ந்தாங்கன்னா ஃபார்மசி ரிலேட்டடாக பேச வைப்போம், பாலிடெக்னிக் சேர்ந்தால் பாலிடெக்னிக் ரிலேட்டடாக பேச வைப்போம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் அவங்க எந்த பிரான்ஞ்சில் சேர்கிறாங்களோ அது ரிலேட்டடாக பேச வைப்போம். ஒரு 15 நாள் அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும்.

0: சேர்ந்தாங்கன்னா ஃபார்மசி ரிலேட்டடாக பேச வைப்போம், பாலிடெக்னிக் சேர்ந்தால் பாலிடெக்னிக் ரிலேட்டடாக பேச வைப்போம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் அவங்க எந்த பிரான்ஞ்சில் சேர்கிறாங்களோ அது ரிலேட்டடாக பேச வைப்போம். ஒரு 15 நாள் அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். 15 நாள் நாங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அந்த குழந்தைங்கள தெளிவுபடுத்தி தான் அதுக்கப்புறம் நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கே அழைச்சிட்டு போவோம்.
1: நிச்சயமாக இந்த மருந்தியல் அப்படின்ற ஒரு துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணி வந்திருப்பாங்க. எப்படின்னா மருந்து சாப்பிட்றதாகட்டும் உட்கொண்டு தண்ணி சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். அப்படி இருக்கும்போது அவனுடைய பார்வையில் அந்த மருந்தியல் துறை எப்படி வந்து கண்ணோட்டத்தில் வராங்க?
0: அவங்க ஃபஸ்ட்டு வரப்போ சார், நம்ம வந்த உடனே டேப்லெட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிருவோங்கிற இன்டென்ஷனில் தான் வராங்க. அதுக்கப்புறம்தான் வந்து இங்கே வந்தால் ஃபுல்லாக படிக்கணும், படித்த பிறகு தான் இதை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அந்த 12வது முடிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னா எடுத்த உடனே நம்ம ஒரு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வராங்க.
1: ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்பு இல்லைங்களா?
0: ஆமாம் சார்,
1: இந்த மருந்துன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: கண்டிப்பாக
1: அதுக்கு கண்டிப்பாக நிறைய வந்து பொறுப்பு இருக்கணும், தனியாக வந்து நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை.
0: பார்த்தோன்னா சார், டேப்லெட்ஸ் எதாவது மாற்றி கொடுத்துட்டா இப்போ நம்ம எவ்வளவோ சஃபர் ஆகணும். ஒரு மெடிசன் மாற்றினா உயிர் போகிற அளவுக்கே பிரச்சனை வரும். அதனால் இது ரொம்ப பொறுப்பான விஷயம் சார். டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக கையால் கற்றுக்கணும், அது எல்லாமே இருக்குது சார். ஸோ அந்த கையால் கற்றுக்கிட்டு அவங்க சரியாக கொடுக்கணும். இவங்க கையில் தான் உயிர் இருக்குன்னே நான் சொல்ல வருவேன்.
1: நீங்கள் இருக்குன்னு சொன்னோடனே நம்ம நேயர் வந்து இணைப்பில் வந்துட்டார். இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டு விட்டார். சரி மேடம், அந்த மருந்தை கையாளும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க?
0: ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்த வர மரு இவங்க நோயாளிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும். இப்போ அல்ஃபாபேட்டில் தான் சார் மெடிசன்ஸ் எல்லாம் அடுக்கியிருப்பாங்க. அப்போ அந்த கையாண்டு எப்படி கொடுக்கணும், இப்போ ஏன்னு பார்த்தோன்னா ஏழே நிறைய ஒரு 1000 மெடிசன்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த டாக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் அங்கே வாங்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். சொல்லுங்க சார்.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யாருங்க?
2: நான் சந்திரசேகர் பேசுறேன் ஐயா, வேலூர் கட்பாடியிலிருந்து.
1: ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
2: மேம், இந்த பி ஃபார்ம் படிப்பு அப்படின்னு
0: சொன்னீங்க,
2: இதை படித்துட்டு நம்ம வந்து ஹையர் கோர்ஸ் அப்படிங்கறத என்ன பண்ணலாம், அந்த பி ஃபார்ம்லயே ரிலேட்டடா ரிசர்ச் மாதிரி பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அண்ட் இதற்கான அயல் நாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது பி ஃபார்ம்க்கு இருக்கா, இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸாக அயல் நாடுகள்ல கருதப்படுறதா, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மெடிசன் துறையில.
0: கண்டிப்பா சார், அயல் நாடுகள்ல அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸ் தான் இது. நீங்க பி ஃபார்ம் முடிச்சதும் ரிசர்ச்சுக்கு டைரக்டாக போக முடியாது, அதுக்கு தான் R&D ஒரு செக்ஷன் இருக்குது கம்பெனியில். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் அவங்கள ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அவங்க ஒரு நல்ல மருந்தாக்கியல் துறைக்கு உறவுகளாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த R&D போடுவாங்க. R&D தான் ரிசர்ச்சு. அந்த ரிசர்ச்சில் போய் பார்த்தோன்னாக்க அவங்க அதுலேருந்து டெவலப் ஆகிக்கலாம். நிறைய வெளிநாடுகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதுக்கு இருக்குது. நீங்கள் ஹையர் கோர்ஸ் பற்றி சொன்னீங்க, நீங்கள் இதை முடித்ததுமே நிறைய ஒரு 7-8 பிரான்ச் இருக்குது சார். ஃபார்மசூட்டிக்ஸு, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், அப்புறம் ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அனாலிசிஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி தனிப்பட்ட துறைகள்லாம் இருக்குது, அதில் போய் படிக்கலாம். அது பிஜி கோர்சஸ்ஸு. அது முடித்தாங்கன்னா அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளிநாடுகளில் இருக்குது. வெளிநாடுகள்ங்கிறத விட நம்ம நாட்டில் நிறைய இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம நாட்டுகளில் தனியாகவே ஆரம்பித்து தனியாகவே தொழில் பண்ணி இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த பட்டியல் வந்து நீங்கள் எதில் போய் போட்டாலுமே வரும், இந்த மருந்தாய்க்கல் துறை ரிலேட்டடாக. ஸோ அவங்க எல்லாருமே இங்கே சாதிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் போய் ஒரு நிறுவனங்களில் நம்ம அடிமையாக வேலை செய்கிறதை விட இங்கே நம்ம தனிப்பட்ட தொழில்நுட்பம் ஆரம்பித்து தனிப்பட்ட கம்பெனி ஆரம்பித்து இல்லை தனிப்பட்ட ஒரு ரீட்டைல் ஷாப்போ ஹோல்சேல் ஷாப்போ ஆரம்பித்தா இங்கே நிறைய சம்பாதிக்கலாம் சார். அது வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புரிய மாட்டாங்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படிப்பு, நல்லா கொண்டு போகலாம். குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்குறது தானே, அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. இந்த கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நான் கடைசியாக நம்பர் தரேன், நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
1: சரி மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் டி ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து நிறைய வந்து கோர்சஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோர்சஸ் சொல்லியிருக்கீங்க. இதுக்கான வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு காத்துட்ருக்கு, இல்லை தனிப்பட்ட

0: முறையில் நாமளே வந்து வேலை வாய்ப்புகளை அமைச்சிக்கலாங்களா?
1: தனிப்பட்ட முறையில் அமைச்சிக்கலாம்னா சார், அவங்க தனி தொழில் தொடங்கிறது அதுதான் சார். இப்போ டிஃபார்ம் முடிச்சாங்கன்னா அவங்க ஒரு ஹோல்சேல் ஷாப்போ ரீட்டைல் ஷாப்போ ஆரம்பிச்சிக்கலாம் சார். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு டிஃபார்ம் படித்த பையன், இன்றைக்கி நான் பேர் சொல்லலாம், ஏன்னா ஒரு ஈரோடில் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஈரோடு நம்பர் ஒன் கோடீஸ்வரன் லிஸ்ட்டில் அவரும் இருக்கார். எங்ககிட்ட படித்தவர்
0: தான்,
1: இந்த துறையில் சாதனை பண்ணவர் தான். நான் ஒவ்வொரு துறை ஒவ்வொரு ஏரியாவிலையுமே சொல்லுவேன், ஏன்னா நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். அந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப எத்தனை குழந்தைகள் நம்ம இப்போ பார்க்குறோம். நான் நடந்து போகிறேன் சார், நான் டீச்சர், நான் நடந்து போயிட்டுருக்கேன். அந்த பையன் வந்து ஒரு நல்ல காரில் வருவான், நமக்கு முன்னாடி வந்து நிறுத்துறப்போ நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் டிஃபார்ம் படித்த பையன்தான். மெயின் மேடம், நான் ஹோல்சேல் ஷாப் வச்சுருக்கேன், நான் நல்லா இருக்கேன்.
0: நல்ல நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏணி படி போகிறது தான், அதில் ஏறி போகிற மாணவர்கள் வந்து வளர்ச்சி வந்து எப்பவுமே தொற்றிட்டே இருப்போம்.
1: கண்டிப்பாக சார்,
0: நாம் அதுக்கு ஏணியாக தான் இருந்துட்டுருக்கோம், நீங்களும் இருந்துட்டுருக்கீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் activity, KG playing, smart class, experienced and caring teachers, pre-KG 2 plus 2 வரை admission நடைபெறுகிறது.
5: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் புதிய கிளை சென்னை அம்பா ஸ்கை ஒன்னில் இன்று முதல் கோலாகல ஆரம்பம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. B.Pharm, D.Pharm, B.Sc Nursing, Diploma Nursing, D.M.L.T, B.Ed போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயண் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து? திருப்பத்தூர் மருந்தாளருக்கும் மருந்து உற்பத்தியாளருக்கும்
8: ஐயா வணக்கம். மருந்தாளுநர் அப்படின்னா டிஃபார்ம் முடித்தவங்க, அவங்க வந்து தனியாக ஷாப் வைக்கலாம், இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யலாம், ஃபார்மசி கம்பெனியில். மருந்து தயாரிப்பாளர், அதான் பிஃபார்ம் முடித்தவங்க, அவங்க வந்து என்னென்னா, இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா, இவங்க மருந்து ஆளுநராக தான் வேலை செய்ய முடியும். மருந்து தயாரிப்பு கம்பெனியில் ப்ரிப்ரேஷன் யூனிட்னு ஒன்று இருக்குது, அதில் வேலை செய்யலாம். அவங்களுக்கு டிஃபார்ம் முடித்தவங்களும் கம்பெனிஸில் கண்டிப்பாக போய் வேலை செய்யலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த ஒர்க்கு தான் இருக்கும். இப்போ டிஃபார்ம் முடித்தவங்கன்னா ப்ரிப்ரேஷன் யூனிட்டை தவிர வேறு எதுக்கும் போட மாட்டாங்க. பிஃபார்ம் முடித்தாங்கனாக்க ப்ரிப்ரேஷன் யூனிட்டு, குவாலிட்டி அஷூரன்ஸு, ஆர்என்டி, அந்த ரிசர்ச் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார், அது மாதிரி ஆர்என்டி, அப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பிஃபார்ம் முடித்தவங்க போகலாம் சார். இப்போ சொல்லுங்கள் சார்.
7: சரி மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் அது சேர்க்கை அப்படின்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது? மாணவர் சேர்க்கை ஒரு சில கோர்ஸுகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக வந்து சேருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிஃபார்மா டிஃபார்ம் கோர்ஸுங்களா அதிகமாக வந்து?
8: பிஃபார்ம் தான் சார் விரும்புகிறாங்க. என்ன காரணம்னா மக்கள்கிட்ட டிஃபார்ம் பற்றின அவேர்னஸ் இல்லை, டிஃபார்ம்னா ரொம்ப கம்மியாக ஒப்பிடுறாங்க. பட் பிஃபார்ம் படித்தவங்களுக்கு ஈக்குவலாக டிஃபார்ம் படித்த பசங்களும் சம்பாதிக்கிறாங்க. டிஃபார்ம் படித்த பசங்க இப்போ தனியாகவே ஒரு ஃபார்மசி ஆரம்பித்து நல்லா கொண்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுடைய வருமானம்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது. அவங்களெல்லாம் விசாரித்தோம்னாக்க சேல்ஸே ஒரு நாளைக்கு 15,000-20,000 சொல்கிறாங்க. ஒரு நல்ல மெயினான ஒரு டாக்டர்ஸ்கிட்டையோ இல்லை ஏதாவது ஒரு மெயின் பிளேஸில் வச்சாலோ அவங்களுடைய கடை வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி கம்பெனிஸ் போனாலுமே அவங்க ப்ரிப்ரேஷன் யூனிட்டில் போடுவாங்க, காம்பவுண்டிங்னு பேர் அதுக்கு, அங்கே போடுவாங்க. அங்கே வந்து அவங்க என்னென்னா ஒரு

0: ஒரு எஃபிஷியன்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஃபார்ம் எந்த விதத்துலேயும் குறைஞ்ச கோர்ஸ் கிடையாது. டிஃபார்ம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப குறைஞ்ச கோர்ஸே இல்லை. 2 இயர்ஸில் ஒரு நல்ல எஃபிஷியண்டான ஒர்க்குக்கு போகலாம்,
1: நல்ல வேலை வாய்ப்பையும்
0: ஏற்படுத்தி கொடுத்துக்கலாம், நல்ல சம்பாதிக்கிற திறமையும் ஏற்படுத்திக்கலாம். இப்போ பிஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எந்த துறையில் வேணாலும், அதாவது இந்த நான் சொல்லிகிட்ருக்கேன், ப்ரிப்ரேஷன் யூனிட்டு, காம்பவுண்டிங் யூனிட்டு, குவாலிட்டி கண்ட்ரோல் யூனிட்டு, R&D, இதில் எதுக்கு வேணாலும் வேலைக்கு போகலாம். ஒரு அதாவது காத்திருந்தால் தான் இதில் நல்ல சேலரியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 1 or 2 இயர்ஸ் ட்ரைனிங் ஆன பிறகு தான் பசங்க இப்போல்லாம் என்னென்னா எடுத்ததுமே நிறைய சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் நல்லா வெல் ட்ரைனிங் ஆன பிறகு கம்பெனி மாற்றிக்கலாம், எந்த பிரான்ச்சில் வேணாலும் வேலைக்கு போகலாம். அப்படி இருக்கிறப்போ நல்ல சேலரி ஹைக் கிடைக்கும்.
1: சரிங்க மேம், இணைப்பில் இணைக்கும் நேயர் வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட சரிங்க மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் கோர்ஸ் முடிக்கிறாங்க, முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு, அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நிறைய பேர் வந்து?
0: ஆமாம் சார், நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ டிஃபார்ம் பிஃபார்ம் மட்டுமே இல்லாமல் எங்கள் நிறுவனத்தில் நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே சேர்த்து காமனாக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க கம்பெனிஸ்லேருந்து. அந்த கம்பெனிஸ்லலாம் நாங்கள் ப்ளேஸ் பண்ணி விடுவோம். மினிமம் சேலரியே 20,000 இருக்கும். இப்போ பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியே 20,000. நிறைய பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம்லாம் 100க்கு மேலே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் நிறைய ப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க, நர்சிங்லேயும் வருவாங்க. நர்சிங்கில் எங்ககிட்ட படித்த பிள்ளைங்க டிப்ளமோ முடித்தவங்க நிறைய பேர் ஃபாரின்லேயும் இருக்காங்க.
1: கல்வி நிறுவனத்தில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கேம்பஸில் வந்து செலக்ட் ஆகி போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்து படித்த உடனே வேலை அப்படின்ற மாதிரி போகும்.
0: கண்டிப்பாக
1: எல்லாருக்கும் வீட்டுக்காகட்டும் அவங்களுடைய படிப்புக்கு உண்டான வந்து ஊதியம் கிடைக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக கன்வீனியண்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம்.
0: இப்போ எங்கள்கிட்ட வந்து இப்போ நான் ஜாபில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கான வேலையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவங்க வந்து எங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலே இம்மிடியேட்டாக அதுக்கான வேலையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய ஃபார்மசி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நிறுவன பக்கத்தில் இருக்கிற மைக்ரோலாப்ஸ், அதாவது ஒசூர், பெங்களூர், பாண்டிச்சேரி, இங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
1: சரி மேடம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில், அதனுடைய நம்ம நாட்டில் மட்டும் இருக்குங்களா இல்லை வெளிநாட்டிலையும் அதற்கான?
0: சரி, இப்போ நிறைய நாடுகளில் வந்து இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. எல்லா நாடுகளிலுமே இப்போ இங்கேருந்து படிச்சுட்டு போனாக்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எழுதி அங்கே குறிப்பிட்ட கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோனாக்க இப்போ அந்த கல்லூரி முதல்வரோட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுத்துட்டனாவே அந்த என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே போய் வேலைவாய்ப்பு ஈஸியாக கிடச்சிரும். அவங்களே அதை எடுத்துக்குவாங்க, நல்ல ஹைக்கான சேலரியும் கிடைக்கும் சார்.
1: சரி மேடம், இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். சரி மேடம், இந்த கோர்சஸ் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த விஃபார்ம் டிஃபார்ம், இதை தவிர வேறு ஏதாவது வந்து கோர்சஸ் இருக்குங்களா நம்மளுடைய கல்வி நிறுவனத்தில்?
0: எங்கள் கல்வி நிறுவனத்தில் சார் 2007 ஆரம்பித்த நிறுவனம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே கடந்துருச்சு. நாங்கள் ஒரு பெரிய நிறைய கோர்சஸ் இருக்கிற ஒரு இதாக ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். இப்போ 2007 பாலிடெக்னிக் ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட டிஎம்இ, IEEE, டிசிஎஸ், சிவில், டிஎம்இ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. இதனோட எலிஜிபிலிட்டி 10th + 2. 10th படித்தவங்கன்னா 3 இயர்ஸ் படிக்கணும், +2 படித்தவங்கன்னா 2 இயர்ஸ் டைரக்ட் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடுவாங்க, ஏன்னா இதுக்கு நிறைய நிறுவனங்களுக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட்டை ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேசலாம் சார்.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம் ஐயா, நான் கட்டுப்பட்டி மாடுகள்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை அம்மா கிட்ட கேளுங்க.
2: நன்றிங்க
1: ஐயா. மேடம், இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கு சேர்வதற்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
0: சார், இப்போ எங்கள் காலேஜில் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறது நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவர். இது இவங்க இவர் கேட்குறது வந்து கவுன்சிலிங் பற்றி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் சார், அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணோம். அந்த அப்போ வந்து இவங்க அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் காலேஜ் நேமை சூஸ் பண்ணாங்கன்னா டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரையாரிட்டிலாம் நாங்கள் கொடுக்குறோம். அது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த டேட் சொல்லுவாங்க சார்.
1: சரி மேடம், இந்த டி ஃபார்ம் பி ஃபார்ம்னு சொல்கிறீங்களா, எத்தனை

0: மாணவர் சேர்க்கை வந்து ஒதுக்கீடு பண்ணுவீங்க
1: சார். டி ஃபார்மில் 60 சீட்டு சார், பி ஃபார்மில் 100 சீட்டு. இதில் டைரக்ட் செகண்ட் இயர், அதாவது எப்படின்னா டி ஃபார்ம் முடிச்சுட்டு வராங்க இல்லையா, அவங்க ஒரு டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஒரு 20 சீட் இருக்குது. ஸோ இது எப்படின்னா நாங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஓரளவு எலிஜிபிலிட்டி இருந்தாவே நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா எப்படி எங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் அவங்கள படிக்க வச்சிடுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே 90% மேலே தான் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம், அதனால் ஈஸியாக பாஸ் பண்ண வச்சுருவாங்க.
0: இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சேர்க்கைக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவை
1: சார்? இப்போ ப்ளஸ் டூ பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய ஆதார், அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அவங்க என்ன சாதி சான்றிதழ், அப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் என்ற, இப்போ அட்மிஷன் போடுறதுக்கான ஒரு மினிமம் அமௌண்ட்டு, இது இருந்தாவே நாங்கள் எடுத்துக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ மகாலட்சுமி
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
9: தருமபுரி.
11: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
12: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.

0: மேடம், நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக வந்து சொல்லிட்டு வரீங்க. கண்டிப்பாக மாணவர்களுடைய வேலைவாய்ப்பில் வந்து மாணவர்களுடைய வேலைவாய்ப்புக்கு வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து நிறைய கோர்சஸ் பற்றி வந்து சொல்லிட்டு வரீங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது?
1: எங்கள் கல்வி நிறுவனத்தில் சார், மெயினாக எங்களோட கல்வி நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அண்ட் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் காலேஜ் ஆஃப் ஆட்டுக்காரம்பட்டியில் தான் இருக்குது சார். இது வந்து பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி. இதில் பாலிடெக்னிக் காலேஜ், நர்சிங், ஃபார்மசி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், டிஎம்எல்டி, அதான் டிஎட் தான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனு, டிஎம்எல்டி. ஸோ இது பாலிடெக்னிக் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணது சார். இதில் நிறைய பிரான்ஞ்சஸ் இருக்குது. இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன் இருக்குது சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ, பிகாம், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பாட்டனி. பிஜியில் வந்து மேக்ஸ், இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்காம், மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ்லாம் இருக்குது சார். அப்புறம் எங்களோட ஃபார்மசியில் வந்து டி ஃபார்ம், பி ஃபார்ம் ரெண்டு கோர்ஸ் இருக்குது சார். அப்புறம் பிஎட் தனியாக வச்சுருக்குறோம். அப்புறம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸில் வந்து டிஎம்எல்டி இருக்குது சார்.
0: நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது.
1: ஆமாம் சார். நர்சிங்கில் வந்து டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி இருக்குது சார்.
0: சரி மேடம், இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: நீங்க

0: பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணாலும் நீங்கள் வந்து பாருங்கள் சார், கிடைக்கும் கண்டிப்பாக.
1: சரிங்க மேடம், அதாவது நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த மருந்தியல் அப்படின்ற ஒரு துறையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் இருக்கட்டும், நிறைய துறை சார்ந்த படிப்புகள் இருக்குது. மாணவர்களும் நிறைய வந்து இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நோய்களோடு பயணிக்கக்கூடிய
0: காலகட்டம் தான் அதிகம்.
1: அதனால் வந்து மருந்தும் ஒரு அத்தியாவசியமான ஒரு பயணமாக தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்தினராகட்டும் இல்லை மாணவர்களாகட்டும், அவங்க எந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வோடு இந்த துறையை வந்து அணுகலாம், அவங்களுக்கான ஆலோசனைகள் என்ன?
0: இப்போ இளைய தலைமுறைக்கு நான் கொடுக்குற ஒரு மெயின் ஆலோசனை, டிஃபார்மோ பிஃபார்மோ எதுலேயும் எதுவும் குறைஞ்ச விதம் கிடையாது. இப்போ டிஃபார்ம் முடித்தவங்க நிறைய நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய கோர்ஸ் ஆஃபரும் இருக்குது, ஜாப் ஆஃபரும் இருக்குது. இப்போ அவங்க வந்து அணுகி ஒரு டிஃபார்ம்ங்கிறது ஒரு பொறுப்பான கோர்ஸு, பிஃபார்ம்ங்கிறது ஒரு பொறுப்பான கோர்ஸு. என்ன கேட்டால் பிஃபார்மை விட டிஃபார்ம் ரொம்ப பொறுப்பான கோர்ஸ். என்ன காரணம்னா, மருந்து கொடுக்குறப்போ ஒரு நோயாளியோட மனநிலை தெரிஞ்சு அவங்க கேட்குற விதம், அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும். இப்போ ஒரு நான் ஒரு
1: குறிப்பாக வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேரண்ட்டை வந்து கூப்பிட்டு போகும்போது மருந்து எது எது எப்போ சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ஒரு டைமுக்கு இரு டைம் வந்து கேட்குறோம்.
0: என்னென்னா
1: தவறி ஏதாவது மாற்றி கொடுத்துட்டோமா அதனோட பாதிப்புகள் வந்து
0: ரொம்ப சார். அப்படி தான்
1: அந்த ஒரு
0: டாக்ஸிக் அதிகமாகிடுச்சு. இப்போ டேப்லெட்ஸுக்கு நிறைய எடுத்து எடுத்து டாக்ஸிக் அதிகமாகிடுச்சு. அப்போ என்னென்னா இவ்வளோதான் சாப்பிட்ணும், இந்த டைமுக்கு இதை சாப்பிட்ணுங்கிறத அவங்க கண்டிப்பாக சொல்லணும். ஃபுட்டுக்கு சாப்பிட்ட பிறகா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் இது ரொம்ப பொறுப்பான ஒரு ஜாப். அதனால் எந்த விதத்துலேயும் எதுக்கும் குறைஞ்சதில்லை. ஸோ டிஃபார்ம் ஆகட்டும் பிஃபார்ம் ஆகட்டும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அதுக்கான பொறுப்பை சொல்லி கொடுத்து தான் நாங்கள் ஜாப்க்கு அனுப்புகிறோம்.
1: இவ்வளோ நேரம் பல்வேறு தகவல்களை சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம், நன்றிங்க மேம்.
0: நன்றி சார்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இதுவரை வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வந்தார் தருமபுரி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் சந்திரா அவர்கள்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
6: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
8: நம்முடைய முன்னேற்றம் நம் செயல்களால் மட்டுமே நிகழும் என்று சிலர் கூறுவதை கேட்டிருப்போம். இல்லை இல்லை, நாம் என்பது நாம் மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருப்போரும் சூழலும் சேர்ந்ததுதான் நாம் என்று கூறுவோரும் உண்டு. எந்த ஒரு வெற்றியும் தனித்து நிகழ்வதில்லைதான். குறைந்தபட்சம் தோற்பதற்கு எதிராளி ஒருவன் இருந்தால்தான் ஜெயிப்பதற்கு ஒருவனால் முடியும். இந்த வகையில் வெற்றி தோல்விகளுக்கு காலம், இடம், சூழல், சுற்றியுள்ளோர் போல்வரின் பங்களிப்பும் உண்டு என்பதை உணரலாம். லட்சிய

0: சாதிகளின் வெற்றிகள் எல்லாம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன? லட்சியம் என்பதை வகுத்தவுடன் ஒரே நேர்கோட்டு சிந்தனையில் அந்த லட்சியத்தை மட்டுமே சிந்தனையிலும் செயலிலும் நிலைநிறுத்தி முன்னேற வேண்டும். இடையில் எத்தனையோ மனிதர்களின் ஆலோசனைகள் வரலாம், எத்தனையோ நிகழ்வுகளின் பின்னடைவுகள் வரலாம். இவற்றையெல்லாம் பொருட்டாக மதிக்காமல் புறந்தள்ளிவிட்டு பயணம் செய்வதே லட்சிய பயணம். இன்றைய காலகட்டத்தில் லட்சியவாதிகளுக்கு தடைகளாக இருப்பவைகள் சக மனிதர்களின் ஏளனமும் எகத்தாளமும் தான். தான் முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை, மற்ற எவரும் முன்னேறிவிடக் கூடாது என்பதை நம்மில் பலர் இன்று லட்சியமாக கொண்டு திரிகின்றனர். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயமும் இன்று தேவைப்படுகிறது. தவளைகள் பற்றிய ஒரு கதை. குட்டித் தவளைகள் எல்லாம் ஓர் இடத்தில் கூடின. அங்கே உயரமான ஒரு மின்சார கோபுரம் இருந்தது. குட்டித் தவளைகளுக்கு ஒரு சுட்டி எண்ணம் வந்தது. எல்லாரும் அந்த மின்சார கோபுரத்தின் மீது ஏறுவது என்றும், யார் முதலில் விரைவாக ஏறி உச்சி கோபுரத்தை தொடுகிறாரோ அவரை இளைஞரணிக்கு தலைவராக ஏற்றுக்கொள்வது என்றும் குட்டித்தவளைகள் முடிவெடுத்தன. மின்சார கோபுரத்தில் ஏறுவதற்கான நாளும் நேரமும் குறிக்கப்பட்டன. இதற்குள் குட்டித்தவளைகள் மின்சார கோபுரம் ஏறும் செய்தி ஊர் முழுவதும் பரவியது. குறிப்பிட்ட நாளில் ஊர் மக்கள் அனைவரும் போட்டியை பார்க்க வந்து கூடிவிட்டனர். மின்சார கோபுரத்தை சுற்றி நின்று கொண்டனர். குதித்து குதித்து குட்டித்தவளைகளும் குதூகலமாய் வந்து சேர்ந்தன. போட்டி தொடங்கியது. தவளைகள் ஏறத் தொடங்கின. சுற்றி நின்ற மக்கள் சத்தம் போடத் தொடங்கினர். இவற்றால் முடியவே முடியாது, தவளைகள் அதுவும் குட்டித்தவளைகளால் ஒரு மீட்டர் உயரம் கூட ஏறவே முடியாது என்று சிலர் கூறினர். சில தவளைகள் கீழே விழுந்தன. தந்தரையில் போகச் சொன்னாலே குதித்து குதித்து போவதற்கு சிரமம், இதிலும் நெட்டுக்குத்தலாக இருக்கும் கோபுரத்தில் ஏறச் சொன்னால் எப்படி முடியும்? தவளைகளால் முடியவே முடியாது. கூட்டத்தில் வேறு சிலர் இவ்வாறு சத்தம் போட்டு கூறினர். கால்வாசி உயரம் ஏறியிருந்த தவளைகளில் பல இதை கேட்டவுடன் புதபுதவென்று கீழே விழுந்தன. வழுக்கும் கம்பிகளில் தவளைகளுக்கு பிடிமானம் ஏது? ஒரு தவளை கூட உச்சிக்கு போக முடியாது பார் என்று ஒரு பார்வையாளர் கூறினார் சத்தம் போட்டு. கேட்டவுடன் பாதி ஏறியிருந்த பல தவளைகள் கீழே விழுந்தன. இப்படி சுற்றி நின்றவர்களின் அவநம்பிக்கை பேச்சு பெருக பெருக ஏறத்தாழ எல்லா குட்டித்தவளைகளும் நம்பிக்கையின்றி கீழே விழுந்தன. ஆனால் விடாமுயற்சியுடன் ஒரே ஒரு தவளை மட்டும் கோபுரத்தின் உச்சியை தொட்டுவிட்டது. அது கீழே வந்தவுடன் மற்ற தவளைகளெல்லாம் ஆரவாரம் செய்து பாராட்டிவிட்டு, உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு கூச்சல்களுக்கு இடையேயும் முன்னேற முடிந்தது என்று கேட்டன. வெற்றி பெற்ற தவளை எதுவும் கேட்காதது போல வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தது. ஆம், அந்த தவளைக்கு காது கேட்காது. லட்சியவாதிகளுக்கு எல்லா புலன்களும் திறந்திருக்காது. லட்சியம் ஒன்றே வெற்றி புலனாக இருக்கும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சாதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500 84820.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவரும்

0: அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்பப்பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்சவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து எங்களுக்கு 0043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பினால் உங்களின் விருப்பப்பாடல் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே. நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல்
4: பண்பலைஞர்களுக்கும் அன்பு நல்லமலையின் காலையங்கம் தருமணம் சிறு ஸ்பெஷல் படம் கடலோர கதைகள் பாடல் கொடியிலே மல்லிகைப்பூ, இந்த பாடல் ஒளிபரப்பும் மிக மகிழ்ச்சி. நன்றி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
8: கண்ணு,
7: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
8: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
9: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
7: எங்க?
9: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
7: ஆர்பிஐ சொல்கிறது.
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள்.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
11: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பத்து மணி 17 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.
12: வணக்கம் ஐயா, சவுளுப்பட்டில இருந்து கவிதா பேசுறேன். யூத் படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல். வணக்கம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.

0: 38 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கடலெண்ணை
6: உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்சியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை குரல் பதிவாக பதிவு செய்து எங்களுக்கு 0433 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடல் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல்,
7: காஷ்மீர் மாவட்டம் பந்தாரப்பள்ளியிலிருந்து விஜி பேசுகிறேன். என்ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
9: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
10: கண்ணு,
9: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
10: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
11: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: தர்மபுரி வன்மலை 102.5, ஏற்காடு வன்மலை 103.7 நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.
14: காலை வணக்கம். தர்மபுரி பிடமிரு சான் பாஷா படம் 1-1 பூக்கள் பாடல் இயல நெஞ்சியவா.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோ 2648. கால் 9500509984.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு.

0: கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
0: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
4: 10:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.
5: தர்மபுரி மாவட்டம் வைசுவலிருந்து காயத்ரி, நாட்டாமாய் படத்திலிருந்து கொட்டாப்பாக்கு பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நேயர்களே. உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
8: ஆகாஷ்வாணி
9: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்குது?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்கலாம்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா? இல்லை, சில பேர் என்னைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு வைப்பீங்க?
3: அது லாங் சவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. நம்ம ஃபோன்லேயே கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
3: அது அப்போ வந்து இந்த வால்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவாக கேட்குது.
2: எங்க போனாலும் அந்த ரேடியோ கையெடுத்துக்கிட்டு போயிடலாம்.
3: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியும்.

0: அது பெரிய பெரிய வால்வு உள்ள ரேடியோவாக இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்டேன்.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி போ சுவாமிநாதன் குலத்தை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
2: தர்மா, பெருமாள்புரம்.
1: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
2: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேற ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிள் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட் வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
2: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
1: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும் இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
2: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம், அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
2: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராதுல்ல. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்ன, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடுன்னா இருக்கும்
1: இல்லை. இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
2: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் இந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்களை பிடிக்கும் அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு
1: இருக்கு. சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழையங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணிமே எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பீங்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைல நம்ம இப்போ கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கோம். காலையில் சாமி பாட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராமாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் கேட்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்போமாவது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?

0: ஆகாசவாணி சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே அது ஒரு தோரணையாக இருந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
1: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வானொலி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருப்போம்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகள் அதான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
1: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர்லேருந்து வர ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் இந்த நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
1: நீங்கள் எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசில் கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்ருக்கோம். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும்தான் கேட்போம். வேறு சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். எல்லா சேனலில் அந்த உழவர் உலகமாக அது விரும்பி கேட்போம். கிராமனால அதையும் விரும்பி கேட்போம். இல்லை, வேறு எதுவும் கேட்க மாட்டோம். இந்த தான்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க?
4: சீனிவாசனில் குடியிருக்கேன், திருநெல்வேலி.
1: எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன்?
4: 61 62 இருக்கும்.
1: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்துருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதில் தான் கேட்டிருந்துருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருப்போம்.
4: ஆமாம், எல்லா நியூஸும் அதில் தான் நியூஸ் அதில் தான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. ஏன்னா நியூஸ் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலங்குறிச்சி. டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பா கேட்போம், கேட்போம், கேட்டிருக்கோங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினா செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சீங்க?
1: 6-7 வயசுல வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கறதுக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ரேடியோ வச்சிருப்பாங்களே வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்ட இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ அதெல்லாம் கேட்போங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மெனக்கட்ட 6 மணிக்கு மேல கண்டிப்பா வைப்பாங்க, கேட்போம்.
0: மத்தவங்க உங்க வீட்டுல உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்க வந்து அந்த டைம் டிவி எல்லாம் கிடையாது கிராமத்துல, ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்க போய் அங்க இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடுவாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோடனே டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வருது?
1: வருதுன்னா செய்தியில் தான் மெயின், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பா கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அதான் வைப்போம். 90

0: ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு விசுவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். செவிச்சுவையாம் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, முட்டை காய்கறி சப்பாத்தி ரோல். இது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு எடுத்து வச்சுக்கலாமா? சப்பாத்தி 2, முட்டை 2, கேரட் துருவல் 2 ஸ்பூன், முட்டைக்கோஸ் பொடி பொடியா கொஞ்சமா நறுக்கியது, மிளகுதூள் சிறிது, நெய் இல்லனா வெண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, இதை எப்படி செய்யலான்னு கேட்கலாமா? முதல்ல நம்ம முட்டையை நல்லா அடிச்சு அது கூட நம்ம துருவி வச்சிருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, ஒரு தோசைக்கல்லை எடுத்து அந்த தோசைக்கல் நல்லா சூடேறியதும் அது மேலே நெய் ஊற்றி நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலானா, அந்த முட்டை மேலே மிளகுத்தூள் தூவி திருப்பி போடணும். அப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் இல்லையா. அது வெந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம சப்பாத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை வச்சு ரோல் செஞ்சால் அவ்வளோதாங்க. எளிமையான சுவையான முட்டை காய்கறி சப்பாத்தி நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இதில் காய்கறிக்கு பதில் கீரை, பன்னீர், சிக்கனு, இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை எதுனாலும் சேர்த்து செய்யலாம். அவ்வளோதான். இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும், குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கு உதவும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எளிமையாக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். என்ன நேயர்களே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் அறிமுக சகோதரிகள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434-342 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
12: வணக்கம் சார்.
11: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
12: தருமபுரி மாவட்டம்
11: நன்றிமா. இணைப்பிலிருந்து நன்றி.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பெனஹரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே.

0: சேல் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வரக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் எங்கிறது? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் புன் பாட்டு பாடல்
0: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
8: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
7: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
8: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
7: என்னமா அது?
8: அந்த EB மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
7: அதனால என்னமா?
8: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
7: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
8: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
7: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
8: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
9: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
10: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும்

0: அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: திருச்சி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்இ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 11:30. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: படம் சைவம். பாடல் வந்து அழகே அழகே என்ற பாடல்.
1: நன்றிம்மா, இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி.
4: நன்றிங்க.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே பாவியர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
5: வணக்கம். காலை வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டியிலிருந்து
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்
5: வாழ்ந்து
4: பாடல். நன்றிம்மா, இனிப்பில் இந்த முக்கிய நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: சரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: முதல் மரியாதை. அந்த நிலவத்தான் நான் கையில் பிடிச்சேன்ற பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றிம்மா, இணைப்பில் நன்றி.

0: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாக

0: என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும், என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 5984.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
7: இந்த சகோதரருக்கு இனிய வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கையா.
3: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: புது பாட்டு படம் பேரு சொந்தம் வந்தது, சொந்தம் வந்தது என்ற ஒரு பாடல் போடுங்கய்யா.
3: நன்றிம்மா, இணைப்பில் இருந்து முக்கிய நன்றி.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
4: என்னாச்சு?
3: புது கிட் பேக் வேணுமா?
4: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
3: கரெக்ட்.
4: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
3: RBI சொல்கிறது,
5: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
6: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
7: வணக்கங்க.
6: வணக்கம்மா, யாருங்கிறது?
7: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
6: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: தாலாட்டு பாடவா படங்க. அதுல ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க.
6: நன்றிமா, இனிப்பில் இருந்து மிக்க நன்றி.
7: நன்றிங்க.
8: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையின் பலம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 மருத்துவ மலர், சீரான சிறுநீரகம், சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சோழல் காப்பும் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 நேயர் விருப்பம். பகல் 2 விவசாய அரங்கம். தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். பகல் 2:30 பன்மொழி பாடல்கள். பகல் 3 கட்செவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 விடுதியிடும் வினாக்கள். மாலை 5 மாலை தென்றல். மாலை 6 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள்.

இரவு 7 மணிக்கு திரை இசை. இன்று இரவு 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 வயல்வெளி, தேனி வாழ்க்கையின் ஏணி கிருஷ்ணகிரி உஞ்சாண்டி சிவகிருஷ்ணன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. 9:30 இடைவிடாது இசைமலை. 10:00 கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள். 7 நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
8: நேர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய உறுப்பில் வந்து சிறுநீரகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஒரு தேசமாக நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்நாள் வந்து பெருமளவுக்கு முன்னேறி இருக்கு, அறிவியல் பெருமளவுக்கு முன்னேறி இருக்கு. நம்ம அப்படி இருக்கிற சூழலில் குறிப்பாக நம்மளோட அந்த ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சிறுநீரகத்தோட பங்கு என்ன, அந்த தொற்றா நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்தியான்ற ஒரு தேசத்தை பொறுத்த வரைக்கும் நீரிழிவும் இரத்தளவும் ரத்த அழுத்தமும் பெருமளவுக்கு ஒரு நோயாளிகளில் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து சிறுநீரகத்தில் உண்டாக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஒரு சமயம் நமக்கு நீரிழிவு நோய் இருக்குது இல்லை ரத்த அழுத்தம் இருக்குன்னா அது வந்து நமக்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு உண்டாக்குமா, இது மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கும் நமக்கு பதிலளிக்கிறதுக்காகவும் தெளிவாக சொல்கிறதுக்காகவும் குறிப்பாக சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலம் சண்முக மருத்துவமனையோட சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். சார்
9: வணக்கம். சார்
8: குறிப்பாக இந்த சிறுநீரகங்கள் நம்மளோட உடலில் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக இப்போ நமக்கு வந்து தெரியும் இதயம் வந்து தொடர்ச்சியாக இயங்கிகிட்டு இருக்க ஒரு உறுப்பு அப்படின்னு, அதே மாதிரி சிறுநீரகங்கள் நம்ம ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு இயக்கத்தை செய்து நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமானதாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
9: ஸோ சிறுநீரகம் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம உடம்போட வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ எப்படி ஹார்ட் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்குதோ கிட்னியுமே வந்து கண்டினியூஸாக வந்து 24/7 வேலை பார்த்துட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் வந்து வேஸ்ட்டை வந்து அதை ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து கிட்னிக்கு வந்து அதை தாண்டி சில எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அது வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து எரித்ரோபாய்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஹீமோக்ளோபின் பிளட் அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி நம்ம சன் எக்ஸ்போஷரில் வந்து விட்டமின் டி வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த விட்டமின் டியோட இம்பார்ட்டண்டோட அதோட ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கிட்னி ஒரு பங்கு அமைக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெனின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து கிட்னி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதர் தென் எக்ஸ்கிரீட்டிங் த வேஸ்ட், இந்த வேஸ்ட்டை கிளியர் பண்ணது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹார்மோனல் எஃபெக்ட்ஸும் வந்து இட் வில் பிளேஸ் அ ரோல். ஸோ அந்த கிட்னி ஃபெயிலியர்

0: இருக்கும் போது தான் அதோட எஃபெக்ட்ஸ், அதோட தன்மையோட பாதிப்பெல்லாம் நமக்கு பெரிய அளவில் தெரிய வரும்.
1: டாக்டர், குறிப்பாக இப்போ நம்ம இந்தியான்ற ஒரு தேசத்தில் வந்து இந்த தொற்று நோய்களோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பாப்புலேஷனாக நம்ம எதிர்நோக்கிற சவால் வந்து இந்த டயபெட்டிஸ்ன்ற நீரிழிவு நோயும் ரத்த அழுத்தமும் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நோய்கள் வந்து குறிப்பாக சிறுநீரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு தாக்கமாக உண்டாக்கும், அதில் வந்து குறிப்பாக இந்த பாதிப்புகளோடு இருக்கிற நோயாளிகள் என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம மக்கள் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகர் மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுறாங்க. அதை தாண்டி சுகரோட எஃபெக்ட் ஆன் அதர் ஆர்கன்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஸோ சுகர் வந்து இருக்கும் போது இட் கேன் காஸ் மல்டி ஆர்கன், எல்லா உறுப்பும் பாதிக்கிற தன்மை உண்டு. மெயினாக வந்து ஹார்ட், கிட்னி, கண், ரத்த குழாய்கள் இந்த மாதிரி எல்லா உறுப்பும் பாதிக்கும். ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா 50% ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நம்ம யூஸ்வலி நம்ம பார்க்குறதுனா வந்து ரொட்டீனாக வந்து நம்ம யூரின் டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறதுனையும் பிளட் டெஸ்ட்லேயுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பிக்கப் பண்ணலாம். சுகர் மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர்ஸ். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக நம்ம ஊரில் சுகர் பிபி தான் ரொம்ப காமன் காசஸ். பட் அது இல்லாமல் வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வந்து ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறனாலே வந்து கிட்னி ப்ராப்ளம் வரலாம். குளோமருலா நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இன்ஃபெக்ஷன்னாலையும் இம்யூன் மீடியேட்டட் டிசீஸ்னாலையும் இந்த மாதிரி டிசீசஸ் வரலாம். சில பேர் வந்து பிறக்கும் போதே வந்து நீர்க்கட்டியோட பிறப்பாங்க, அதாவது கிட்னியில் வந்து நீர்க்கட்டி, சிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனாலையும் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது இல்லாமல் வந்து நம்ம நிறையா வந்து செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் பண்ணுறோம், நமக்கு வலி இருக்குன்னு வலி மருந்து வாங்கி சாப்பிட்றது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் அந்த ரீனல் ப்ராப்ளம். நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறோம், பட் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ ஹெர்பல் மெடிசன்ஸு அதெல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு அமைக்குது இந்த இதில். ரீசெண்டாக என்ன ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த சிகேடியூன்னு சொல்லுவாங்க, அதாவது கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்நோன் ஆரிஜின். ஸோ அது என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்ம இந்த சவுத் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு ஆந்திரா அந்த மாதிரி அமெரிக்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ், ஸோ அவங்க வந்து இந்த வயலில் வந்து வேலை செய்யும் போது தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும் போது அது போய் ஒரு கிட்னியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த சுகர் பிபி இல்லாமல் இந்த ஒரு தாக்கமும் வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்து ஒரு ப்ரிவலன்ஸ் வந்து காஸ்
1: பண்ணும். மே மாதம் 31ஆம் தேதி நம்ம வருட வருடம் வந்து இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு புகையில்லாத ஒரு புகையிலை எதிர்ப்பு தினமாக நம்ம அதை கடைபிடிக்கிறோம். நீங்களும் இப்போ சொல்லும் போது சொன்னீங்க கிட்னியை பொறுத்தவரைக்கும் இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் வந்து ஒரு பெருமளவுக்கு பாதிப்பு உண்டாக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது இந்த புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த வாழ்வியல் சிக்கல்கள் வந்து கிட்னியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஸ்மோக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கண் கெமிக்கல்ஸ் வந்து கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கும். ஸோ அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்மியம் அப்படிங்கிற ஒரு கெட்ட விஷயம் கண்டாமினண்ட்டாக வந்து வரலாம், அதுவுமே வந்து கிட்னியை பாதிக்கிற தன்மை உண்டு. ஸோ ஸ்மோக்கிங் ஆன் அ லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சுகர் பிபி இருக்கவங்களுக்கு இது ஒரு ஆட் ஆன் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் வர காஸ் பண்ணும்.
1: டாக்டர், அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பரம்பரை பரம்பரையாக வருவதற்கான காரணிகள் ஏதேனும் இருக்கா? அது மாதிரியும் ஒரு சில நோயாளிகளுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வரலாம், அது வந்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் நோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பரம்பரை நோய்ங்கிறது கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் கிட்னி ப்ராப்ளம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே மேனிஃபெஸ்டேஷன், அதாவது குழந்தைங்களுக்கு கூட வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது. 1 வயசில் 2 வயசுலலாம் கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சி இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வைத்தியத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், பரம்பரை பரம்பரையாக அப்பாக்களுக்கு அவங்க அப்பாவுக்கு தாத்தாக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமையும் சில நோய்கள் வருது. ஸோ சொல்லப்போனால் ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோயில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டி மாதிரி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் அந்த நோயே வந்து வெளிப்படமாகுது. இது வந்து கன்ஜெனிட்டலாக அதாவது பரம்பரையாக இருந்தாலுமே வந்து தெரிய வர்றது 30 வயசுக்கு மேலே தான். கிட்னி ஃபெயிலியர் வந்து 40 வயசு 50 வயசு 60 வயசில் தான் வரும். ஒரு சில பேருக்கு தான் 30 வயசுக்கு கீழே வந்து இந்த டிசீஸ் வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கன்ஜெனிட்டல் டிசீஸில் வந்து இந்த ADPKD, ARPKD, நெஃப்ரோனாஃப்தசிஸ் இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே 5 வயசுலையோ 10 வயசுலேயோ வந்து இந்த ரீனல் ஃபெயிலியர் வந்து காஸ் பண்ணுது. நிறைய டைம் வந்து நம்ம இந்த வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஏதாவது நமக்கு கிட்னியில் அப்னார்மலிட்டி இருந்ததுன்னா நிறைய அதுலேயே பிக்கப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் அப்னார்மலிட்டி இல்லாத போது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு கம்மியாக இருக்குது, வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க, வெயிட்டை நல்லா ஏற மாட்டேங்குது, இல்லை யூரின்ல வந்து நுர நுறையாக போகிற மாதிரி இருக்குது, யூரின் பிளட்டு கலந்த மாதிரி போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நமக்கு ஒரு க்ளூ மாதிரி இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. முக்கியமாக வந்து வளர்ச்சி குரோத் வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்காது. என்ன முதலே சொன்ன மாதிரி ஒரு

0: வைட்டமின் டி ஒரு ஹார்மோன் வந்து கிட்னியை வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ க்ரோத் ரீட்டார்டேஷன் இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் அண்டர்லைங்காக இருக்கும். அதெல்லாமே வந்து சின்ன சின்ன க்ளூஸை வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் பிக்கப் பண்ண முடியும்.
1: இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பல்வேறு காரணிகளால் இந்த கிட்னியில் சார்ந்த நோய்கள் நமக்கு வரலாம், சில நேரத்தில் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக நம்மளோட உணவு கலாச்சாரம் அது சார்ந்துமே நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய துரித உணவுகள் எடுக்கிறோம், நிறைய சுகர் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், ஏரட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். இது வந்து நம்மளோட கிட்னியை பொறுத்த வரைக்கும் எதாவது பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது?
0: கண்டிப்பாங்க, டயட் எல்லா விதத்துலையும் வந்து இட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணம் தான். ஸோ நமக்கு வந்து டயட் வந்து டைரெக்டாக கிட்னியை பாதிக்குதுங்கிறத விட, ஸோ டயட் வந்து நம்மளை வந்து ஒரு சுகர் ப்ரெஷர் இந்த ஒரு பேராமீட்டர்ஸ்குள்ளார தள்ளி விடுது ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் அது போய் கிட்னியை பாதிக்கிற ஒரு தன்மையாகும். ஸோ நமக்கு நீங்கள் கிட்னியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்துலலாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நிறையா சாப்பிட்டாங்க, அப்ராப்ரியேட்டாக வந்து வெயிட்டு அடிக்குவேட் டு ஹைட் இந்த பிஎம்ஐ எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ வேலை செஞ்சாலும் தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா அடிக்குவேட் கேலரி சாப்பிட்டாலும் இருந்துக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த செகண்டரி லைஃப் ஸ்டைலுக்கு நமக்குள்ளே போயிட்டோம், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு, நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட மெட்டபாலிக் பேராமீட்டர் வந்து அந்த ஏர்லி டயபெட்டிக் ஏர்லி ஹைப்பர் டென்ஷன் அது எல்லாமே வந்து ஏர்லி ரீனல் ஃபெயிலியர்க்குள்ளார வந்து தள்ளிட்டு போகுது.
1: அதை தாண்டி ரொம்ப பெரும்பான்மையாக முதல்ல சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் எதிர்கொள்வது சிறுநீரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம உடம்புல வருது, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது, அது நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே வரும், அதாவது அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்லி ப்ரோன் ஃபார் ஃபார்மிங் ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன் அதை வந்து நம்ம ஏர்லியாக பிக்கப் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஏன்னா தொந்தரவுகள் இருந்தால் தான் நம்ம பிக்கப் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு சிம்டம் யூஸ்வலி எப்படி வரும்னா ஒரு பேக் பெயின், ஒரு வயிறு வலி, இல்லை யூரின் போகும்போது கல் போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்டம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண முடியும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஃபேமிலியில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு கல் வருதுன்னா மேபி அது ஒரு க்ளூவாக நம்ம பிக்கப் பண்ணி நம்ம ஏர்லியராக பார்க்கலாம். பட் அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ், யூரின் போகும்போது பிளட்டு போகிற மாதிரி இருக்குது, யூரின் போகும்போது கல் பாஸ் ஆகுது, வலி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து மெயினாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடும். ஸோ இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா என்ன மாதிரி ஸ்டோனாக இருந்தாலும் அல்டிமேட்லி வந்து வாட்டர் இன்டேக். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து நமக்கு யூரின் வந்து ஒரு 2 லிட்டர் யூரின் போகணும், 2 to 3 லிட்டர்ஸ் யூரின் போகணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா குடிச்சு, ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து 2 to 3 லிட்டர்ஸ் ஒரு ஈவன் 4 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கிறனால அது ஒரு ப்ரிவென்ஷனாக பண்ணலாம். பட் இது ஒரு பார்ட் ஆஃப் இது தான். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம டைப் ஆஃப் ஸ்டோன் பொறுத்து மாறும். ஸோ ஸ்டோன்ஸ்லேயே வந்து நம்ம ரொம்ப காமனாக இருக்கிறது கால்சியம் ஆக்சைட், கால்சியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸ் ரொம்ப காமன். இதுக்கு அடுத்தது வந்து யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷனாலே ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், அதை வந்து ஸ்டுவைட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து கஞ்சனிட்டலாக சில பேர் வந்து இந்த ஹார்மோன் இந்த என்சைம் டெஃபிஷியன்சினால ஸ்டோன்ஸ் வரும், அது வந்து சிஸ்டின் யூரியா, ஹைப்பர் ஆக்சைட் யூரியா, ஸோ அது ரிலேட்டடாக சிஸ்டின் ஸ்டோன்ஸ், ஆக்சைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ரேர் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம எப்பயுமே ஸ்டோன் ஃபார்ம் ஆனதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நம்ம கொஞ்சம் அர்லியாக பிக்கப் பண்ணலாம். யூரினில் ஏதாவது கல் மாதிரி போகுதுன்னா நம்ம வந்து அதை கவனிக்காமல் விடாமல், சரி போயிடுச்சு வலி போயிடுச்சு, வயிறு வலி இப்போ இனிமேல் இல்லை, இனிமேல் பிரச்சனை வராதுன்னு கவனிக்காமல் விடாமல் எதனால் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கான யூரின் டெஸ்ட்டோ பிளட் டெஸ்ட்டோ பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன எச்சரிக்கையோ அதை பார்த்துக்கிட்டா நம்ம ஃபர்தராக வந்து இந்த ஸ்டோன் அடைப்புனாலே கிட்னி ஃபெயிலியரே ஆகலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி.

0: அதே மாதிரி இப்போ சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம் வந்து சரியான முறையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுகளை வச்சு தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் ஏர்லி சயின்ஸ்னா நீங்கள் சொல்கிறப்பல கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஒரு மருத்துவரை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா எந்த சமயத்தில் போய் ஒரு மருத்துவரை பார்க்கணுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஸோ கிட்னி தொந்தரவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 70-80% ஆஃப் த டைம் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ நம்ம வந்து நம்ம தொந்தரவு இல்லை எவ்வளோ நாள் அப்படிங்கும் போது நம்ம எந்தெந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னா, ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற டே டு டே பார்க்குறது வந்து யூரின் போகும்போது நுர நுறையாக போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது நுர நுறையாக வர்றது எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை ஒரு வழி இல்லைனால அதை வந்து விட்டுருவாங்க. ஸோ அது வந்து யூஸ்வலி வந்து யூரின் இஸ் அ ஃபில்டர், அது வந்து அது வழியாக வேஸ்ட்டு தான் வெளியே போகணுமே தவிர உடம்புல இருக்க புரத சத்து ப்ரோட்டீன் வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ அது வந்து ஃபில்டர் டேமேஜ் ஆகும்போது ப்ரோட்டீன் வெளியே லீக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்துச்சு, அதை நம்ம இக்னோர் பண்ணாமல் அதை நம்ம பிக்கப் பண்ணணும். ஸோ வந்து அது கூட வந்து யூரினில் பிளட் மாதிரி போகிறது, யூரினில் ஸ்டோன் மாதிரி போகிறது, இதெல்லாமே வந்து யூரின் சம்பந்தமான தொந்தரவுகள். அது இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக ஒருத்தருக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது, அரிப்பு உடம்பு ஏற்கிற மாதிரி இருக்குது, நாசியாக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒருவேளை கிட்னியில் தொந்தரவு இருக்குன்னு ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பிக்கப் பண்ண முடியும்னா, இதுக்கான மேஜரான ஒரு டெஸ்ட்லாம் கிடையாது, சின்ன சின்ன டெஸ்ட்கள், ஒரு யூரின் டெஸ்ட்டு, பிளட்டில் வந்து அமில அளவு பார்க்குறது, யூரியா கிரியாட்டினின், இந்த ஒரு 2-3 பேசிக் டெஸ்ட் வச்சு நமக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா நம்ம அர்லியாக பிக்கப் பண்ண முடியும்.
0: குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரத்த அழுத்தம்

0: பிரச்சனைகளுக்கும் இதுக்கான தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்போ அவங்க ருட்டீனாக செய்யக்கூடிய பரிசோதனைகளில் எந்தெந்த பரிசோதனைகளில் ரெகுலராக வச்சுக்கிறது அவசியமானது, எவ்வளோ கால இடைவெளியில் அதை செய்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன்.
1: இந்த சுகர் பிபி தான் எஸ் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் இல்லை, எந்த தொந்தரவும் கிடையாது, ஏதாவது சுகர் பிபி மட்டும்தான் இருக்குன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நமக்கு இந்த ஏர்லி டயபெட்டிக் ஏர்லி சுகர் வரனால 30 இயர்ஸ்க்கு மேலே ஜாக்கிரதையாக இருக்கணுமாங்கிற ஒரு சில இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. பட் ஒரு 40 to 45 இயர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து இயர்லி செக்அப் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ சுகர் வந்து நம்ம அல்டிமேட்லி கண்ட்ரோலாக வச்சுக்கணும்.

0: ஸ்க்ரீன் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துக்கும் போது நம்ம இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம ஏர்லியாக பிக்கப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ இந்த குறிப்பாக சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நீங்கள் சொன்னப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வருது, சிறுநீரக செயலிழப்பை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகள் முன்னாடி இருந்ததோட இப்போ என்னென்ன மாற்றங்கள் இருக்குது டாக்டர்? அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கான சாத்தியங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது?
0: ஸோ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 1950s 1960s எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னு ஒன்று வந்துட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க இறந்துருவாங்க, கொஞ்ச நாள் தான் அவங்களால வாழ முடியும். ஸோ இப்போ இந்த 50-60 இயர்ஸில் வந்து ஹீமோடயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை வந்து வந்திருக்கு. ஸோ ஹீமோடயாலிசிஸ்னா என்னன்னா, நம்ம கழுத்துலையோ இல்லை கால்லையோ இல்லை நம்ம ஒரு ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ரூட்ஸ் மூலமாக ஒரு டியூப் மாதிரி செலுத்தினா, ஸோ நம்ம உடம்புலேருந்து பிளட்டை எடுத்து ஒரு மிஷின் மூலமாக வந்து உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணி உடம்புக்கே வந்து ரத்தத்தை திருப்பி கொடுத்துரும், ஒரு பியூர் பிளட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிகிச்சை வந்துருச்சு, அதுக்கு பேர் ஹீமோடயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஒரு டியூப் மாதிரி போட்டு வயிற்றில் நார்மலாக இருக்கிற பெரிட்டோனியம்னு ஒரு கவர் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆர்கனை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஊர். ஸோ அதுவே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி அது மூலமாகவும் உடம்புல இருக்க வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கும். நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 10-25 இயர்ஸ் வரைக்குமே வந்து டயாலிசிஸில் வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து ரொம்ப பெட்டரான ஒரு இது ஒரு நார்மல் லைஃப் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இந்த ஹீமோடயாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 2 தடவை வாரம் 3 தடவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிட்டோனல் டயாலிசிஸ் வந்து டெய்லி வீட்டில் நம்மளாக செல்ஃபாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொட்டீன் லைஃபை கண்டிப்பாக வந்து ஒரு ஹேம்பர் பண்ண தான் செய்யும். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இது டெவலப்மெண்ட் இந்த நம்மளோட இதில். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம நியர் நார்மல் லைஃபே வந்து கொண்டு போகலாம்.
1: டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததோட இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது டாக்டர்? அதாவது சக்ஸஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம உறுப்பை வந்து மாற்றி சிறுநீரகத்தை மாற்றி வைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதில் சக்ஸஸ் ரேட் இருக்குது, அது எப்படி நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து முதல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு பண்ணால் 6 பேர் சக்ஸஸ் வரும், 4 பேர் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. பட் இப்போ வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ் ட்ரமேட்டிக்கலி, 90-95% வந்து சக்ஸஸ் ரேட் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ புதுசாக நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு. எப்பயுமே வந்து ஒரு இப்போ நமக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம யூஸ்வலி வந்து சொந்தக்காரங்க வில் பி த க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வில் பி த பெஸ்ட் டோனர்ஸ். ஸோ அவங்க கிட்டேருந்து எடுத்து வச்சாலும் ஈவன் ஹவு க்ளோஸ் தே ஆர் உடம்பு வந்து அதை தள்ளி வைக்க ட்ரை பண்ணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரிஜெக்ஷன் அதாவது ரிஜெக்ஷன் தெரப்பீஸ் நிறைய நியூ மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து இந்த கிட்னி வந்து உடம்பு ஏற்றுக்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ யூரினும் வந்து நமக்கு இமீடியட்டாக வர ஆரம்பிச்சிடும். வித்தின் ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து வில் பி கம்மிங் பேக் டு நார்மல். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டொனேஷன் கெடாவர் டொனேஷன் சொல்லுவாங்க. லைவ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாக கொடுக்கறது. ஸோ க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வரும்போது கூட பிறந்தவங்க தான் பெஸ்ட் பீப்புள் டு கிவ். அது இல்லாமல் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கள் இவங்கெல்லாம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம சொந்தக்காரங்க இல்லாமல் நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அதோட லைஃபும் கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம ஊரில் வந்து தே ஆர் நாட் அக்செப்டிங் ஆல்சோ, இட்ஸ் அகேன்ஸ்ட் லா. ஸோ இந்த மாதிரி சொந்தத்தில் யாருமே இல்லை கொடுக்கறக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத வந்து கெடாவர் டொனேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ரெக்கவர் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்குன்னு கெடாவர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அதில் ரெஜிஸ்டர் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பிளட் குரூப் சேம் பிளட் குரூப் வந்து வரும்போது அதுக்கான அந்த ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெடாவர் அதாவது இறந்து போன உடம்புல இருந்து நம்ம அந்த அவங்க டொனேட் பண்ணலான்னு வில்லிங் சொல்லிட்டாங்க, அதாவது பிரெயின் டெட் ஆனாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கிட்னி எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுலேயும் கொண்டு போகலாம். அதோட லைஃப்மே வந்து லைவ் டொனேஷன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சு. அட்வான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்லலாம் வந்து சேம் பிளட் குரூப் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வேறு வேறு பிளட் குரூப் பினா பி தான் கொடுக்கணும்னு இருந்தது வந்து இப்போ ஏ பிளட் குரூப்பும் கொடுக்கலாம், வேறு பிளட் குரூப்பும் வரலாம். பட் என்ன வேறு பிளட் குரூப் கொடுக்கும்போது நம்ம உடம்புல ஆல்ரெடி வந்து இப்போ நான் பி பிளட் குரூப்னா எனக்கு ஏ பிளட் குரூப் எதிர்த்து எதிர்ப்பு சக்தி நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து அளவிட்டுட்டு அதுக்கேற்ற அந்த எதிர்ப்பு சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டு அப்புறமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் என்னென்னா இப்போ நம்ம இப்போ என்னோட சொந்தக்காரங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது வேறு பிளட் குரூப்னால, என் பக்கத்து வீட்டில் இன்னொருத்தர் இருக்கா அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அவனாலேயும் வந்து அவன் சொந்தக்காரனால் கொடுக்க முடியாது. பட் ரெண்டு பேருமே வில்லிங்காக இருக்காங்க. பட் என்னோட பிளட் குரூப் ஏ அவனது என்னோட சொந்தக்காரது பி அவங்களது அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நான் என் சொந்தக்காரன் அவனுக்கு கொடுக்க சொல்லிக்கலாம், அவனோட சொந்தக்காரன் எனக்கு கொடுக்க சொல்லிக்கலாம். திஸ் இஸ் கால் ஸ்வாப். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணும்போது ஒரே பிளட் குரூப்பே கொடுக்குற மாதிரி இருக்குது, ரெண்டு பேருக்குமே கிட்னிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி இட் இஸ் கம்மிங் அப் இன் நார்த் இண்டில் வந்துட்டுருக்கு, நம்ம ஊரில் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் மூலமாக வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் லைஃப் பேக்.
1: அது இல்லாமல் பொதுவாக இந்த சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கு.

0: சிறுநீர் தொற்றை பொறுத்த வரைக்கும் அவங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, பர்சனல் ஹைஜீனில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன, அது ஒரு சமயம் அந்த மாதிரி சிறுநீர் தொற்றுமே வந்து சின்னதான ஒரு பாதிப்பு நம்ம நினைக்கிறோம், அது பெருமளவுக்கு வேற மாதிரி ஏதாவது ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம்.
1: சிறுநீரகம் வந்து இன்ஃபெக்ஷன், ஃபீமேல் பீப்புள் ஆர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் தென் மேல்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் போகிற இந்த யூரிட்டன் சொல்லுவாங்க, அந்த லென்த் வந்து ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயே தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ஹைஜீன், ஆப்வியஸ்லி வந்து ஹைஜீன் வில் ப்ரொடெக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர் ஆர் ஃபீமேலுக்குன்னு சில டிசீசஸ் ரொம்ப காமன், சில வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப காமன், மேலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது இந்த வேரியேஷன்ஸ் இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். அதர்வைஸ் நம்ம காமன் ப்ரிகாஷன்ஸ் தான், தண்ணி நல்லா குடிச்சிட்டு ஹைஜீனிக்காக இருந்துட்டு சுகர் பிபி கண்ட்ரோல் அண்டு சால்ட் ரெஸ்ட்ரிக்டடாக எடுத்துக்கணும், ஸ்மோக் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன் ப்ரிகாஷன்ஸ்னால தான் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்.
0: அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு பெருமளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமானன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு சரியான உணவு முறை, தேவையான அளவுக்கு உடற்பயிற்சி, இந்த குறிப்பாக புகையிலை பழக்கம் இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாமல் இருந்ததுனாலே நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம குறிப்பாக இப்போ இருக்கிற நிறைய முன்னேற்றங்கள் சிறுநீரக சிகிச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டது மிக்க நன்றி.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ். கோபாலகிருஷ்ணன்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 ஆண்டு கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய

0: தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு நாலு வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு ரெண்டு வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்ப நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரியால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ் வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000+ மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
2: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தொடங்கும் இந்த பருவமழை 3 தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 சேர்ந்த 400+ பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தரம்சலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50. திரையிசையில் இடம்பெறும் முதல் பாடல் காவலன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: சூழல் காப்போம்.
2: இன்னைக்கு என்ன நாள்னு யாருக்குமே ஞாபகம் இல்லை. வீட்டில் யாருக்கும் என் மேல பாசமே இல்லை.
3: ஹலோ, என்ன ராணியக்கா இந்த டைம்ல ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஆமா, இந்த டைம்ல நீங்க ஆபீஸ்லல இருப்பீங்க. என்ன ஆபீஸ் கட் அடிச்சிட்டீங்களா?
2: ஆபீஸ்ல தான் இருக்கேன் இன்னைக்கு.
3: இன்னைக்கா? என்னக்கா இழுக்கிற, சொல்ல வந்த டக்குன்னு சொல்லு. மேட்ச் வேற ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு, சீக்கிரமா சொல்லுக்கா.
2: தம்பி, கிரிக்கெட் பார்த்துட்டு ஒரு 5 மணிக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு என்னை கூட்டிட்டு போறியா?
3: நீ என்ன குழந்தையா? சரி வரேன், ஏதோ ஆசைப்பட்டு கேக்குற, கூட்டிட்டு போறேங்கா.
2: தம்பி, இன்னைக்கு இந்த மாலை பொழுது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? வானம் முழுவதும் ஒரு பக்கம் கருப்பாகவும் ஒரு பக்கம் நீல நிறமாகவும் இருக்கு. இதுக்கிடையில அந்த இளஞ்சிவப்பு மேகம், இந்த வண்ண வண்ண மேகங்கள்லாம் ஒரு பக்கம், சூரியன் மறைஞ்சும் மறையாமலும் இன்னொரு பக்கம், சந்திரன் தெரியுறது ஒரு பக்கம், இதுக்கு இடையில பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா சத்தம் போட்டுக்கிட்டு போறது எவ்வளவு இசையாவும் அழகாவும் இருக்கு பாத்தியா?
3: என்னக்கா திடீர்னு இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பாக்குற? அது வேணா உண்மைதான்க்கா, நீ சொல்றது சரிதான். நகரம் ஆயிருச்சு அப்படின்றதுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், அதனாலதான் நம்மளால இதையெல்லாம் ரசிக்க மறந்துட்டோம்க்கா.
2: மாலை நேரத்திலே இந்த வானம் இவ்வளவு அழகா இருக்குன்னா, இரவு நேரத்துல இந்த நட்சத்திரங்கள்லாம் பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகாவும் இருக்கும். அது சொல்ற கதைகள் பல 100 இருக்கும்.
3: அந்த கதையெல்லாம் நம்ம வீட்டுல போய் பாக்கலாம். இப்ப வீட்டுக்கு போலாமா?
2: சரி சரி போலாம். என்ன, வீட்டுல ஒரு லைட் கூட போடாம இருக்காங்க. அம்மா அப்பா எங்கதான் போயிட்டாங்க?
3: அப்பா சுவிட்ச போடுங்க, அக்கா வந்தாச்சு. Surprise! Happy birthday, Rani Akka!
2: Thank you! எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன்.
3: அது எப்படிக்கா மறப்போம், நீதான் நம்ம வீட்டு குயினாச்சே.
2: அது எல்லாம் சரிதான், எதுக்கு இவ்ளோ லைட் செட் பண்ணிருக்கீங்க, கண்ணே கூசுது.
3: அக்கா சாயங்காலம் நீ என்ன சொன்ன, வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பாரு, அழகான காத்த கேளு, எல்லாம் அழகா இருக்கும்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? அதனாலதான் உனக்காக கஷ்டப்பட்டு இவ்ளோ லைட் நட்சத்திரம் மாதிரி செட் பண்ணிருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட?
2: தம்பி, நீ லைட்லாம் அழகாதான் செட் பண்ணிருக்கற, ஆனா கண்ணு கூசுது பாரு. இயற்கைக்கும் செயற்கைக்கும் இதுதான் வித்தியாசம். இதனால என்னென்ன பாதிப்பு வரும் தெரியுமா?
3: என்னது பாதிப்பா? லைட் வெளிச்சத்துல என்னக்கா பாதிப்பு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா?
2: ராஜு, நாம இப்பெல்லாம் தேவைக்கு அதிகமா ஒளி விளக்குகளை வீட்லயும் சரி நகரங்கள்லயும் உள்ள பெரிய பெரிய கட்டிடங்கள், தெருக்கள், கடைகள், தொழிற்சாலையெல்லாம் பயன்படுத்துறோம். நல்லா பாரு, நைட் டைம்ல நகரத்துல நின்னு பார்த்தா வானம், நட்சத்திரம் இதெல்லாம் எதுவுமே பிரகாசமா தெரியாது. ஆனா கிராமத்துல வந்து பாரு, மிக அழகான காட்சியா தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கதை சொல்லும், ஆனா கிராமத்துல மிக அழகான காட்சியா தெரியும். இதற்கு காரணம் அந்த அதிகப்படியான மின் விளக்கு தான் காரணம்.
3: வானம் அழகா தெரியாது, இதுல வேற என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு?
2: நிறைய இருக்கு ராஜி. எனக்காக நீ போட்ட இந்த லைட் வெளிச்சம் பக்கத்து வீடுகளுக்கும் பரவும், அதனால அவங்க தூக்கம் கெடும். ஏன், நீ நிறைய மொபைல் யூஸ் பண்றல, அந்த ஒளி கூட கண்ணுக்கு பாதிப்பை உண்டாக்கும். இதனால உடல் பருமன் அதிகமாகும், ஜீரண பிரச்சனை உண்டாகும், மன அழுத்தம் உண்டாகும், மார்பக புற்றுநோயும் வரும். இது மட்டும் இல்ல, பறவைகள்லாம் வலசை போகுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட குறையும். அது குறைஞ்சிச்சுன்னா தாவரங்கள், விலங்குகள் கூட வந்து பாதிப்படையும்.
3: அடே அப்பா, நிறைய பிரச்சனை இருக்கும் போலயே, இது மட்டும் தானா? இதுல வேற இன்னும் வேற ஏதாவது இருக்கா?
2: இருக்கு தம்பி. இந்த ஒளிகள் நமது உடல்ல உற்பத்தி ஆகும்.

0: மெலட்டானின் அளவை குறைக்குது. இதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் டிவிலாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகரந்த சேர்க்கை கூட பாதிக்கும். இரவு நேரத்துல வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கூட இதனால பாதிப்பு உண்டாகும்.
1: அடே சாமி, இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? இதுக்கு என்னதான் தீர்வு?
0: தேவைக்கு அதிகமா இருக்கிற ஒளி விளக்கெல்லாம் ஒளிர விடாம குறைந்த ஒளி வரக்கூடிய ஒளி விளக்குகளை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நீ எனக்காக போட்ட இந்த லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணு.
1: அக்கா, இதோ உடனே ஆஃப் பண்றேன்.
0: இப்ப போய் வானத்தை பாரு, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கதை அழகா சொல்லும்.
1: ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு, அந்த நட்சத்திரம் பூனை அடிக்க கதை சொல்லுது. அடிக்கட்டுமா?
0: சரி சரி, நீ புரிஞ்சுகிட்டதா? சரிதான்.
2: சுற்றுச்சூழலை ஒளி மாசு இல்லாமல் காப்போம். இது சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10.
1: தருமபுரி வைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: அட்டென்ஷன், அட்டென்ஷன், மதிய நேரத்தில் உங்கள் தூக்கத்தை கலைக்க வந்துட்டேன். நான் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி. இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. சாப்பிட்டு சோம்பேறியாக உட்கார்ந்துட்டுருக்க எல்லா சிங்கங்களே சிங்கிகளே, எந்திரிங்க. அடுத்த 35 நிமிஷம் சிரிக்க மட்டும்தான். அழுதா ஃபைன் கட்டணும். டீல் தானே? டீல் தான் நினைக்கிறேன். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பழைய தருமபுரியிலேருந்து சுதா சத்யராஜ் எழுதியிருக்காங்க. என்னென்னு கேளுங்க. ஆர்ஜேக்கா, நான் ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தினமும் காலையில் எந்திரிக்கவே மோட்டிவேஷனாக இருக்குது. ஆனால் கடிதம் வழியாக இப்போ தானே பாட்டு கேட்க முடியும். எங்களுக்கு எல்லாம் புதுசாக தெரியணும். இந்த பாட்டை போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா? கேட்டால் விட முடியுமா? சுதா சத்யராஜ் கேட்டிருக்காங்க. உங்கள் கடையில் கல்லா கட்டட்டும், எல்லாரோடைய வாழ்க்கையும் புது வசந்தமாகட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடலை புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
3: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
8: கண்ணு,
7: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
8: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
9: அதனால இப்ப பேங்க்க்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
8: போலாமா?
7: எங்க?
9: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
7: RBI சொல்கிறது.
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான நேயர் உற்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். புது வசந்தம் அடிச்சதும் மனசு ஜில்லுன்னு அடிச்சுல. அடுத்து மதிக்கொன்பாளையம் பகுதியில இருந்து மோகன் சுகுணா கேட்டிருக்காங்க. இவங்க லெட்டர் செம காமெடிங்க. அக்கா, எங்க ஊர்ல கபடி மேட்ச் நடக்குது, எங்க டீம் பேரு தளபதி. மேட்ச் ஜெயிக்கணும், கிரவுண்டே அதரணும் பாத்துக்கோங்களேன். அதனால சுந்தரி கண்ணால் போடுங்க, வீட்டு இறங்கினா போதும், எது டீம் தானா ஓடிடும்னு கேட்டிருக்காங்க. என்ன மோகன் அண்ணா, கபடிக்கு இந்த பாட்டா? சரி சரி, உங்க ஊர் புறா இப்போ பாட்டு கேட்க போகுது. எல்லாரும் கைத்தட்டுங்க, ஜெயிக்க போற நம்ம தளபதி டீமுக்காக. தளபதி திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
10: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
9: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
11: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்பல தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். எந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தருதோ அந்த இடம் தான் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும், தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும்.
12: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கில்லுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலோ நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதே

0: உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி.

0: மாவட்டமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நம்ம தருமபுரி பண்பலை வந்து இப்போ ஏற்காடு பண்பலையோடு சேர்ந்து பண்ணி பெருமளவில் வந்து கவரேஜ் கொடுத்துக்கிட்டு நல்ல முறையில் வந்து புதுப்பொலிவுடன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய பணி வந்து மென்மேலும் சிறக்க வேண்டும் என்பதையும் நான் தாழ்மையுடன் இந்த டைமில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே பிஜிஆர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தருமபுரி மாவட்டத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து பிஜிஆர் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு வந்து வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 16 வருட காலமாக வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு மருத்துவ சேவை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 40-45 பெட்டு வச்சுருக்கிறோம். ஒரு 9 ICU வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து விதமான மருத்துவ சேவைகளும் நாம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். தருமபுரி மக்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவு வந்து நம்ம வந்து எவ்வளோ தரமான வந்து ஒரு குறைவான விலையில் வந்து சிகிச்சை பண்ணிகிட்ருக்குறோன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அவர்களுடைய சேவை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் வந்து முதல்ல வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான வியாதிக்கும் வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல. ரொம்ப வந்து ஒரு உயர் சிகிச்சை தேவைப்படுது, இல்லை பேஷண்ட் வந்து சிக்காக இருக்கிறாங்கன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதை அவங்க வந்து ஏற்றுக்கல, இல்லை நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் வந்து நம்ம வெளியே அனுப்புகிறோம். பல உதாரணங்களை சொல்ல முடியும். அந்த உதாரணங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றாக வந்து உங்களிடம் வந்து பேசுகிறேன். இங்கே நம்ம ஐசியூவில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வென்டிலேட்டர் வசதியோடு இருக்குது. அனைத்து விதமான அவசர சிகிச்சைமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலைக்காயம், இல்லை வயிற்றில் அடிபட்டுருக்குது, இல்லை எலும்பு முறிவு, குறிப்பாக எலும்பு முறிவு, இது இல்லாத பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு தற்கொலை முயற்சிகள் ஏதாவது பண்ணுறாங்க, ஒரு விஷம் குடிச்சிட்டாங்க, இல்லை வந்து ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பண்ணுறோம். முக்கியமாக வந்து பாம்பு கடிக்கும் வந்து நம்ம வந்து சிறப்பான சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். எண்ணற்ற பேரை வந்து இங்கே பாம்பு கடியில் வந்து நம்ம காப்பாற்றி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அந்த உதாரணங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தரமான சிகிச்சை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இங்கே வந்து கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லாயி போயிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அதனால் வந்து அதே மாதிரி வந்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது வந்து மருத்துவமாக இருக்கட்டும், ஆப்ரேஷனாக இருக்கட்டும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல், மண்ணீரல், இப்படி அனைத்து சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, கணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். கணையத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வந்து ஒரு 500 பேருக்கு வந்து கணையம் வந்து கணைய அலர்ச்சி, அதாவது அந்த பேங்க்ரைடைட்டிஸ் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு 500 பேருக்கு மேலே வந்து ரொம்ப சிக்காக வந்து நம்ம வந்து அவங்கள எல்லாத்தையுமே வந்து மருந்து மாத்திரை வச்சு காப்பாற்றி அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்குறோம். பயனடைந்தவர்கள் அனைவருக்குமே இதை பற்றி தெரியும். இது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு முறிவு, எலும்பு முறிவுகள்லாம் வந்து அருமையான மருத்துவர்கள் 24 மணி நேரம் இருக்கிறாங்க. எந்நேரம் வந்தீங்கனாலும் உடனடியாக வந்து ஒரு அவசர சிகிச்சை வந்து அவங்களுக்கு வந்து முதல் உதவி கொடுத்து அதுக்கான மருத்துவங்கள், அருமையான அறுவை அரங்கங்கள் எல்லாமே இருக்குது, செய்து பண்ணுது. நான் வந்து தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருட காலமாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு தோராயமாக 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருட காலமாகவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த்தை பற்றி நிறைய வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஓபிலேயே வந்து மக்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஏதோ 4 விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பயன்படுது செய்தும் போது வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்கிறது. இந்த மாதிரி வந்து பல்வேறுபட்ட சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், செய்கிறோம். என்னோடய பணியும் வந்து சமுதாயத்துக்கான மருத்துவ பணி அப்படின்றது வந்து மென்மேலும் வந்து சிறக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசையும். எனக்கு அதுக்கு வந்து ஆதரவு அளித்த அனைத்து மக்களுக்கும், பண்பலை நேயர்கள் குறிப்பாக வந்து பண்பலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் அத்தனையோட ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து என்னோட முதல்கண் நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். வரும் நாட்களில் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டும் எப்படி வந்தாங்க, அதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணி நாங்கள் அந்த ஒரு பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சோம் அப்படின்றத பற்றியெல்லாம் விலாவரியாக நான் பேச போகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை

0: உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்
2: அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: உங்கள் சேவையோடு கானம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அப்படா கப்படி முடிஞ்சிச்சா, மூச்சு வாங்குதில்ல, உட்காருங்க கொஞ்ச நேரம், ஜூஸை குடிங்க. இல்லை இல்லை, ஜூஸை குடிக்காதீங்க, அப்புறமா நீங்கள் தூங்கிடுவீங்க. அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, மாலக்காப்பாடி பகுதியில் இருந்து குமரேசன் எழுதியிருக்காங்க. அக்கா நான் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேங்க்கா, பசங்களுக்கெல்லாம் புது ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்கணும், எனர்ஜியாக ஒரு பாட்டு போடுங்க, அதுவும் வித்தியாசமாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. குமரேசனா, நீங்கள் கேட்டதுமே கிடைக்கும், பசங்களை டான்ஸ் ஷூ மாட்ட சொல்லுங்கள். மாஸ்டர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு அங்கம் புது விதம் திரைப்படத்தில் இருந்து. வீடே ரெண்டாகணும் உங்கள் டான்ஸ் மூலிமா, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின்

உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ஐயம்புதூர் பகுதியில இருந்து கவிதா. ஆடி முடிச்சிட்டிங்களே, கால் வலிக்குதா, அதான் சொன்னேன் ஜூஸ் குடிக்க வேணான்ட்டு, கேட்டிங்களா? இந்த அக்கா கேட்டிருக்காங்க. தங்கச்சி, நான் அங்கன்வாடி பகுதியில் வேலை செய்கிறேன். குழந்தைங்க சத்துணவு சாப்பிடாம அடம் பிடிக்கிறாங்க, தாய் மாதிரி கொஞ்சம் சொன்னால் கேட்பாங்கள்ல, அதனால தான் இந்த பாட்டை கேட்டிருக்கேன். ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோ அவர் கேட்ட பாடல்.

0: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: என்ன மக்களே, பாட்டு முடிஞ்சிருச்சு. ஒழுத்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிறைய பேரோட கடிதம் கேட்டோம். மீண்டும் நாளைக்கு 1:10 இதே மாதிரியான நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்கலாம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரி முறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லி தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுநதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலாத்தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரண கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்கும்.

0: வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55. நேர்கள் இனி கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு குளைச்சல் கன்னியாகுமரி பகுதியில் 116 மில்லிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 41.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கன்னியாகுமரியில் 23.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4.1 டிகிரி செல்சியஸும், வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. இயல்பில் இருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகம், 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையும், இயல்பை விட அதிகமாக சென்னை, மதுரை, திருப்பத்தூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகியுள்ளது. இயல்பு நிலையில் மற்ற ஏனைய மாவட்டங்கள் -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
2: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
3: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
2: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
3: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
2: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
3: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாய்.

0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
1: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
2: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-50-9984. Muttar.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
3: முத்தழகு, முத்தழகு,
4: வாங்க செல்விக்கா. என்ன அங்கனியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
3: இருக்கட்டும் முத்தழகு, நீ முருங்கக்கா கேட்டதா? உன் மகன் ராமு வந்து சொன்னான், இன்னைக்குதான் பறிச்சேன், அதான் உனக்கு முருங்கக்காவை குடுத்துட்டு போலாம்னு வந்தேன்.
4: ஆமாக்கா, நான் தான் கேட்டிருந்தேன். சரி, நீங்க இருங்க, நான் போய் உள்ள காசு எடுத்துட்டு வரேன்.
3: முத்தழகு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்புல.
4: நீங்க இப்படி வந்து உள்ள உட்காருங்கக்கா, நான் போய் கொண்டு வரேன்.
3: இன்னும் ரெண்டு கட்டு முருங்க தான் இருக்கு, வீட்டுக்கு போற வழியில யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அதையும் வித்துப்பட வேண்டியதுதான்.
4: அக்கா இந்தாங்க.
3: என்ன புள்ள, தண்ணி தானே கேட்டேன், நீ என்ன தட்டுல பலகாரம் எல்லாம் வச்சுக்கொண்டார?
4: அக்கா, பசங்களுக்காக கேழ்வரகு சேமியால புட்டு செஞ்சேன், அதான் உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்கக்கா.
3: ஓ அப்படியா, முத்தழகு ரொம்ப ருசியா இருக்கு புள்ள. கேழ்வரகு மாவுல சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்ல புள்ள.
4: என்னக்கா இப்படி கேக்குறீங்க? கேழ்வரகு, கம்பு, தினை இது மாதிரி சிறுதானியங்கள்ல தான் என் பசங்களுக்கு தினம் சாப்பிடுறதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன். அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க.
3: அட பரவாயில்லையே, என் பசங்க எங்க இதெல்லாம் சாப்பிடுறாங்க? இந்த கடையில பாக்கெட்ல அடைச்சு விப்பாங்க பாரு, இந்த மாதிரி பொருட்களா வாங்கி சாப்பிடுறாங்க, சொன்னாலும் கேக்குறதே இல்ல.
4: அக்கா, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதலு. நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த உணவை சத்தானதா நாம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதா இருக்கும்.
3: எங்க முத்தழகு, இதெல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு, ஆனா காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வரதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போறாங்க.
4: அக்கா அது தப்பு இல்ல, ஆனா அதுவும் ஆரோக்கியமானதா இருக்கணும்.
3: என்ன முத்தழகு சொல்ற நீ?
4: நீங்க இத கேளுங்க, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க.
5: இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இருந்த நம்ம இப்போ இயற்கைங்கிற வார்த்தைய மொத்தமா எடுத்துட்டு செயற்கையான உணவு பொருட்களை, அதுவும் குறிப்பா அதிகமா பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம். உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உணவு பழக்கம் எப்படி இப்படி மாறிச்சு? அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்னென்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன, அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவுல தொழில்நுட்ப முறையில மாற்றி அமைச்சு அதுல செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும். அதிக சுவை, வாசனை, நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால அதிகமா விரும்பப்படுது. இந்த வகையான உணவுல அதிகமான கொழுப்புகள், உப்புகள், சர்க்கரைகள் அதிகமாவே இருக்கும். மேலும் சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவுலதான் அதுல இருக்கும்.

அந்த காலத்திலயும் உணவு பதப்படுத்துற பழக்கம் நம்ம கிட்ட இருந்து வந்தது. போருக்கு போற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் திரும்பி வருவாங்க, சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால அவங்க உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க. இயற்கையான முறையில உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க. கருவாடு, உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, சூரிய ஒளியை பயன்படுத்தி இருக்கிறாங்க, புகைய பயன்படுத்தி பதப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஊர்கா எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க, நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையா விளையறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது அன்பிராசஸ்ட் இல்லனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோட இருக்கும். அதை நம்ம அப்படியே சாப்பிடுறோம். உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள், இறைச்சிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை. இரண்டாவது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு கலினரி இன்கிரீடியன்ஸ். இவை இயற்கை உணவுகள் இருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு தேவையானவை. உதாரணத்துக்கு எண்ணெய், பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, மசாலா தூள், வினிகர், இதையெல்லாம் தனியா நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா சமையல் செய்யறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா அவசியம். மூணாவது வகையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்? இயற்கையான உணவுகளோட உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது. உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம், ஜாம், பனீர், சீஸ், டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள், ஏன் பால் பவுடர் கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் கிடைக்காத இல்ல பால் வந்து நம்மளால பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுடர் வந்து ரொம்ப இன்றியமையாததா இருக்கும். இது போல நம்ம அரசாங்கம் வந்து இப்ப நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால், அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு, விட்டமின் மற்றும் தாது உப்புகள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய், மாவு, அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி, மீன், இதெல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே. சோ இந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது, சில டெக்னாலஜிஸும் இருக்கு. அதனுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். வெப்பப்படுத்துதல், சமைத்தல், உலர்த்துதல், புளிக்க வைத்தல், இல்ல நொதித்தல், கேனிங், குளிர வைத்தல், இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே. இந்த உணவு பதப்படுத்தல் மூலமா உணவு பாதுகாப்பையும் நம்மளால உறுதி செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதுல உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம். இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதை தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல. நாலாவது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவற்றில் அத்தியாசமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், அதிக அளவில் சர்க்கரைகள், அதிக அளவில் உப்புகள் நிறைந்து அந்த உணவுகள் காணப்படும். அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதல்ல. இப்ப இந்த மாதிரி உணவை சாப்பிடறதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பாக்கலாம். இதனை சாப்பிடறதுனால அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பருமன் ஏற்படும். இந்த உணவுகள்ல பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், செயற்கை ரசாயனங்கள் இருக்கும், எடை அதிகரிக்கும், மற்ற ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்புல சிரமம் ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது அதுல சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து குறைவா இருக்கும். இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமா அமையும். இப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்ல தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டுகள்ல இருக்கும். ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம். அதுல அதிகமான கலர்களும் சேர்த்திருப்பாங்க, அது நம்ம கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளா இருக்கும். தொழிற்சாலைகள்ல நிறைய செயற்கை சேர்மங்கள் இல்ல நிறமிகள், சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு

இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பிஸ்கட், கேக், அப்புறம் பிசியா இருக்கக்கூடிய சோடா பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஜூஸ், இதெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும், ஆனா ஆரோக்கியமா இருக்காது. இது மட்டும் கிடையாதுங்க, இதோட லிஸ்ட் நிறைய நீளமான லிஸ்டா போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு டோனட், வெள்ளை ரொட்டி, தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்ல சர்க்கரை அதிகமா சேர்க்கப்பட்ட உணவுகள், காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃபிளேக்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஸ்மைலி, நகட்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், ரெடி மீல்ஸ், அப்புறம் சாப்பாடுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர், அப்புறம் புரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ், கேண்டி, சுவையூட்டிகள், இது மாதிரி இதோட லிஸ்ட் அதிகமா போயிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்குல நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இல்ல அதுல சிப்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவா நசிச்சு அதை திரும்ப வந்து ஒரு அச்சுல வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசன்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிடறோம் பாத்தீங்களா, அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சொல்றோம். சோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்ல நம்ம நிறைய வந்து சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்கிறோம், கலர் சேர்க்கிறோம், கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்கிறோம், எமல்சிஃபயர் சேர்க்கிறோம். இது மாதிரி வாயிலே நம்மளுக்கு நுழையாத நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லெவல விட்டு அதிகமா நம்ம சேர்க்கும் போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்னன்னு நம்ம பாத்துட்டோம். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாக்கெட்ல இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்திருக்கும். பாக்கெட்ல இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதா இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அதிகமா உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க, பாக்கெட்ல இருக்கும் போது ஓபன் பண்ணி நம்மளால பாக்க முடியாதே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ உணவுல இருக்கக்கூடிய அந்த லேபிள நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லேபிள்ல இன்கிரியன்ஸ் ஒன்னு போட்டிருப்பாங்க, மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்னு போட்டிருப்பாங்க. அந்த பட்டியல நீங்க படிச்சு பாருங்க, நீளமான பட்டியலா போட்டு வீட்டுல இல்லாத இல்ல பலருக்கும் புரியாத அதுல ரசாயனங்கள், தடிமனாக்கிகள், பாதுகாப்புகள், இனிப்புகள், வண்ணங்கள், செயற்கை சுவைகள், செயற்கை நிறமிகள், அதாவது ஸ்டெபிலைசர், பிரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர், அது போல நிறைய வார்த்தைகள் கொண்டு நிறைய அந்த பேக்கேஜிங்ல இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நீங்க கிளாசிஃபை பண்ணிக்கலாம், அது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்னதாங்க இருக்கு? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல இருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி நான் டே டு டே லைஃப்ல அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிடலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நூடுல்ஸ் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல வருது அப்படின்னு. அப்ப நூடுல்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? கோதுமை சேமியால உப்புமா பண்ணலாம், மில்லட்ல உப்புமா செய்யலாம், அது கூட உப்புமா செய்யும் போதே காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, பிஸ்கட்டு கேக் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன சாப்பிடலாம்? டீ சாப்பிடும் போது பிஸ்கட் வேணும்ல, ஆனா பிஸ்கட்டுக்கு பதிலா நீங்க ராகியில அடை பண்ணுங்க, காய்கறியில இட்லி பண்ணி சாப்பிடுங்க, சுவையும் கூடும் சத்துக்களும் கூடும். ஓகே, இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சோடா குடிச்சா நல்லா இருக்கும். சோடா குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா அதுல அதிகமான சர்க்கரையும் கார்பன் டை ஆக்சைட் அந்த கேஸ் தான் அதிகமா இருக்கு, அது சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த குளிர்பானம் குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு எலுமிச்சை சாறு எடுத்து அதுல வந்து கொஞ்சம் உப்பு கலந்து நீங்க எலுமிச்சை நீர் வந்து குடிக்கலாம், மோர், தேங்காய் தண்ணி, அது மாதிரி நீங்க குடிச்சீங்கன்னா சூடும் பறந்து போகும், உடம்பும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, இப்ப பாக்கெட் ஜூஸ்ல வருது இல்லையா, ஜூஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து பாக்கெட்ஸ்ல வந்திருக்கு, பாட்டில்ல வருது, ஒரு வெயில நடந்து போறோம் நம்மளுக்கு நிறைய தாகம் எடுக்குது. இப்ப குழந்தைகள்லாம் வந்து வெளியே போகும்போதுலாம் பாக்கெட்ல இருக்க ஜூஸையும் அந்த பாட்டில் இருக்க ஜூஸையும் தான் வாங்கி சாப்பிடறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலா ஃப்ரெஷ்ஷா பழங்களை நறுக்கி கொடுங்க, ஃப்ரெஷ்ஷான பழங்கள்ல இருந்து பழச்சாறுகளை செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது தயவு செய்து சர்க்கரை மட்டும் சேர்க்காதீங்க, அந்த பழங்களை அப்படியே வந்து சாப்பிட சொல்லுங்க, சர்க்கரை இல்லாமல் நீங்க பழச்சாறுகளை கொடுங்க. ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர் அதெல்லாம் சாப்பிடலாமா? அதெல்லாம் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதே கிடையாது, ஏன்னா அது எல்லாமே வெள்ளை மாவுல இருந்துதான் செய்யறாங்க. அது இல்லாம அதுல அதிகமான சர்க்கரையும் ஸ்டெபிலைசர், பிரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து பஃபியா வர்றதுக்காக சோடா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கலக்குறோம். அதனால அதுக்கு பதிலாக முழு தானியத்துல செய்யப்பட்ட சப்பாத்தி, சப்பாத்தி ரோலாவோ இல்ல மில்லட்ல செஞ்ச இட்லியோ நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். அதுவும் காய்கறியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்தும் அதிகமா கிடைக்கும். ஓகே, சிப்ஸ், கிரன்ச் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கு பதிலா ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பதிலா நீங்க வறுத்த கடலை, சுண்டல், பூண்டு போட்ட பருப்பு இதெல்லாம் சாப்பிடலாம். அது கிரன்ச்சியா இருக்காது, பட் இருந்தாலும் ஹெல்த் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். பாக்கெட் சூப் குடிக்கலாமா? பாக்கெட்ல இருக்கிற சூப், இன்ஸ்டன்ட் சூப் கண்டிப்பா குடிக்கவே கூடாது. அதுக்கு மாற்றா நீங்க ஒரு காய்கறி சூப் இல்ல பாசிப்பருப்பு சூப் இல்ல கீரை சூப் அது மாதிரி ஏதாவது நீங்க சாப்பிடலாம். இப்ப பாக்கெட்ல வரக்கூடிய ஜாம், ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, பிரெட்ல தடவுற ஸ்ப்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிடலாமா? பாக்கெட்ல இருக்க ஜாம் ப்ராசஸ்

ஃபுட்ஸ்ல தான் வரும், ஸ்ப்ரெட்டும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல தான் வரும். அதனால கண்டிப்பா சாப்பிடலாம், அதுல பிரச்சனை கிடையாது. பட் எப்ப சாப்பிடலாம்னா மாசத்துக்கு ஒரு நாள்னா அது பரவாயில்ல, பட் அதையே அடிக்கடியா சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா புதிய பழங்கள், அதாவது ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு நீங்க சாப்பிடலாம். தேங்காய் துருவல தேன்ல கலந்து நீங்க பிரெட்ல தடவி சாப்பிடலாம். அந்த பிரெட்டும் முழு தானியத்துல செஞ்சிருக்கணும். நெய்யும் பழமும் கலந்து நீங்க சப்பாத்தில தடவி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிடலாமா? பிரெஞ்சு ஃப்ரை எல்லாம் சாப்பிடறது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதை நீங்க ஏர் ஃப்ரைல பண்ணாலும் சரி, ஆயில்ல பொறிச்சாலும் சரி, அது நல்லதே கிடையாது உடம்புக்கு. அதுக்கு பதிலாக நீங்க உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குகளை ரோஸ்ட் பண்ணுங்க. பட் கம்மியான அளவுல அதை சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா அதுலயும் மாவுச்சத்து தான் அதிகமா இருக்கு. ஓகே, கார்ன்ஃபிளேக்ஸ் சாக்கோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா? கார்ன்ஃபிளேக்ஸ் சாக்கோஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைங்க அடம்பிடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு கொடுக்கலாம். அதுல எந்த விதமான சத்துக்களுமே கிடையாது, நார்ச்சத்துக்களும் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ராகி கூழ் சாப்பிடலாம், சாமையில கூழ் செஞ்சு சாப்பிடலாம், களி கிண்டி கொடுக்கலாம், உப்மா கிண்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க ஒரு ஆல்டர்னேட் பாருங்க. சாக்லேட் கேண்டி இதெல்லாம் என் பிள்ளைங்க கேட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அதுக்கு பதிலாக நீங்க பேரிச்சம்பழம், திராட்சை, பனங்கற்கண்டு, நாட்டு வெள்ளம் சேர்த்த கடலை மிட்டாய், அதெல்லாம் கொடுக்கறது கூட நல்லது. ஃப்ரோசன்ல வச்சிருக்கக்கூடிய பரோட்டா, சப்பாத்தி, அதெல்லாம் தயவு செய்து நீங்க வாங்கவே வேண்டாம், அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க மில்லட்ல ரொட்டி பண்ணி சாப்பிடலாம், இல்ல முழுதானியத்துல சப்பாத்தி பண்ணி நீங்க சாப்பிடுங்க. எண்ணெய் சேர்க்கும் போது குறைவான அளவு எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அதிகமான ஆரோக்கியம் கிடைக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, இது மாதிரி லிஸ்ட் நீண்ட லிஸ்டாவே போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெஜிடபிள் ஆயில்ல செஞ்ச ஃப்ரோசன் டெசர்ட் சாப்பிடறதுக்கு பதிலாக வீட்லயே பால்ல செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடலாம். அதுலயும் சர்க்கரை வந்து அளவா சேர்த்து கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்கும்போது பனங்கற்கண்டு போட்டு இல்ல தேன் வச்சு கொடுங்க. குளிர்ந்த மோர் நிறைய கொடுக்க கொடுங்க. ஃப்ரோசன் மீட் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும், அதை நாங்க எடுத்துக்கலாமா? ஃப்ரோசன்ல வச்ச எந்த ஒரு பொருளுமே உடம்புக்கு வந்து நல்லது இல்லங்க. ஃப்ரெஷ்ஷா மீன், ஃப்ரெஷ்ஷா கோழி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, அதுல புரோட்டீனும் அதிகமா இருக்குங்க. சரி, இப்ப நான் கடைசியா உங்களுக்காக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இறுதியா நம்ம என்ன பண்ணலாம், சமைப்பதற்கு முன்னாடி நீங்க திட்டமிடுங்க. என்ன சமைக்க போறோம் அப்படின்னு முத நாளே திட்டமிடுங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நைட்டே எடுத்து வைங்க. சுண்டல் செய்ய போறீங்களா, நைட்டே சுண்டல ஊற வைங்க. காலையில விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிடலாம், தாளிக்காம அப்படியும் சாப்பிடலாம். சுண்டல் மட்டும் கல்லங்க, சுண்டல், பட்டாணி, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில நீங்க வேக வச்சு அப்படியே தாளிச்சு கொடுக்கலாம். ஓகே, வீட்லயே சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போய் சாப்பிடறத தவிர்த்துடுங்க. சமைச்ச உடனே 2 இல்ல 3 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிடுங்க. சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி அந்த மாதிரி நீங்க சாப்பிட வேண்டாம். அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும். முடிந்த அளவுக்கு புரதம், நார்ச்சத்து அதிகமா சேர்த்துக்கோங்க. அதுல சுண்டல், பட்டாணி, வேர்க்கடலை இது போல ஏதாவது ஒரு புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறுதானியம், கருப்பு கவனி இதெல்லாம் நீங்க அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதுல நீங்க பொங்கல் பண்ணலாம், உப்புமா, களி, பாயாசம், இது மாதிரி சிறுதானியத்துல நிறைய சுவை மிகுந்த உணவுகள் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். முடிந்த அளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும், நட்ஸ், சீட்ஸ், சீட்ஸ்னு எடுத்தாலே அதுல ஒரு பெரிய லிஸ்டே போகுங்க. சன்ஃபிளவர், பிளாக்ஸீடு, அப்புறம் கேஷ்யூ நட், இது மாதிரி நிறைய போகும். அதுகள்ல கூட நீங்க எடுத்து முத நாள் ஊற வச்சு தோல்களை உரித்துட்டு நீங்க கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களும் அதிகமா சேர்த்துக்கோங்க. பழங்கள்ல முடிந்த அளவுக்கு செவ்வாழை, கொய்யா, நெல்லி, நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டுல நம்ம இடங்கள்லயே விளையக்கூடியதுதான், விலையும் கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. சூப்பும் தேநீரும் நீங்க சேர்க்கும் போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாம நீங்க சாப்பிடறதுக்கு பழகுங்க. பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிட்டு ஒரு செம்பருத்தில ஒரு சூப்பை போடுங்க, இல்ல செம்பருத்தில வந்து ஒரு ஜூஸோ இல்ல ஒரு தேநீரோ கூட நீங்க குடிக்கலாம். துளசித்தில போட்டு துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம், சுக்குமல்லி தேநீர் செய்யலாம். அப்புறம் ஜூஸ வந்து பல ஜூஸா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. சர்க்கரை இல்லாம பழங்களா சாப்பிடுங்க. முடியாத பட்சத்துல பல ஜூஸுங்களா நீங்க குடிங்க. முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமா சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டுல தயாரிச்ச உணவும் தான்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனவே அதையே அதிகமா சாப்பிடுறது நல்லது. அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நான் சொல்லவல்ல. ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில தான் நம்ம விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்றோம். அரிசியில கூட இப்ப நிறைய விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புக்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். சோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லயே நீங்க அதோட லேபிள படிச்சு பாருங்க. அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட் வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நீங்க கண்டறிஞ்சு நீங்க சாப்பிடணும்.
அதனால நல்லதை சாப்பிடுங்க, சந்தோஷம்.

0: இருங்க.
1: என்ன செல்விக்கா, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. காய்கறிகள் பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறைய இயற்கையானதா மாத்திக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும்னு நல்லாவே புரிய வச்சிட்டாங்க.
1: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த பதப்படுத்தப்பட்ட தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம எடுத்துக்கலாம், ஆனா அத ஆரோக்கியமானதா எடுத்துக்கணும், அடிக்கடி இல்லாமலும் பாத்துக்கணும்.
2: புரிஞ்சது முத்தழகு. எல்லா பதப்படுத்தப்பட்ட உணவும் தீங்கானது இல்ல, ஆனா எந்த மாதிரியான உணவுகளை நாம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிய வச்சிட்டாங்க.
1: அக்கா, நம்மளோட காலமும் நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால நாம நல்லதா கொடுப்போம், நல்லதையே கொடுப்போம். என்ன நான் சொல்றது?
2: சரியா சொன்ன முத்தழகு. இத நாம கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: ஊட்டச்சத்து மிகுந்த மைக்ரோ கீரைகள். கீரை இல்லா சோறும் கிழவன் இல்லா பட்டணமும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

விவசாயிகளுக்கு ஒரு இனிய செய்தி. வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை குறித்த நேரத்தில் வாடகைக்கு பெற வேண்டுமா? இன்றே உழவர் செயலியில் உள்ள இ வாடகை 2.0 முன்பதிவு செய்யுங்கள். அரசு வேளாண் இயந்திரங்கள் மட்டுமல்லாமல் கூட்டுறவுத்துறை மற்றும் தனியாருக்கு சொந்தமான இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பயன்பெறுங்கள். தனியார் வேளாண் இயந்திர உரிமையாளர்களும் இ வாடகை 2.0 பதிவு செய்து தேவைப்படும் விவசாயிகளுக்கு இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

உற்சாகமான மதிய வணக்கம் அன்பு நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மதியம் 2:30 ஆயிடுச்சு. சாப்பாடு முடிஞ்சு கண்ணு கொஞ்சம் சொருகுதா? இல்லைங்க, களைப்பா இருக்குது, அதனாலதான் கண்ணு சொருகுதுன்னு நீங்க சொல்றது கேக்குது. கவலையை விடுங்க, இது நம்மளுடைய மதிய மேஜிக். 5 மொழியில் 5 பாட்டு, 1 மொழியில் பாசம், 1 மொழியில் காதல், இப்படி பல வித்தியை நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, இது பன்மொழி நிகழ்ச்சி. தூக்கத்தை துரத்தி விட, மனசுல பீட் அடிக்க, பீட்டை ஏத்த போற ஒரு பாட்டு தான் இது. ரெடியா? முதல் பாட்டை கேட்க பைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடாதவங்களே இருந்திருக்க மாட்டேங்க. காலேஜே அப்படியே களை கட்டியிருக்கோம். அந்த மாதிரியான

ஆமாங்க, இது பன்மொழி நிகழ்ச்சி. தூக்கத்தை துரத்தி விட மனசுல பீட் அடிக்க பீட்டை ஏத்த போற ஒரு பாட்டு தான் இது. ரெடியா? முதல் பாட்டை கேட்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸு ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடாதவங்களே இருந்திருக்க மாட்டேங்க. காலேஜே அப்படி களை கட்டியிருக்கோம். அந்த மாதிரியான பாடல் தான் நிகழ்ச்சியின் முதல் பாடல், தூம் 2 திரைப்படத்தில் இருந்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். இந்தியில பிறந்தோம், இப்போ கேரளா பேக் வாட்டர்ஸ்ல படகுல மிதிந்தா எப்படி இருக்கும்? நிவேதிதம் படத்துல இருந்து அலைப்பாயுதே பாடல் தான் இப்ப கேட்க போறோம். மலையாளம்னாலே தேன் மாதிரி மெல்லோடி தான் இல்ல, கண்ணு மூடி கேளுங்க, மனசுல கூட அலைப்பாயும்.

உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். கேரளா அமைதிக்கப்புறம் ஆந்திரா மாஸ் வேணும்ல நேனு லோக்கல் திரைப்படத்துல இருந்து நானி மாதிரி கலகலன்னு இருக்கணும் எட்ரா எக்கடா அப்படின்ட்டு. அதுனா என்னன்னு தெரியுமா? அவன் எங்கடா அப்படின்னு அர்த்தம். தூக்கத்தை கேட்டு தூக்கத்தை முடிச்சுட்டு இங்கே இப்போ வந்து நம்ம பீட்டில் மெதுக்க போகிறோம். இதுவும் அந்த பாடல்

0: நாங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. என்னங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா, உங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாகி இருக்கு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22, 2026. மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
0: தெலுங்கு மொழியில பாட்டு கேட்டாச்சு, அடுத்து என்ன, நம்ம மராட்டி பக்கம் போகலனா எப்படி? இந்த பாட்டு கேட்டா போதும், மும்பை வடா பாவ் சாப்பிட்ட மாதிரி ஒரு கிக் இருக்கும். வெட் படத்துல இருந்து ரித்திஷ் ஜெனிலியா நடிச்சிருப்பாங்க. இந்த ஜெனிலியாவோட சிரிப்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மதியம் வேலையில வேலை பார்க்கறதே நம்மளுக்கு ஒரு பைத்தியம். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நாம் இந்த பாட்டுக்கு சரியாக வைப் பண்ணிட்டு போயிடுவோம் அவங்க கூடயே சேர்ந்து.
2: ज्याचं आपल्यावर प्रेमच नाही त्याच्यावर प्रेम करायचं दुखणं तुम्हाला नाही कळणार.

0: தென் சிந்து பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேவையோடும் கானம் பாடிக்கொண்டிருக்கும் பன்மொழி நிகழ்ச்சியில் மராட்டி முடிஞ்சு மறுபடியும் ஹிந்திக்கு ஜம்ப் ஆக போகிறோம். ஆனால் இது வேற லெவல் மூடு. கொஞ்சமாக சாரி கட்டின பெண்களுக்கு தான் இந்த பாட்டு. பாவாடி, தாவணி, சுடிதார் இது எல்லாமே ஃபால்ஸாக தான். வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு தான் இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணுறேன். ஆனால் என்ன கலாய்க்காதீங்கம்மா.
1: Watch my biggest blockbusters online anytime anywhere on erosnow.com.
2: Salman Khan ki comedies, romance or action movies, enjoy.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் கடைசி பாடலுக்கு வந்தாச்சே. கடைசி பாட்டு தான் ஆனால் நம்ம மனசில் ஒலி அடிக்கிற பாட்டு. நேனு சைலாஜாவில் இருந்து இந்த பாடல். அவ்வளோ அழகான பாட்டு. இந்த பாட்டை பற்றி ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம், ஆனால் டைம் இல்லையே. இதுவும் அந்த பாடல்.

0: 스포츠 다이미닛.
1: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. அவ்வளோதான், மதிய மேஜிக் முடிஞ்சிருச்சு. பை பை, டேக் கேர். சாயங்காலம் டீ சாப்பிடும் போது கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுட்டே இருங்க. 4:46 கலரில் ரெயின்போ மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரைட்டாக இருக்கும்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ டுஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். கட்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடலை பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கைபேசியில் பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 24 40 30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மோரப்பூர் பகுதியிலிருந்து கபிலன் கேட்டிருக்கும் பாடல் கிரீடம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரி பகுதியைச் சேர்ந்த மோகனா கேட்டிருக்கும் பாடல் புன்னகை மன்னன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் செந்தமிழ் செல்வி கேட்டிருக்கும் பாடல் பொங்கனைப்புதூரிலிருந்து, மறுமலர்ச்சி எனும் திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். கற்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பத்தூர் பகுதியிலிருந்து கோவிந்தசாமி கேட்டிருக்கும் பாடல் நீதியின் மறுபக்கம் என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கீரப்பட்டி பகுதியிலிருந்து சையத் பாஷா கேட்டிருக்கும் அந்த இனிய பாடல் ஈரோ எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அம்மன் டி

தேர்வு டிஎம்டி கம்பிகளின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியிலிருந்து ராமச்சந்திரன் கேட்டிருக்கும் பாடல் பணக்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கட்சவியில் கலக்கல் பாடல்களின் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மேச்சேரி பகுதியிலிருந்து ஷர்மிளா கேட்டிருக்கும் பாடல் பாடும் பறவைகள் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் சத்யா கேட்டிருக்கும் பாடல் வேட்டையாடு விளையாடு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயது வரையும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பூர் மாவட்டம் கனியம்பூட்டி பகுதியைச் சேர்ந்த கனகரத்திரம் கேட்டிருக்கும் பாடல் எங்க சின்னராசா எனும் திரைப்படத்திலிருந்து.

0: Ya, mama.
1: Ama.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
6: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
5: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
7: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் என்னோடு இருப்பது

0: அறிவிப்பாளர் கதிரொளி, அப்புறம் உங்களோடு நான் ஸ்டீஃபன் ராஜ். என்னம்மா உனக்கு போல நானே சொல்லிட்டேன்.
1: வணக்கம் ஸ்டீஃபன் ராஜ்.
0: வணக்கம் கதிரொளி. இன்னைக்கு வந்து நிறைய குறிப்புகள்லாம் வந்து எடுத்திருக்கீங்க, நிறைய புத்தகங்கள்லாம் நைட்டோட நைட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உண்மையா? சரி, ஓகே. அப்போ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கான சட்டத்திட்டங்கள் வந்து சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பரிசு பாடல் பெற்ற 7 நாட்களுக்கு பிறகு தான் வந்து அந்த வெற்றி பெற்ற நேயர்கள் வந்து கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதிய நேயர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கலாம். புதிய நேயர்கள் இதில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0-33-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் அன்பு அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். முதல் கலரே அட்டகாசமாக இருக்காரு. வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்கய்யா?
2: பேசுறேங்க.
0: என்எம் துரை, நாகதாசம்பட்டியிலிருந்து பேசுறீங்க. துரை, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: சரி, இது வந்து ஒரு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பழைய காலத்து அணைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம்.
2: பழைய காலத்து டேம்ங்களா?
0: ஆமாம், பழைய காலத்து டேம்.
2: மேட்டூர் அணை.
0: மேட்டூர் அணை என்பது தவறான பதில் ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அன்பு அழைப்பாளர். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்களுடைய வானொலி அளவு கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? சரிங்க
2: சார். மொரப்பூர் பக்கம் தொண்டமணியிலிருந்து பூமி பேசுறேன்
1: சார். சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
2: ஆ சொல்லுங்க.
1: இது வந்து ஒரு சுற்றுலா தலமா கூட இருக்குங்க ஐயா. விடை சொல்லலாமே. என்னங்க ஐயா?
2: ஊட்டிங்களா?
1: முயற்சிக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. அவர் வந்து சுற்றுலா தலம்னா ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு, அணைக்கட்டு அப்படின்றது வந்து மறந்துட்டாரு. பரவாயில்ல. நிகழ்ச்சி நீ மடுத்த அன்பு அழைப்பாளர்
1: வருக வணக்கம். இனிப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து
2: பேசுறீங்க?
1: ராஜா ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிருப்பீங்க. மேலும் உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அணைக்கட்டு. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. இணைப்பில் இனியும் நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: திருமணவாடியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்திமா, குறிப்புகள் கேட்ட விடை தயாரா இருக்கா? இது பாத்தீங்கன்னா 2017 தொடர்புடைய ஒரு அணைக்கட்டுன்னு கூட சொல்லலாம்.
0: கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படின்னும் போது வந்து கேட்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து தவறான பதில் மேடம். ரொம்ப நல்லா வந்து முயற்சி பண்ணுங்க. பொதுவாக இந்த அணைக்கட்டு அப்படின்னாலே கூட வந்து நிறைய இந்த பூங்காக்கள் அப்புறமா குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த இடம்லாம் இருக்கும் தானே?
1: கண்டிப்பாக. இந்த அணைக்கட்டில் இருக்குங்களா? போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், எனக்கு அந்த பூங்காக்கு போனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே நிறைய இந்த விலங்குகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த மேட்டூர் டேம்லாம் போனால் அங்கே வந்து இந்த மலைப்பாம்பலும் வச்சுருப்பாங்க, அதை பார்க்க நிறைய கூட்டம்லாம் இருக்கும். இது மாதிரி எதனா இப்போ இந்த கேஆர்பி டேம்லாம் போனால் அந்த சர்க்கிட்டு நம்ம போவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரியவங்களும் விளையாடலாம். அங்கே வந்து பெரியவங்களுக்கு அலோடு, அதனால் நான் அடிக்கடி அங்கே போவேன்.
1: சின்ன பிள்ளைங்கன்ற நினப்பு உங்களுக்கு.
0: மனதளவில் குழந்தைகளாக இருந்தாலும் மட்டுமே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும்.
1: அடடா, கவிதை கவிதை.
0: நிச்சயமாக தொடர்ந்து நம்ம பேசலாம் கதிரொளி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: காற்றலையில் கானம் படிவரும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103

0: புள்ளிகளில் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. இன்றைக்கு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு அணைக்கட்டை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ கதிரொளி, அணைக்கட்டை பற்றி நிறைய குறிப்புகள் தயாராக வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா, நீங்க நேர்களை இணைச்சா போதும்.
0: நிச்சயமா நிகழ்ச்சியுடைய மடுத்த அன்பாலை பலர் இருப்போம். அன்பு வணக்கங்கள்.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கரியப்பநாளையிலிருந்து மணி பேசுறேன்.
0: மணி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
2: அது தமிழ்நாட்டில் இருக்குதுங்களாங்க?
0: ஆமாங்க ஐயா, தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
2: முல்லை பெரியார்
0: என்பது தவறான பதில்ங்கய்யா, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி மடுத்த அன்பழைப்பாளர்
1: வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கு கண குறிப்பு கொடுக்கலாமா? பதிலே சொல்றீங்களா? சொல்லுங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க தர்மபுரியில இருந்து காஞ்சனா பேசுறேங்க.
1: காஞ்சனம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க.
1: விடை சொல்லாமே.
3: சாத்தூர் டேம்.
1: சாத்தூர் டேம் போயிருக்கீங்களா?
3: போயிருக்கேங்க.
0: சாத்தனூர் டேம் எங்கெங்க இருக்கு காமாட்சி? அன்பு வணக்கங்கள். வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து? குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நதி இணைப்பு திட்டங்கள்ல இந்த அணைக்கட்டு வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
4: ஆழியாறு அணை.
0: ஆழியாறு அணை. ஆழியாறு அணை எங்க இருக்கு தெரியுமா?
4: கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்கல.
0: பரவாயில்லைங்க, அது வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கம் இருக்கு. அதாவது இந்த வால்பாறை சுற்றுலாத்தலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அந்த மலைத்தொடருக்கு அடியில் தான் இது இருக்கு. அதாவது கேரளா பார்டர்னு சொல்ல முடியாது. ஆமாம், கேரளா பார்டர் தான். கேரளாலேருந்து வால்பாறைக்கு வந்து, வால்பாறையிலேருந்து இது ஆழியாறு.
1: அவங்களை குழப்பறீங்க. கேரளா இல்லை, ஆனால் அது கேரளா தான் அப்படின்னு சொல்கிறீங்களே.
0: இல்லை, அவர் ஆழியாருன்னு சொல்லியிருக்காரு, எங்கே இருக்குன்னு தெரியல. நான் போயிட்டு வந்திருக்கேன் அந்த அணைக்கட்டுக்கு, அதனால் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி ஃபர்குனா. நிகழ்ச்சி மடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வருக, வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
5: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? அவங்க உங்ககிட்ட தான் பேசுவாங்களா பத்தியா, என் கூட பேச மாட்டேன்னு கோச்சிக்கிட்டாங்க. நீங்களும் அடுத்த அழைப்பாளர். அன்பு
6: வணக்கம்.
0: வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: மேல பாய்ந்து ஒரு நதியில வந்து கலக்குதுன்னு சொல்றாங்க. அந்த நதி வந்து அழகிய நதி, அதுவும் நிறைய பேர் வந்து விரும்பக்கூடிய ஒரு நதின்னு கூட சொல்லலாம்.
6: நினைக்கிறேன்
0: பிரம்மபுத்திரா நதி இல்லீங்க.
7: குறிப்பீங்களா?
0: விடை தெரியுமா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க. உங்களுக்கான ஒரே ஒரு குறிப்பா, அதாவது கிட்டத்தட்ட 15,000 ஏக்கருக்கு அதிகமா இந்த அணைக்கட்டு நம்பி விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அமராவதி அணைன்னு ஒண்ணு எனக்கு டக்குன்னு மூணாறு தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் நல்ல முயற்சிங்கய்யா, இணைப்பில் இணைந்தமைக்க மிக்க நன்றி. தொடர்ந்து ஒரு இந்த அணைக்கட்டை பத்தி என்ன குறிப்புகள்லாம் நீங்க நல்லா யோசிச்சு ஆலோசனை செஞ்சு அதுக்கு சரியான பதில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும்.

0: ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அரசு கலைக்கல்லூரி தருமபுரி 2026-2027 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை நடைபெறும். அன்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படைவீரர்களின் மாணவர்கள், அந்தமான் நிக்கோபாரை சார்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகள், விதவை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்கள் பங்கேற்கலாம். 6/6/2026 சனிக்கிழமை அன்று விடுபட்ட சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் முதல் சுற்று மாணவர் சேர்க்கை 8/6/2026 அன்று திங்கட்கிழமை முதல் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் இரண்டாம் சுழற்சி கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் பாடப்பிரிவு மாணவர்கள் இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். மேலும் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளிகள், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கும் இரண்டாம் சுழற்சி வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். 10/6/2026 புதன்கிழமை அன்று முதல் சுழற்சியில் தமிழ், ஆங்கிலம் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 100 முதல் 90 வரை, ஆங்கிலம் 100 முதல் 60 வரை மாணவர்கள் பங்கேற்கலாம். இரண்டாம் சுழற்சியில் தமிழ் பாடப்பிரிவுகள் விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் தரவரிசை மதிப்பெண்கள் பெற்ற அடிப்படை தமிழ் 100 முதல் 70 வரை. மேலும் முதல் சுழற்சியில் காட்சி வழி தொடர்புகள், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த தரவரிசை மதிப்பெண்கள் 400 முதல் 250 வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம். சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மேலும் விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10, 11 மற்றும் 12 வகுப்புக்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அசல் ஆதார், வங்கி கணக்கு புத்தகம், புகைப்படம், வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகிய சான்றிதழ்கள் நேரில் கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணம் கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு ₹3,090, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ₹3,110, பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு ₹2,210 கொண்டு வர வேண்டும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் பெற்றோர்களுடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் www.gacdpi.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் கல்லூரி இணையதளம் வழியாக அழைக்கப்படுவார்கள். தரவரிசைப்படி அழைக்கப்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
9: என்னாச்சு?
8: புது கிட் பேக் வேணுமா?
9: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
8: கரெக்ட்.
9: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
8: RBI சொல்கிறது,
10: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
11: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
12: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
11: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
13: நான்கு மணி 16 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நேர்களே, விடை தேடும் வினாக்கள்

0: நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்புகள்லாம் சரியாக கண்டுபிடிச்சி விடையை சொன்னீங்கன்னா நீங்கள் பரிசாக பாடல் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எங்களை அழைத்து பேசலாம். கதிரொலி குறிப்புகள் நிறைய வச்சுருக்கீங்களா?
1: கண்டிப்பாக
0: பார்க்கலாம். நேயர் இருக்காங்க, நேயர்கிட்ட உங்கள் குறிப்புக்கு சொல்லுங்கள்.
1: இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது காரியம் குமார்.
1: சரிங்க, ஏன் குறிப்பு கொடுக்கலாமா?
2: இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா?
1: நம்ம தமிழ்நாட்டில் தாங்க ஐயா இருக்கு.
2: தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
1: ம், முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கமா. வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: மதிகன்பாளை ராமக்காயிருந்து 1வது வந்து லட்சுமணன் பேசுறேங்க.
1: லட்சுமணன் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
3: குடும்பம் முயற்சி பண்ணி போகலாம். நமக்கு ஒரு குறிப்பு,
1: மேலும் குறிப்பு கொடுக்கலாமா? இந்த அணைக்கட்டு பாத்தீங்கன்னா 2 ஆறுகள் இணையிற இடத்துலதான் இருக்குன்னு சொல்றாங்க.
0: கேஆர் அணை எங்க இருக்குங்கய்யா?
3: அணைக்கட்டு நம்ம காவேரி பண்ணுவோம்.
0: இல்லைங்கய்யா, இது வந்து தவறான பதில். நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அன்பு அழைப்பாளர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: நினைக்கிறேன். சொல்லுங்க.
5: சாத்தனூர் அணைங்க.
1: சாத்தனூர் டேம் போயிருக்கீங்களா?
5: போனது இல்லைங்க.
1: ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க.
5: கண்டிப்பா போலாங்க.
1: சரிங்கம்மா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
6: மாலையணி, வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
1: கோபால் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
6: கொடுங்கம்மா.
1: இந்த அணைக்கட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா பூங்கா, நினைவு மண்டபங்கள் கூட இருக்கு.
0: கேஆர்பி அணை என்பது தவறான பதில்ங்கய்யா. இதோட மூணு பேர் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஊர் அணைக்கட்டை நீங்கள் விட்டு திறமை பேசுறீங்களா, அதுவும் எனக்கு சந்தோஷம். நிகழ்ச்சி இந்த கனடா நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கங்கள். வணக்கம், சொல்பவர் யார், இங்கிருந்து? குமார் ஐயா, கேள்விலாம் சாரி குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு?
4: இந்த அணை வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்களா?
0: இல்லைங்க, கரூர் மாவட்டத்தில் இல்லை.
4: நன்றிங்க,
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சியிலையும் அன்பு அழைப்பாளர்
1: வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: ஹலோ,
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
7: காரிமங்கலம் வட்டம் ஜெனிசரி பீட்ல மெட்ராஸ் முருகேசன் பேசுறேன்.
0: மெட்ராஸ் முருகேசன், குறிப்பு கேட்டீங்களா, பதில் தெரியுமா? உங்களுக்கான வந்து குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2016 வருஷம் அந்த அணையை வந்து கரையெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அரசு வந்து அதை சீரமைச்சாங்க. புரியல. வைகை அணை என்பது தவறான பதில்ங்கய்யா. நல்ல முயற்சி பக்கம் வந்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி இணைந்திருப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 5099 84.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: RKG 9. உலகம் விரும்பும் சுவை.
13: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனல்

0: மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: நான்கு மணி 22 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் கதிரொலி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அணைக்கட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
3: கண்டிப்பா.
2: சோ அதான் என்ன அணைக்கட்டு அப்படின்றத நேயர்கள் சொல்றாங்க அப்படின்றத கேட்போம். அன்பு வணக்கங்கள்
4: இருவருக்கும்.
2: வணக்கம். சொல்பவர் யார்? எங்கிருந்து?
4: குமரேசன்
2: பேசுறீங்க. குமரேசன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க. ஆலியார் டேம்.
2: ஆலியார் டேம் இல்லைங்க, ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி குமரேசன். தொடர்ந்து இணைப்புல இணைஞ்சிருங்க. நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர்.
3: வணக்கம்.
5: மாலை வணக்கம். தர்த்தூர் வந்து பல்லடத்துல பேசுறேன்
2: சார். சொல்லுங்க.
5: நன்றாக
2: இருக்கிறோம் ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நன்றிங்க.
5: மேல ஒரு குறிப்பு கொடுங்க.
3: இது பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரு அணைக்கட்டுங்க ஐயா.
5: பவானி சாகர்.
2: பவானி சாகர் எப்படி சொல்றீங்க? பவானி சாகர்னு
5: ஒரு கெத்துல தான் சொல்றேன்.
2: ஒரு கெஸ்ல தான் சொல்றீங்க.
5: கிலோமீட்டர் சொன்னீங்களா?
2: ஆமா.
5: ஏக்கர் அது வந்து பாத்தீங்கன்னா கோபி பக்கம் தான் இருக்கு. அது வந்து இந்த பவானி டேம்ல வந்து கலக்குது. அதனால சொன்னேன்.
2: நல்ல முயற்சி தான். பக்கம் வந்துட்டீங்க. ஆனா அணையோட பேரை மட்டும் மாத்தி சொல்றீங்க. பரவாயில்ல, இணைப்பில் இருந்து நன்றி. நிகழ்ச்சி நீங்க அடுத்த அழைப்பாளர்.
3: வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: சார், நான் காமிச்சிட்டுபட்டி ராஜாமணி பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
6: அன்பு மரணம் உடைத்தாயின் நீ வாழ்க்கை பண்பும் பயணம் தருந்தார்.
2: நன்றி. நன்றிங்க ஐயா.
3: திருக்குறள் சரியா சொல்லிட்டீங்களே.
2: பரவாயில்ல பரவாயில்லைங்க, திருக்குறளோட ஆரம்பிச்சிருக்கீங்க.
3: அறிமுக நேயர்களா
2: நாங்க. ஏன் முல்லை பெரியார் என்பது தவறான பதில்ங்க? இன்னும் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம். பக்கம் வந்துட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சி அடைந்தமைக்கு நன்றி. சரி கதிரொலி, நாம வந்து நேயர்கள் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க கூடாது இல்லையா?
3: கண்டிப்பா. நானே விடை சொல்லலாம்னு இருக்கிறேன்.
2: நீங்களே சொல்லிடுறீங்களா?
3: பரிசு பாடல் அப்பதானே நீங்க எனக்கு கொடுப்பீங்க.
2: சொல்லுங்க என்ன அணைக்கட்டு இது?
3: உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். ஈரோட்ல நிறைய அணைக்கட்டு இருக்கு. இது என்ன அணைக்கட்டா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் தேடாதீங்க, நானே சொல்லிடுறேன். காளிங்கராயன் அணைக்கட்டு தான்.
2: காளிங்கராயன் அணைக்கட்டு. காளிங்கராயன் ஒண்ணு எனக்கு இந்த மேட்டுக்குடி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. டி காளிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி அடிக்கடி சொல்லுவாரு. பரவாயில்ல, சொல்லுங்க.
3: காளிங்கராயன் வந்து எங்க காளிங்கராயன் காளை மாடு தான் ஞாபகம் வருது.
2: காளை மாடு, நல்லது.
3: சரி, இது பத்தின மேலும் குறிப்புகள் கொடுத்துடலாம்.
2: சொல்லுங்க.
3: ஈரோட்ல இருக்கக்கூடிய காளிங்கராயன் அணைக்கட்டை பத்தி தான் நிறைய குறிப்புகள் கொடுத்தோம். இது வந்து உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பாக 2021 அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை இது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தடுப்பணை. 13ஆம் நூற்றாண்டுல வந்து கொங்கு நாட்டு மன்னரான காளிங்கராயன் என்பவரால் தான் இது ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டது.
2: அதனால அவரோட பேரை நம்ம வச்சிட்டோம் இல்லையா?
3: ஆமா, கண்டிப்பா. அதுதான் முக்கியமான ஒரு ரீசன்.
2: இதனால தான் நான் சமூக அறிவில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன்.
3: அப்படிங்களா? உங்க மார்க் ஷீட்டை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வாயில சொல்றது தானே அப்படின்ட்டு நான் 100க்கு 100 எடுத்தேன்னு சொல்லிட்டுறீங்க.
2: அது மட்டும் இல்லாம இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பண்டைய நதி இணைப்பு திட்டங்கள்ல ஒன்னா இருந்துட்டு இருக்கு. 2016 நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த அணையுடைய கரைகளை கான்கிரீட் அடைப்பு மூலமா வந்து வலுப்படுத்த மேம்பாட்டு பணிகளை வந்து மேற்கொண்டது. அது மட்டும் இல்லாம 2017 தமிழக அரசு இந்த காளிங்கராயன் அணைக்கட்டை வந்து சுற்றுலாச்சலமாக வந்து மாற்ற அந்த ஸ்கீம்லாம் வந்து போட்டிருக்காங்க. 1271 இந்த அணையை கட்ட ஆரம்பித்து 1283 இதோடைய தடுப்பணை பணிகள்லாம் வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அணையை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா?
3: கண்டிப்பாக.
2: தொடர்ந்து நேயர்களுக்கும் நமக்கும் ஒரு சிறிய இடைவெளி, அதன் பிறகு பாடலை கேட்டு நம்ம மீண்டும் இணைவோம்.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
9: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூ அள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேரும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அரசு கலைக்கல்லூரி தருமபுரி 2026-2027 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் 5-6-2026 வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை நடைபெறும். அன்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படைவீரர்களின் மாணவர்கள், அந்தமான் நிக்கோபாரை சார்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகள், விதவை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்கள் பங்கேற்கலாம். 6-6-2026 சனிக்கிழமை அன்று விடுபட்ட சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் 8-6-2026 அன்று திங்கட்கிழமை கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் 9-6-2026 செவ்வாய்க்கிழமை அன்று வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். 10-6-2026 புதன்கிழமை அன்று தமிழ், ஆங்கிலம் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 100-90 வரை, ஆங்கிலம் 100-60 வரை மாணவர்கள் பங்கேற்கலாம். தரவரிசை மதிப்பெண்கள் பெற்ற அடிப்படை தமிழ் 100-70 வரை. மேலும் முதல் சுழற்சியில் காட்சி வழி தொடர்புகள், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த தரவரிசை மதிப்பெண்கள் 400-250 வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம். சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மேலும் விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10, 11 மற்றும் 12 வகுப்புக்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அசல் ஆதார், வங்கி கணக்கு புத்தகம், புகைப்படம், வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகிய சான்றிதழ்கள் நேரில் கொண்டு வர வேண்டும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் பெற்றோர்களுடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் www.gacdpi.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் கல்லூரி இணையதளம் வழியாக அழைக்கப்படுவார்கள். தரவரிசைப்படி அழைக்கப்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளலாம்.
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பரபரப்பான விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் வந்து நம்ம காளிங்கராயன் அணைக்கட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களும் வந்து அதுக்கு நிறைய வித்தியாசமான அணைக்கட்டுகள் பேரை கூட நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு குறிப்புகள் தயாராக இருக்குது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? மாலை வணக்கம், சொல்பவர் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் ஒரு நடிகரும்
7: கூட.
6: உங்களுக்கான மூணு குறிப்பு கொடுத்துட்டேன், அதுக்கு மேல சொல்ல
7: மாட்டேன்.
6: இல்ல, டி ராஜேந்திரன் என்பது தவறான பதில். நல்ல முயற்சி. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர்
8: வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க,
6: பேசலாம். இணைப்பில் மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
9: ஹலோ,
6: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
9: கோந்தராஜ்.
6: எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க பேசுறது ரிட்டர்ன் கேக்குதுங்களா?
8: உங்களுடைய வானொலியின் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே.
6: ஆமா, வானொலி அளவை குறைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்காது. இப்ப கேக்குதுங்களா? ஐயா இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
8: இணைப்பில் இருந்து விடுபட்டான்னு நினைக்கிறேன்.
6: ஆமாம், நேரில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோடு பேச நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் வருக. வணக்கம்.
8: வருக வணக்கம்.
6: வணக்கம் சொல்பவர். வெங்கட சுப்பிரமணியன். ஐயா குறிப்பு கேட்டிங்களா? இளையராஜா என்பது தவறான பதில். சொன்னோடனே ஒரே கோல் போட்டீங்க, டக்குன்னு இளையராஜான்னு. பரவாயில்ல, நல்லா முயற்சிங்க ஐயா. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சொன்னோடனே இல்லை, நான் வணக்கம் சொல்கிறதுல வேகமாக போயிருக்காரு. பரவாயில்ல, இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படத்துறையை சார்ந்த அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு இவர் வந்து ஒரு முன் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
10: ஹலோ,
6: வணக்கம் சொல்பவர்.
10: வணக்கம் சார், நான் பாப்பரப்பட்டியிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
6: பாப்பரப்பட்டியிலிருந்து நவீன். நவீன் குறிப்பு கேட்டிங்களா?
10: ஆ சார், கேட்டேங்க சார்.
6: விடை தெரியுமா? உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த தென்னிந்திய மொழிகளில் வந்து நிறைய வந்து பங்கெடுத்திருக்கார். இந்த தெலுங்கு, தமிழ், கன்னடம், இந்தி, மலையாளம் இது மாதிரி எல்லா திரைப்படங்களையும் இவர் வந்து வேலை செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க.
10: சரிங்க சார், தெரிஞ்சது சொல்கிறேன்.
6: சொல்லுங்கள்.
10: இவர் வந்து டைரக்டர் மணிரத்னம்.
6: டைரக்டர் மணிரத்னம் என்பது தவறான பதில். நல்ல முயற்சி நவீன். நியூஸ் அணியம் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
11: ஹலோ,
6: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
11: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
6: குமார், குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
11: தாதா பால்கே சாஹிப்.
6: தாதா சாஹிப் பால்கே தமிழ் என்ன படத்தில் நடிச்சிருக்கிறாரு, இயக்கியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம்.
8: நிறைய
6: விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நம்ம இந்திய திரைப்படத்துறைக்கு வந்து அவர் பண்ணிருக்காரு. பரவாயில்லைங்கய்யா, இந்த நேரத்துல வந்து அந்த இயக்குனரை வந்து நீங்க வந்து நினைவூட்டதுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. தாதா சாஹிப் பால்கே யாருன்னு தெரியுமா கதவழி உங்களுக்கு?
8: படிச்சிருக்க மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா தெரியலையே. இப்படி நீங்க திடீர்னு க்வெஸ்சன் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே.
6: இல்ல, கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவரை பத்தி நிச்சயமா எதனா ஒரு தகவல் நீங்க சொன்ன மாதிரிங்கன்னா படிச்சிருக்கலாம்.
8: கண்டிப்பா நிகழ்ச்சி முடியறப்பட்டுல உங்களுக்கு சொல்லிடுறேன்.
6: அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு தாதா சாஹிப் பால்கே யார் அப்படின்றத நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் நேர்களே.

0: உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பெம்பளை 102.5, ஏற்காடு பெம்பளை 103.7 அணிந்திருக்கீங்களே. நம்ம வந்து லாஸ்டா பேசின அழைப்பில் வந்து சொன்னாரு, தாதா சாஹிப் பால்கே அந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இந்திய அரசாங்கம் அவருடைய சேவையை பாராட்டி திரைப்படத்துறையில் வந்து பெருசாக சாதனை பண்ணவங்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருதை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். கதவுளி, இப்போ வந்து நீ தெரிஞ்சிருக்குமே, அண்ணன் வந்து ஏன் சமூக அறிவியல் 100 வாங்குறேன் அப்படின்னு.
5: உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்துட்டு சொல்கிற ஸ்டீஃபன்.
4: அதான், பெண்கள் தான் எப்பவுமே நம்ப மாட்டாங்கன்றதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அழைப்பாளர் நம்ம பேசலாம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
6: தருமபுரி மாவட்டம் மம்பலப்பட்டில இருந்து செல்வி பேசுறீங்க.
4: செல்வி பேசுறீங்க. செல்வி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
6: மேலும் ஒரு குறிப்பு.
4: மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. ஆர் பி சௌத்ரி. அவர் யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி தயாரிப்பாளர். இப்போ அவர் வந்து உயிரோடு இல்லை, சமீப காலத்தில் தான் அவர் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு. பரவாயில்ல செல்வி, நல்ல விஷயம், நிறைய பேரை நினைவூட்டுறீங்க. நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
7: இனிய மாலை வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
7: மேச்சேரி கற்றாயனூர் ஜெயராமன்.
4: மேச்சேரி கற்றாலை ஜெயராமன். ஜெயராமன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க. அப்போ
7: பாடும்
4: நிலா எஸ்பிபி அவர்கள். எதை வச்சு சொல்றீங்க
7: எஸ்பிபின்னு?
4: நான் சொன்ன குறிப்புல பாடகர்னே சொல்லலையே. அவர் வந்து ஒரு நடிகர், திரைப்படத்துறை சார்ந்தவர் தான் சொல்லியிருக்கேன்.
7: முன்னாடியே
4: சொல்லு சொல்லிட்டீங்களா? சரி, ஜெயராமன் எந்த ஊர்ல பேசுறீங்க?
7: மேச்சேரி கச்சராயனூர் கிராமத்துல இருந்து ஜெயராமன்.
4: ஓகேங்க, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
7: படம் திருமலை.
4: திருமலை.
7: திம்ஸ் கட்ட திம்ஸ் கட்டங்கிற பாட்டு கொடுங்க.
4: நன்றி. உங்களுக்கான அந்த பாடல் கண்டிப்பாக வழங்கிடலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகுதான் பாடல் ஒழிக்கும். நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். கதிரொலி, இப்போ வந்து இவர் சரியாக சொல்லிட்டாரு, எஸ்பிபி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இன்னைக்கே நாம வந்து இவரை பற்றி பேசுறோம் தெரியுமா?
5: அவருடைய பர்த்டேன்றதுனால தானே நம்ம அவரை பற்றி நான் குறிப்புகள்லாம் கொடுத்தோம்.
4: நிச்சயமா, அவருக்கு இன்னைக்கு தான் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
5: நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுங்க, நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
4: சரி, பரவாயில்லாம, நல்ல முயற்சி. சரி, அவருடைய பத்தின குறிப்புகள்லாம் வந்து நம்ம நேர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க.
5: கண்டிப்பாக. இவர் வந்து இந்திய திரைப்படத்துறையை சார்ந்தவர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட, ஒரு சிறந்த நடிகரும் கூட. இவங்க வந்து தென்னிந்திய மொழிகள்லேயே வந்து தெலுங்கு, தமிழ், கன்னடம், இந்தி, மலையாளம் போன்ற பல மொழிகளில் வந்து பணியாற்றிருக்காங்க. சிறந்த பின்னணி டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்குங்க. அவரோட வாய்ஸை வச்சு அவரை எந்தெந்த துறையிலெல்லாம் சாதிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். 2016 இந்திய திரைப்பட ஆளுமைக்கான வெள்ளி மயில் விருது வாங்கியிருக்காங்க. இவர் வந்து பாடும் நிலா அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
4: அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இவருக்கு இவ்வளோ பன்முகத்திறமை வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் கூட இருக்குது. இவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிக்கதை கலாபட்சேப கலைஞர். அதாவது ஹரிக்கதா அப்படின்றது வந்து ஹரிக்கதா கலாபட்சேபம் அப்படின்றது திருமாலுடைய அவதார கதைகளை கூறக்கூடிய ஒரு கதை. இதில் வந்து இயல், இசை, நாடகம் இது எல்லாமே கலந்துக்கக்கூடிய ஒரு கலவை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய சாதனைகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு இல்லையா?
5: இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. இவங்க இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு விருது மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடகா அரசுகளின் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க.
4: நிச்சயமாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. கதிரொலி வந்து அவருடைய பண்ண சாதனைகளை வந்து அடக்கிட்டே போக முடியல, என்னால் அதுக்கு மேலே சொல்ல முடியல, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச சாதனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்வி

0: செம்மணி திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் படிப்பார்ல, ஸோ மண்ணில் இந்த காதல் இன்றைய அப்படின்ற பாடல் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லையும் மறக்க முடியாது.
1: கண்டிப்பாக மூச்சு விடாமல் உங்களால் பேச முடியுமா?
0: மூச்சு விடாமல் என்னால் பேச முடியும், ஆனால் அவர் மாதிரி மூச்சு விடாமல் பாட முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த பாடல் வந்திருப்ப நீங்கள் குழந்தைகளாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக இவங்க வந்து 6 தென்னிந்திய ஃபிலிம் பேர் விருதுகளை கூட வாங்கியிருக்காங்க. இந்திய திரைத்துறை பங்களிப்புக்காக NTR தேசிய விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு.
0: நிச்சயமா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல சரியாக வந்து ஜெயராமன் வந்து சொல்லி பரிசு பாடலை வழங்கியிருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவருடைய பரிசு பாடல் தொடரும்.
2: எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
9: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
8: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க. கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
11: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
14: மனமயங்கும் மாலை வேளையில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அருமையாக வந்து சரியான பதிலை சொல்லி SPBன்னு சொல்லி மேச்சரி சேர்ந்த ஜெயராமன் அவர்கள் பரிசு பாடல் பெற்றார். நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து? சிவசண்முக சுந்தரம். இப்போ உங்களுக்கான ஒரு புதிய குறிப்புகள், இது வந்து ஒரு விலங்கு, காட்டில் தான் அதிகமாக இருக்கும், கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு விலங்கு, அது என்ன? காட்டில் தான் இருக்கும் அதிகமாக, கூட்டமாக இருக்கும். புள்ளிமான்.
15: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
14: புள்ளிமான் அப்படின்னு சொன்னோடனே வந்து எனக்கு வந்து காட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல சண்முக சுந்தரம், ரொம்ப அருமையாக வந்து பேசுனீங்க. நிகழ்ச்சி மடுத்த அன்பு அழைப்பாளர்
15: வருக வணக்கம்.
16: இனிய மாலை வணக்கம்.
15: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
16: ஐயம்பதூர் கழிச்சொல்வீங்க, கதிரொலி.
15: சரிங்கம்மா, குறிப்புகளை கேட்டிங்களா?
16: ம், கேட்டிருக்கேன். இப்போ தான் முதல் குறிப்பு கொடுத்துருக்கீங்க. ஸ்ரீபன் எப்படி இருக்கீங்க?
14: நல்லா இருக்கேங்க கலைச்செல்வி.
16: ம், சரிங்க.
15: சரிங்கம்மா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா,
16: இது எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
15: இது வந்து ஒரு தாவர உண்ணி விலங்கு.
16: தாவர உண்ணி விலங்கு?
14: ஆமாம், தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும்.
16: நான் சிங்கம் சொல்லலான்னு நினைச்சேன்.
14: சிங்கம் இல்லைங்க, பசி எடுத்தாலும் சிங்கம் வந்து புள்ளை தின்னாது அப்படின்றனால வந்து இது தவறான பதில்.

0: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி மணி அடுத்த அழைப்பாளர்
2: இனிப்பில் இனிய இணைய வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்துங்க?
2: மேலும் ஒரு குறிப்பு கொடுக்கணும். இது வந்து ஒரு பாசமான விலங்குன்னு கூட சொல்லலாம். விடை சொல்லாமே. அட, இருங்கம்மா, வர மாட்டேன்றீங்களா?
0: நன்றிமா,
2: மிக்க நன்றி.
1: நிகழ்ச்சி அணி மறுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ரங்கசாமி ஐயா. குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க ஐயா. விடை சொல்றேங்க ஐயா.
1: சொல்லுங்க.
3: சென்னாய்.
1: சென்னாய். ஆனா இது வந்து பாசமான விலங்குலயே சென்னாய் கடிச்சு நிறைய பேர் இழந்திருக்காங்களே. பரவாயில்ல, நீங்க நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர்
2: வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் குறும்பட்டி டீகையில இருந்து பேசுறேன்.
2: விடை சொல்லாமே.
1: கங்காறு. ஆனா நம்ம இந்திய காடுகள் இது அதிகமாக காணப்படும். கங்காறு நம்ம நாட்டில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இந்தமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர்
2: வருக. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: ஹலோ, நான் தர்மதாஸ் முத்துக்கமோட.
2: தர்மன் ஐயா, விடை சொல்லாமே.
5: முயல்குட்டி.
1: முயல்குட்டி.
2: குட்டியா இருக்கிறதுனால முயல்
5: குட்டின்னு
2: சொல்லிட்டீங்களா?
1: முயற்சிங்கயா, தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
9: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இப்போ வந்து நம்ம ஒரு விலங்கு பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா கதிரொலி?
2: கண்டிப்பா.
1: அந்த விலங்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற சொன்னதுனால அதை பத்தின நிறைய குறிப்புகளை வேற நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது வந்து ஒரு விலங்கு, குறிப்பா வந்து இது வந்து ஆசிய யானை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: யானையிலே வந்து குள்ளமான யானை அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இந்த யானை குள்ளமான யானை.
2: ஆமா, இந்த யானையோட பேர் பாத்தீங்கன்னா பிக்மி யானை அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பிக்மி யானை கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நிறைய பேருக்கு பாக்கணும்னு தோணும். சோ கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த யானையுடைய புகைப்படம் வரும். அது மட்டும் இல்லாம இந்த தனிய இந்த விலங்கு வந்து தனியா இல்லாம எப்பவுமே கூட்டம் கூட்டமா தான் இருக்கும். அதிகபட்சமே இந்த விலங்கு வந்து 8 அடி உயரம் மட்டுமே வந்து வளரும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஆமை மாதிரி ரொம்ப நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். மலேசியா இந்தோனேஷியாவில் வந்து அதிகமாக இது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அமைதியான குணம் கொண்டதுனால எல்லோருக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்ச விலங்காக வந்து இது இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் கதிரொலி இல்லையா? இன்றைக்கி வந்து நம்ம பிக்மி யானை, காளிங்கராயன் அணைக்கட்டு, அப்புறமா வந்து மறைந்த பாடகர் SPB பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி நம்ம பேசணும் இல்லையா?
2: கண்டிப்பாக நிறைய நிகழ்வுகளை வந்து ஞாபகப்படுத்தினாங்க நேயர்கள். அவங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்துட்டு இருந்த நேயர்களுக்கும் ரொம்ப நன்றிகள்.
1: நிச்சயமா வந்து தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

கம்பிகளின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட் வேஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனம் மயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் ஆனந்தகூமி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 509984.

0: का परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
9: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் இளமை காலங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயது வரையும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in.
8: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
9: என்னாச்சு?
8: புது கிட் பேக் வேணுமா?
9: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு.

0: புது கிட் பேக்
1: RBI சொல்கிறது.
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஹலோ, யார் பேசுறது?
6: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
5: சொல்லுங்க, என்ன விஷயம்?
6: நீங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
6: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
5: என்ன வேலை சார்?
6: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
5: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
6: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
5: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
6: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
5: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
7: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மறிக்கொழுந்து எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. ADM.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றைய விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

மாலை தின்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல். நீங்கள் கேட்டவையினும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானிய

0: சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 5984.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஆனந்தம்
5: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
6: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
5: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
6: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
5: என்னமா அது?
6: அந்த இபி மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
5: அதனால என்னமா?
6: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
5: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
6: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
5: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
6: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
4: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் முந்தானி முடிச்சு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.
1: டடடபா வா.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தின்ற நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கும் தலமாகவும், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரது பாடல் பெற்ற தலமாகவும் விளங்கும் மகுடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி என்னும் இடத்தில் இந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 213வது தலமாகவும் இக்கோவில் போற்றப்படுகிறது. ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. இருவரும் மேருமலையை வைத்து தங்கள் பலத்தை நிரூபிக்க முயன்றனர். அதில் ஆதிசேஷன் தன் பலத்தை நிரூபிக்க மேருமலையை சுற்றி வளைத்துக் கொண்டார். வாயு பகவான் பலத்த காற்றை உருவாக்கி மேருமலையில் சுற்றியிருந்த ஆதிசேஷனை விடுவிக்க முயன்றார். அப்போது மேருமலை பல துண்டுகளாக சிதறி விழுந்தது. ஒவ்வொரு துண்டும் இரத்தினமாக மாறி சிவலிங்கமாக உருவானது. அப்படி உருவான சிவன் கோவில்களில் ஒன்றுதான் இந்த மகுடேஸ்வரர் திருக்கோவில். பிரம்மதேவர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதால் பிரம்ம ரிஷி என்றும், திருமால் வழிபட்டதால் அரிகரபுரம் என்றும், கருடன் இத்தல இறைவனை வழிபட்டு தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வந்ததால் அமிர்தபுரி என்றும் பல பெயர்களில் இத்தலம் அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் 640 அடி நீளமும் 484 அடி அகலமும் கொண்டது. இந்த தலத்தில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். இந்த லிங்கம் சதுர வடிவில் காணப்படுகிறது.

0: அதன் மீது விரல் தடயங்களை காணலாம். இது அகத்திய பூஜை செய்த போது ஏற்பட்ட தடயங்கள் என கூறப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு வலது புறத்தில் வடிவுடை நாயகி அம்மாள் சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தில் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி கோபுரங்களும் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. மூலவர் சன்னதியில் தட்சிணாமூர்த்தி, துர்கை ஆகியோரை தரிசிக்கலாம். பிரம்மா கோவிலுக்கு வடமேற்கில் வீர நாராயண பெருமாள், திருமங்கை நாச்சியார், அனுமன் சன்னதிகளும் உள்ளன. இக்கோவிலில் காவிரி நதி, பிரம்மா தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், தேவ தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் உள்ளன. கோவில் முன்பாக வடக்கில் இருந்து தெற்காக ஓடும் காவிரி நதி கிழக்கு நோக்கி திரும்பி செல்கிறது. ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் காவிரி நதியில் நீராடிவிட்டு இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள். மேலும் தேவ தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோய்கள், பில்லி சூனியம் போன்றவை குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை. இக்கோவிலில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வன்னி மரம் அமைந்திருக்கிறது. அந்த வன்னி மரத்தின் அடியில் மூன்று முகம் கொண்ட பிரம்மதேவர் காட்சி தருகிறார். வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அருள்பாலிக்கிறார். இவருக்கு காவிரியில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண வரமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்த ஆலயம் ஆதிசேஷனால் உருவானது என்பதால் இத்தல இறைவனை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஐப்பசி பௌர்ணமி, தைப்பூசம், ஆருத்ரா தரிசனம், சித்திரை பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாகாள அமாவாசை அன்று இங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது. இங்கு மும்மூர்த்திகளும் அருள் புரிவதால் இத்தலம் வந்து வழிபட்டால் 3 மடங்கு பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். நேர்களே, நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது இத்தல மும்மூர்த்திகளை தரிசித்து அருள் பெறுவோம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

அந்தி மாலை வேளையில இனிமையான பாடல்களோடு இணைகிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில. என்ன நேயர்களே, வெளியே வந்து மேகம் கருக்குதா? கருக்காது. இப்போ நம்ம மேகம் கருக்குது பாடல் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் குஷி திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல்ல ஜோதிகாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சிரிப்புக்கும் அவங்களோட டான்ஸுக்கும் நான் கூட அந்த ஃபேன்ஸ் தான். இந்த பாடலை கேட்டு என்ன செம்மையா பீட் பண்ணலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல் குஷி திரைப்படத்துல இருந்து.

0: கல்வி ஆண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
6: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
7: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
11: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
12: தமிழ் குயில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அந்தி மாலை வலையில இனிமையான பாடல் கூட இணைகிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில. மலையில டான்ஸ் ஆடிட்டீங்க, அப்புறம் என்ன, நம்ம சந்திரமுகி அரண்மனைக்கு போறோம். கவலைப்படாதீங்க, இங்க பேய் மட்டும் இல்ல. பஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா, ஆபீஸ்ல இருந்து கேட்டை தாண்டிட்டீங்களா, ஸ்கூல் முடிச்சு பசங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்களா, ஸ்கூல் பேக்கை தூக்கி போடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். ஹோம்ஒர்க் எழுதலைன்னு அம்மா திட்டினா என்ன, கேட்கக்கூடாது சரியா?

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டுதான் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மலை திரைப்படத்தில் இருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜூன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை

0: வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேன்னா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு இரண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து இரண்டுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்யும்.

0: கண்டிப்பாக ஆபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு இரண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து இரண்டுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யாரு எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
1: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
4: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
5: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்கள்

0: புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜூன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின் நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜூன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 40 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்க. இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக மத்திய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் ஆபீசர், டெக்னீஷியன் என மொத்தம் 22 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ITI, BE, BTEC, MSc ஆகியவை படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிரிவுகள் படி 18 வயது முதல் 30 வயது வரை இருக்கலாம். மேலும் தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு நடைபெறும், டிரேடு தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.ceeri.res.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹500, பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 20/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு CGL தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வருமான வரி இன்ஸ்பெக்டர், வரி உதவியாளர், புள்ளியியல் உதவியாளர், உதவி தணிக்கை அதிகாரி, CBI, சப் இன்ஸ்பெக்டர், தபால் உதவியாளர் உட்பட பதவிகளில் மொத்தம் 12,256 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் வயது 18 முதல் 32 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். தேர்வு மையங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி ஆகியவை தமிழகத்தில் உள்ள தேர்வு மையங்களாகும். இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணங்கள் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 22/6/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இதுகுறித்த விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்க www.ssc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக ஊட்டி வெலிங்டனில் உள்ள ராணுவ பணியாளர் கல்லூரியில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. MDS, டிரைவர், கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், நெட்ஒர்க் அட்மின், ஹார்ட்வேர் அட்மின், லைன்மேன் உள்ளிட்ட 78 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.

0: இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, +2, ITI, டிப்ளமோ அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 முதல் 27 வரை இருக்கலாம். மேலும் எழுத்து தேர்வு நடைபெறும். மேலும் விண்ணப்பிக்கும் முறையாக www.dssc.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து த கமாண்டட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெலிங்டன், நீல்கிரிஸ், 643-2331 என்ற முகவரிக்கு வருகின்ற 12/6/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக 100 செலுத்த வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேளாண்மை, குடும்ப நலம், நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை, நீர்வளம், தொல்லியல், புள்ளியியல், கைத்தறி உட்பட பல்வேறு துறைகளில் சுமார் 461 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC, BSc, BL அல்லது MBA படித்திருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினருக்கு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். மற்ற பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பதிவு கட்டணமாக 150 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரி வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இது குறித்த விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 25/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சயின்டிஸ்ட், விமான அதிகாரி, வெடிப்பொருட்கள் துணை கட்டுப்பாட்டாளர், துணை இயக்குநர், மேனேஜர் உட்பட 194 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC, BSc படித்திருக்க வேண்டும். மேலும் வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 12/6/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்களை பெறவும் www.upsc.gov.in என்ற இணையதள முகவரினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருநெல்வேலி 4 முக்கு பகுதியில் 87 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 40.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் 13.4 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. மேலும் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மேலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு பகுதிகளிலும், கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மேலும் தென்மேற்கு, மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் இன்று June 4, 2026 முன்னேறியுள்ளது. மேலும் இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி

0: மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 5/6/2026 தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 4/6/2026 முதல் 8/6/2026 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் 4/6/2026 முதல் 8/6/2026 வரை அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5/6/2026 அன்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6/6/2026 முதல் 8/6/2026 வரை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் உள்ளூர் உலா.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் செய்தியாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பு பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழை பெறலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ்களில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ளலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதன் பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழின் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரை பதிவு செய்து பிறப்பு சான்று பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்புச் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த செய்தியாக, இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷ்

0: பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31ஆம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்த செய்தியாக, இந்தியன் ரயில்வே RRB உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயது வரையும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. அடுத்த செய்தியாக, பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: 6:55 நடந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது. சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவை இல்லாமல் இருக்குங்க அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு. எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும்? ஒரு கேள்வி வருது. இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், வெல்லம், சர்க்கரை, இதெல்லாம் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் செய்யும். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வேணால் அதுக்கு என்ன கசப்பாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமலும் போயிடுச்சு, என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் வந்து அதை சுவைக்க பழகணுங்க. அதான் உண்மையான ஒன்று. பலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம தான் நினைக்கணுமே தவிர அவர் நினைக்கக்கூடாதுங்க. பொதுவாக நாம் வந்து ஒரு பொருளை விரும்புகிற எண்ணத்தோடு நாம் எதையும் நினச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லதாக இருந்தால், என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப சர்வசாதாரமாக சொன்னார், விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோர்வு வராதுங்க. இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ஊர் சுற்றுறீங்க? அது கட்டாயம் பணத்துக்காக இல்லைன்னு தெரியும். கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ விடாமல் அழைகிறாரையா, எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க. நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க. இப்போ பாருங்கள், சுவையான விஷயத்தை நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்துட்டால் கேட்க வைக்கும். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், போன உடனே மாணவர்களை எடுநோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்மப்பகை ஏற்படுத்தாங்க.

0: அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு திருக்குறளை நான் கரும்பலையில் எழுதி போட்டு, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரணின், இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிச்சு நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னான். உண்மைதான், நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனான்னு நான் கேட்டிருக்கக்கூடாது. அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இவ்வளோ நல்லா பேசுகிறப்பா அப்படின்னு ஆரம்பித்து சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான். அவனுடைய சுண்டு விரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாக போதுங்க. அப்போ என்ன தெரியுங்களா, சுவை என்பதை நாம் சொல்லி கொடுத்தோம்னா போதுங்க, ரசிக்க கற்றுக் கொடுப்பது தாங்க வாழ்க்கை. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால், குழந்தை வந்து இதை விரும்பி செய்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த விரும்புகிறத காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம். எப்படி, இப்போ குழந்தை மண் திங்குது, அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னா, மண் வந்துப்பா உடம்பு கெடுதி, மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டு பாறேன் என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்னா, சுவை மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்கிறது இல்லைங்களா, அதுபோல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தைய எடுத்துக்கிறோங்க. இன்னும் அழகாக சொன்னால், இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருள் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இப்போ நீங்கள் கால்சியம் இருக்கக்கூடியது அந்த காலத்தில் என்ன இருந்தீங்கன்னா சூடமுட்டாயின்னு ஒன்று இருக்கும், அந்த சூடமுட்டாயை வாங்கி வயலில் போட்டுகிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்குரிய சத்தும் கிடைச்சிருது, அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. அப்போ பார்த்தீங்களா, அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம காலத்தில் இழுத்துனோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுக் கொடுத்துலாங்க. மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு. அதாவது, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதைப் போல. அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளணுங்க. கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள். சுவையுங்கள், சுவைக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கை இனிமையானது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம். இசை பேசட்டும், நம் இதயங்கள் ரசிக்கட்டும். இணைந்திருக்கிற நேயர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் ரவிசங்கர் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சேலம்,
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: காற்றோடு கலந்து வரும் கானங்களின் இனிய பயணம் நம் அனைவரின் மனங்களையும் கவர்ந்த இந்நேரம் திரையிசை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. திரையிசைகள் அடுத்ததாக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து சிற்பி இசைகள் பழனி பாரதி வரிகளில் மனு கே எஸ் சித்ரா குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் 1 நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற 2 பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார்

0: பள்ளி வாகனங்களின் வருடாந்திர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானையின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28 மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200 மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள். வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்

0: துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10,00,000 ரூபாயும் கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5,00,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த

சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ஒர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின்னு தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.

0: வயல்வெளி. என்ன நம்ம தங்கச்சியும் போற மாதிரி தெரியுது. தங்கச்சி தங்கச்சி என்ன காதி கேக்கலையா? கூப்பிட கூப்பிட திரும்பவே மாட்டிருக்கா?
1: என்னண்ணே கண்ணு தெரியலையா? நான் உங்க தங்கச்சி தான்.
0: என் தங்கச்சி தான் தெரியுது, இந்தாலும் கூப்பிட்டு பார்த்தேன்.
1: நீ விஷயம் இல்லாம கூப்பிட மாட்டேனே, என்ன விஷயம்?
0: ஓ, இப்படி ஒரு நினைப்பு இருக்கோ?
1: ஆமா ஆமா, அது வழக்கம் தானே.
0: இருக்கும், ஏதாவது சொன்னா தங்கச்சிக்கு தெரியும் கூப்பிடுறதுனால இப்படி என்ன பேசுறதா?
1: சரிண்ணே, விஷயத்த சொல்லு.
0: ஒன்னு இல்லம்மா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் அதே போல இந்த தேனீக்கள் வளர்க்கறது இதெல்லாம் பத்த கேக்கலான்னு வந்தேன். நீ இந்த மாதிரி சொல்லிட்ட, உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியல.
1: அப்படியா விஷயம்? ஏனே உனக்கு எஃப்எம் கேக்குற பழக்கம் இருக்குதா இல்லையா?
0: ஏன் இருக்கு?
1: அப்ப நீ இன்னும் கேக்கலையா?
0: அம்மா, இப்ப இத பத்தி எஃப்எம்ல சொல்றாங்களா?
1: ஆமாண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வயல்வெளி நிகழ்ச்சி போட்டுருவாங்க. அந்த நிகழ்ச்சியில நீங்க.
0: அப்படியா? யாரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க?
1: தேனி வாழ்க்கையின் ஏணின்ற தலைப்புல கிருஷ்ணகிரி உஜ்ஜண்டி கிராமத்தை சேர்ந்த சிவகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க.
0: அப்படியா? நான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் அதே போல தேனீக்கள் வளர்க்கறது அதே போல பூக்கள் வளர்க்க

0: இத பத்தி எல்லாம் சொல்லுவாங்களோ?
1: ஆமாண்ணே, அத பத்தி தான் சொல்றாங்க. நீங்க கேட்ட எல்லா சந்தேகத்துக்கும் பதிலு நீங்க எஃப்எம் கேக்கும் போது உங்களுக்கு தெரியும்.
0: சரி, கேட்டுருவோம்.
2: நிகழ்ச்சியில் தேனி வாழ்க்கையின் ஏணி கிருஷ்ணகிரி உஞ்சண்டி சிவகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: உஞ்சட்டி கிராமத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உஞ்சட்டி கிராமம் என்ன மாதிரியான கிராமம், என்ன மாதிரியான பயிர்கள்லாம் செய்கிறாங்க, எந்த இடத்துல இருக்குது, கிருஷ்ணகிரியில் அது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: தேங்கனிக்குட்டை வட்டம் கிழக்கு பகுதியில் மலையும் மலையும் சார்ந்த இடம். ஸோ நீங்கள் காவிரி வடக்கு உயிரியல் பூங்கா அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷில் சொல்லணும்னா தமிழ்நாடு எக்கோ டூரிசம் பார்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஒட்டி தான், அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ நீங்கள் அந்த பார்க் போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊர் தாண்டி தான் போகணும். இங்கே நிறைய ரோஜா மலர்கள், அதுக்கப்புறமா தக்காளி, கோசு, ஒரு சிலர் தென்னை வச்சுருக்காங்க. இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா ரோஜா மலர்கள் இருக்குது, அதுக்கப்புறம் சாமந்திப்பூ இந்த மாதிரி இருக்குது.
3: சரிங்க, இப்போ நீங்கள் பயிர்கள் ஏதாவது செய்கிறீங்களா? பயிர்லாம் ஏதாவது?
4: நாங்கள் பயிர்கள் செய்கிறோம், ரோஜா பூ வச்சுருக்குறோம். ரெண்டாவது வந்து ஆடு மாடு, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி வச்சிருக்கிறோம். கூடுதலாக தீனி பெட்டிகளும் அதில் வச்சிருக்கிறோம்.
3: இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி வைக்கணுன்ற எண்ணம் ஏன் வந்தது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னாப்புல இந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் தான், தோட்டக்கலை பயிர்கள் தான். அது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல ஃபுல்லாக காய்கறியாக போடுவாங்க, கொஞ்சம் நல்லா வரக்கூடியது. இப்போ இந்த தெங்கனி கோட்டை இந்த சைட்லேயே பார்த்தீங்கனாலும் முட்டைக்கோசு, கேரட்டு இந்த மாதிரி போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த மலையில் வரக்கூடிய எல்லாமே கிட்டத்தட்ட உங்கள் பகுதிகளிலையும் வருது. உங்களுக்கு காலிஃப்ளவர் அது இதுன்னு வருது. ஒரு சிலர் ஃபுல்லாக பூக்கள் சாகுபடியில் போயிடுறாங்க. நீங்கள் சொன்னாப்புல ரோஜா இல்லை கட் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இது ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்யலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு?
4: இல்லை, நமக்கு வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியாக இருக்கிறதுல தண்ணி வசதி வந்து மாவட்டம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இல்லை. ஸோ அதிகம் மலைப்பகுதியாக இருக்கிற இடத்துல ராகி விளையிறாங்க, மானாவாரி பயிராக. ரெண்டாவது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த இதை வைக்கிறதுனால இங்கே மல்டிப்புள் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ பூவில் நம்ம பார்க்குறோம், கூடவே 2 தென்னை மரம் வச்சிட்டோம்னா அந்த வரப்பு ஓரத்துலலாம் தென்னை இருந்தால் தென்னை வருஷம் முழுக்க நமக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து கீழே நம்ம என்ன பயிர் போடுறோமோ, இப்போ பீன்ஸ்னா பீன்ஸ், தக்காளி இந்த மாதிரி இருந்தாலும் அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த பயிர் முடிச்சது அடுத்த பயிருக்கு நம்ம தயாராகிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால கூடுதலாக நம்ம தேனி பெட்டியும் அதில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம போடுற பயிரும் நல்ல மகசூல் கிடைக்கும். ரெண்டாவது வந்து தேனி மரத்துலேருந்தும் கிடைக்கும். இதை பராமரிக்கிறதுல இதில் கூடுதலாக தேனும் கிடைக்கும். ஸோ 3 இதுலேயும் வருமானம் கிடைக்கும். அதனால இந்த முயற்சி நாங்கள் கையில் எடுத்தோம்.
3: எவ்வளோ இடத்துல செய்கிறீங்க இது?
4: நாங்கள் ஒரு 3 இடத்துல பண்ணுறோம். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊத்தங்கரையில் ஒரு ஃபார்ம் இருக்குது.
3: நீங்களே பண்ணுறீங்களா?
4: ஆமாம், நாங்கள் எங்கள் நண்பர்களோட சேர்ந்து பண்ணுறோம்.
3: அது எவ்வளோ பெரிய ஃபார்ம் அது?
4: அதில் வந்து ஒரு 200 பெட்டி வச்சுருக்குறோம், நவநீதன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது, வேப்பநள்ளி தொகுதியில் சேர்ந்த இடத்துல வருது. டேமு கால்வாய் பகுதி அது. அந்த இடத்துல தண்ணி பாசனம் நல்லா இருக்குது, கூடவே அந்த இடத்துலையும் மலை இருக்குது. ஸோ வயல்காடு ப்ளஸ் தென்னந்தோப்பு, அதுக்கு மத்தியில் நம்ம ஊடுருவில் நம்ம தேனி பெட்டியை வச்சுருக்குறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால பூக்கள் சீசனில் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஹனி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம்.
3: தேனிக்கு எப்படி வந்தீங்க? தேனி நம்ம வளர்க்கலான்ற எண்ணம் முதல்ல எப்படி வந்தது, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் கொஞ்சம்.
4: ரெகுலராக நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும்போது நிறைய தேன் வந்து கன்சியூம் பண்ணுவோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வேலியில் போய் தேன் எடுக்கிறது, இந்த கொம்பு தேன் வந்து எடுப்போம். ஸோ இது வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஹார்செட்டில் தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே அவங்க சொல்லும்போது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். அது மூலமா நமக்கு ஒரு பயிற்சி கிடைச்சது. அவங்க போன பின்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. தேனியின் வகைகள் என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் தேனீக்கள் இருக்குது, தேனி வந்து இந்த அடுக்கு தேனி எப்படி பராமரிக்கிறது, வளர்க்குறது, அதுக்கான உபகரணங்கள் என்ன, இதனுடைய லைஃப் சைக்கிள் எப்படி, இதில் என்ன ஈல்டு வருது, இதை வந்து எப்படியெல்லாம் ஒரு சாதாரண மனிதனாக வந்து கிடைக்கிற தேனை பயன்படுத்துறத விட ஆண்டு முழுக்க அதனோடு சேர்ந்து பயணித்து பயிருக்கும் லாபமாக இருக்கணும், தேனியும் வளர்க்கணும், ப்ளஸ் நமக்கும் அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. இப்போ டாபர் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் நிறைய ஹனிஸ் கிடைக்குது. ஆனால் அது எங்கேருந்து வருது, எந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இதில் நாம்ளே கண் முன்னாடியே நம்ம வீட்டு பெட்டியில் வளர்க்குறத நாம்ளா எடுத்து தேனிக்கு அந்த தேனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து நம்ம அதை நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது தான் தெரியுது அதனுடைய

0: உண்மையான சுவை என்ன, அதோடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ நீங்கள் முதல்ல இந்த ஆர்சிடியில் போய் பயிற்சி எடுத்து ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் இந்த தேனி பயிற்சி இல்லை தேனி சார்ந்த விஷயங்களுக்காக பயணப்பட்டீங்க, அதோட அனுபவம்லாம் எப்படி இருந்தது?
0: இந்த மகளிர் சுய உதவி குழுக்களில் வந்து ஜவுளிகிரி கோட்டத்தில் வந்து ஒரு பயிற்சி எடுத்தேன் நான். ஸோ அங்கே மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய பார்டர் அது. அந்த பக்கம் போனால் கர்நாடகா, இந்த பக்கம் அவங்க அந்த மக்களுக்கு வந்து அங்கே எலுமிச்சம், எலுமிச்சஞ்செடி, தென்னஞ்செடி இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து ஸ்கீமில் கொடுக்குறாங்க. பட் அதில் வந்து எப்படி மல்டிப்புள் கிராப் எடுக்கிறது ப்ளஸ் தேனி வளர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மயிராடா, அதுக்கப்புறமா இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நிறைய ஸ்கீம்ஸை இது பண்ணுறாங்க. அது மூலமாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுத்தேன். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு தேனி பெட்டியை எடுத்துகிட்டு போய் எப்படி பராமரிக்கிறது, அதில் ராணி தேனின்னா எப்படி இருக்கும், வேலைக்கார தேனினா எப்படி இருக்கும், ஆண் தேனினா எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் போய் பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம மாவட்டத்தை விட அங்கே தான் லீடு, அங்கே தான் பண்ணுறாங்க. அங்கேயும் நான்

0: ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுத்தேன். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு தேனீ பெட்டியை எடுத்துகிட்டு போய் எப்படி பராமரிக்கிறது, அதில் ராணி தேனின்னா எப்படி இருக்கும், வேலைக்கார தேனினா எப்படி இருக்கும், ஆண் தேனினா எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் போய் பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம மாவட்டத்தை விட அங்கே தான் லீடு, அங்கே தான் பண்ணுறாங்க. அங்கேயும் நான் போய் விசிட் பண்ணேன். மரியதாஸ் அப்படின்னு சொல்கிற ட்ரைனர் இருந்தார், அவருடைய வீட்டுக்கு ப்ளஸ் அவருடைய பண்ணைக்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது, ஒரு தேனீ பெட்டியை எப்படியெல்லாம் வளர்க்கலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து கீழே சிங்கிள் இது போட்டு வைப்பாங்க, கம்பி போட்டு, ஒரு சிலர் மரக்கட்டைகள் வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து தென்னை ஓலை போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அங்கெல்லாம் ரப்பர் தேன் அதிகமாக கிடைக்குது, பட் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரப்பர் எல்லாம் யாரும் பயிரிடுறதும் இல்லை, கிடையவும் கிடையாது. தென்னந்தோட்டம், தேங்காய், இந்த கரும்பு போட்டிருக்கிற இந்த காவேரிப்பட்டினம் பகுதியில் அதிகமான பூக்கள், அதுக்கப்புறமா கரும்பு விவசாயமும் பண்ணுறாங்க. பாலக்கோடு இந்த பக்கம்லாம் நீங்கள் சுகர் மில் இது இதுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஒட்டி இருக்கிற இதுங்களை அந்த இடத்துலலாம் சாகுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்திலையும் தோட்டக்கலைத்துறை மூலமாக வருஷத்தில் ஒரு முறை தேனீ பெட்டிகள் இந்த மாதிரி பதிவு செஞ்சு வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க.
1: ஸோ பொது எத்தனை கொடுக்குறாங்க, அது ஒரு பெட்டியா
0: இல்லை? ஒரு பெட்டி இல்லை, அவங்க 6 பெட்டி லிமிட்டடாக கொடுக்குறாங்க, பட்ஜெட்டை பொறுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. பதிவு செய்த வச்சிருக்கணும், ப்ளஸ் தகுதியானவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான நிலம், அதை யூஸ் பண்ணால் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கான உபகரணத்தோடு கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இயற்கை ஓரளவுக்கு நம்ம பொதுமக்கள் வந்து இயற்கை சார்ந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பயணிக்கப்படுறோம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இயற்கையான உணவு கிடைக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் தேன் தான், ஏன்னா எல்லாருமே சாப்பிட்லாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், இந்த மாதிரி எல்லாருமே அனைத்து வயதினரும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் தேன். ஸோ இந்த முயற்சிகள்னால நான் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன், கேட்டவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம்.
1: சரி, நீங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த தேன் பெட்டிகள் போடும்போது எத்தனை பெட்டிகளோட ஆரம்பிச்சிங்க?
0: நாங்கள் ஃபஸ்ட்
1: எந்த இடத்துல போட்டீங்க, அதோட அனுபவம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது?
0: ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு 10 பெட்டி போட்டோம். எங்களுக்கு வந்து அந்த வேலையை வெளி கன்னியாகுமரி எல்லாம் போனது வந்ததுக்கு அப்புறம் அங்கே பெட்டி பிரிக்கிறது அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த 10 நாங்கள் 20 டெவலப் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் டைம் எடுத்துக்கிச்சு. இதில் வந்து நம்ம பராமரிப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியுது. 2 மடங்கு ஆக்கிறது, 3 மடங்கு ஆக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரியில் நாங்கள் செய்யும்போது அதை நாங்கள் ஒரு 150 பெட்டியாக டெவலப் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு அப்போ இனிஷியலாக ஸ்டார்டிங் வாங்கும்போதே எங்களுடைய தோட்டத்தில் ஒரு 20 இருந்துச்சு. 10th நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 100 பெட்டியை வர வச்சோம். அதை வர வச்சு அதுலேருந்து 2 மடங்காக அதிகமாக எடுத்தோம். ஸோ அதுக்கு அறுவடை பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது இவ்வளோ அதுலேருந்து தேன் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி.
1: சரி, நீங்கள் ஆரம்பத்தில் பண்ண தப்புகள்லாம் என்னென்ன தப்புகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க?
0: அது இப்போ நம்ம ஒரு பெட்டியை வைக்கிறோம்னு சொன்னால் அதனுடைய சூழல், ஒரு சிலருக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியறதில்ல, ஆசையில் எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதிகமாக வெயில் விழுற இடத்துலையோ, அதிகமாக அந்த ரோட்டு ஓரத்துலையோ, இறைச்சல் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ, லவுட் ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துலையோ, அல்லது இந்த ஹெவி லைட்ஸ் இந்த வெளிச்சம் விழுற இடத்துலலாம் வச்சாலோ, இல்லது புகை ஒரு சிலர் வாங்கிட்டு மாடி மொட்டை மாடியில் வச்சுருவாங்க, பக்கத்துலேயே அடுப்பினுடைய புகையெல்லாம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டு இதில் புகையெல்லாம் வந்து விழுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சா தேனி இருக்காது. கொண்டு போய் வச்சா 1 நாள் 2 நாள் தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வைக்கும்போது தென்னை மரத்து கீழே வச்சு பார்த்தோம், தென்னை மட்டையெல்லாம் விழுந்து அது பெட்டி சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம பெட்டியை பிரிக்கும்போது அடர்த்தி வந்து ஃபுல்லாக இருக்கணும், 6 ஃப்ரேம்லேயுமே பூச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரிக்கிறதுக்கு போகணும். கொஞ்சம் குறைவாக இருக்கும் போதே நம்ம பிரித்தோம்னா அது ஒரு பெட்டியில் மட்டும்தான் தங்கும், இன்னொரு பெட்டியில் தங்காது. ஸோ இந்த மாதிரி தவறுகள். அப்புறம் அந்த பெட்டிக்கு கீழே வந்து நிறைய சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, சுத்தமாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பெட்டியை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும். எறும்பு, இந்த குழவி, அதுக்கப்புறமா ஒரு சில சமயத்தில் காட்டோர பகுதிகளில் வைக்கும்போது கரடி, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருக்குது. பூரா கரப்பாம்பூச்சி, இந்த தொல்லைகளெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அது அண்டாத மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ கூட்டம் நமக்கு ரெகுலராக வந்து சுத்தமாக வச்சுக்கணும், கீழே சுத்தமாக வச்சுக்கணும், ப்ளஸ் மேலே நிழல் விழுற இடத்துலையும் செடி கொடிகளெல்லாம் ஓரமாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மேலே கொடி படராத மாதிரியும், அதுக்கு போதிய நிழல் வசதி இருக்கிற மாதிரியும் வைக்கணும். கீழே வந்து எல்லாருக்கும் ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னன்னு சொன்னால் எறும்பு தொல்லை தான்.

0: தேன் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எறும்பு வந்துடும். அந்த எறும்பு வராத மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு எறும்பு பொடி யூஸ் பண்றது, இல்லைன்னா கிரீஸ் யூஸ் பண்றது, இல்லைன்னா அந்த ஆயில் நம்ம டூ வீலர் யூஸ் பண்ற ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு துணியில நினைச்சு கட்டி விடுறது, இந்த மாதிரி இது பண்ணலாம். ஒரு சிலர் வந்து தண்ணி கூட வைப்பாங்க, கீழே பாக்ஸ்ல வச்சு தண்ணி பாக்ஸ் வச்சு அதுல வைக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது கவர்மெண்ட்ல கொடுத்துருக்குற இதுலயே. ஸோ இந்த மெயின்டைன்ஸ், இந்த தவறுகள் எல்லாம் இனிஷியலாக நாங்கள் பண்ணோம். ஸோ புகையினாலையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். பிரிக்கும் போது கூட்டம் எவ்வளோ இருக்கணும், அடர்த்தி, அந்த ஒரு பெட்டியினுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்கணுன்றதையும் கற்றுக்கிட்டோம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வைக்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் கற்றுக்கிட்டோம். ஸோ இது நாங்கள் அந்த தவறுகளை திருத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ பெட்டிகளுடைய கவுண்ட் வந்து கணிசமாக இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. நிறைய பேருக்கு இப்படி இயற்கை சார்ந்த எங்களுக்கு நேச்சுரலான தேன் வேணும், நாங்களே ஹரஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் பெட்டியும் சேல்ஸ் பண்ணி.
1: இப்போ நார்மலாக இப்போ தேனீ வளர்ப்பில் ஈடுபடுறவங்க இந்த என்ன மாதிரியான தேனீக்கள், என்ன ரகம தேனீக்கள் அப்படிங்கறதுல ஏதாவது கவனிக்கணுமா? இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ரகம்
0: தேனீக்கள் எல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குவோம்? தேனி வந்து பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் மலை தேனி, அடுக்கு தேனி, கொம்பு தேனி, அதுக்கப்புறமா கொசு தேனி. ஸோ இதில் வந்து நான் மேலே சொன்ன நாலு ரகத்தில் ஒரு தேனை மட்டும்தான் வீட்டில் வச்சு வளர்க்க முடியும். கொசு தேனியும் வளர்க்கலாம், ஆனால் அதில் ரிசல்ட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வருஷ கணக்கில் வச்சா மட்டும்தான் அதில் கொஞ்சமாக கிடைக்கும், தேன் கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. கொம்பு தேனை வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறது அவ்வளோ சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது, அது வைக்கலாம், பட் அதுக்கான நிறைய பொருட்செலவு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுக்கு தேனியை மட்டும்தான் நீங்கள் வச்சு வீட்டில் வச்சு வளர்க்க முடியும், இல்லை தோட்டத்துலேயோ அது ஒரு தற்சார்பு தொழில் இதாக பண்ணிக்கலாம். கூடுதல் வருமானத்துக்காக இந்த பெட்டிகளை வந்து வளர்த்துக்கலாம். ஸோ மலை தேனியும் நம்மளால் வளர்க்க முடியாது, அது ரொம்ப டேஞ்சரும் கூட, தெரிஞ்சோ தெரியாமல் கடிச்சிதுன்னு சொன்னால் அதனால் நிறைய எஃபெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இது செய்யும்போது தென்னமரத்தில் ஒரு மட்டை தெரியாமல் கீழே விழுந்து கொட்டிடுச்சு. ஸோ அது மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. பட் இந்த தேனியில் வந்து அவ்வளோ கொட்டும் தன்மை இருக்கும், பட் இருந்தாலும் மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து எந்த ஆபத்தும் கிடையாது, அது பழகிரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுக்கு தேனி தான் வந்து தோட்டத்துலேயோ ஒரு தைகள் வந்து கூடுதல் தொழிலாக செய்கிறதுக்கு அடுக்கு தேனி சிறந்தது. அதில் வந்து கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் இப்போது ஒரு பெட்டியை எப்படி பார்க்கலான்னு சொன்னால், மேல் மூடி, தேனரை, குஞ்சரை, அதுக்கு கீழே வந்து அடிப்பலகை, ஸ்டாண்டு. ஸோ இந்த இதுதான் வந்து ஆர்கிடெக்சர்,
1: பெட்டியோட
0: அமைப்பு. ஒரு பெட்டியோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பு வந்து எப்படின்னா, அடிப்பலகையை வந்து ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி மேல் மூடியை வந்து ஒரு கயிறு வச்சு டைட்டாக கட்டி வச்சுருப்போம். அதனுடைய வாசப்படி இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு எப்படி என்ட்ரன்ஸோ அதே மாதிரி தேனி பெட்டிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸுடைய பலகை வந்து ஸ்லோப்பாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த தேனி தேனி கூடு வந்து அந்த தேனி குடும்பம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் இருக்கும்.
1: நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி வைக்கும்போது அதில் மொத்தம் எத்தனை தேனிகள் இருக்குங்க?
0: இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஆறு ஆறு ஃப்ரேம் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற ஆறு ஃப்ரேம்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அடர்த்தி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: இல்லை நம்ம வெறும் பெட்டிகளை மட்டும் வச்சா போதுமா தேனிகள் வந்து? அது
0: இல்லை இல்லை, தானாக வராது. அப்படி தானாக வரணும்னா நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கணும். இந்த எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த பெட்டிகளை தடவி வச்சுருந்தீங்கன்னா அது அதுக்குண்டான குளிர்ச்சியான சூழலும் தங்கிறதுக்கான சூழலும் இருந்துச்சுன்னா தானாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பெட்டிகள் வாங்கிட்டு வேற ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு தேனி வந்து ஒரு பானைக்குள்ளரையோ இல்லை கல் அடுக்குலையோ இல்லை தென்னை மர பொந்துலையோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் கேப்சர் பண்ணி அதை நீங்கள் பிடிச்சி இதில் வச்சுக்கலாம். ஸோ ராணி தேனியை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். பார்த்து அதில் வச்சுட்டு நைட் டைமில் தான் இதெல்லாம் பெஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து பிடிச்சிடலாம், பட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் தான் சிறந்தது. இந்த மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் அதனுடைய கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் இது பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல எடுக்கும்போதே அதனுடைய அடை, அதில் எவ்வளோ தேன் இருக்குது, கூட்டம் எவ்வளோ இருக்குது, ராணி தேனி வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
1: இல்லை புதுசாக வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, இப்போ நீங்கள் வந்து அனுபவம் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுப்பீங்க. புதுசாக வரவங்க எப்படி பண்ணலாம்?
0: புதுசாக வரவங்க பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ எங்களை மாதிரி எங்ககிட்ட கேட்டாலும் நாங்களும் பயிற்சி தரோம், இல்லைன்னா ஆர்செட்டில் கேட்டாலும் பயிற்சி தராங்க, இல்லை வட்ட அளவிலான சுய உதவி குழுக்களில் கூட கேட்டால் பயிற்சி தராங்க. ஸோ நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஒரு பயிற்சி எடுத்துட்டு இதை செய்கிறது சிறப்பு, ஏன்னா பயிற்சி எடுத்துட்டு செஞ்சாலுமே இதில் சவால்கள் நிறைய இருக்குது, அந்த சவால்களை கடந்து வரத்துக்கு அனுபவம் தேவைப்படுது, அந்த அனுபவத்தை அந்த பயிற்சியிலேருந்து பெற்றுக்கலாம்.
1: இப்போ நான் இந்த மாதிரி கொண்டு வந்து முதல்ல தேனி ஒரு ராணி தேனியை இது பண்ணி நம்ம அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடறோம். அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருந்ததுன்னா, அது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சரியான அளவுக்கான தேனியை வந்து நம்ம அதில் தேனை வந்து அதுலேருந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
0: இப்போ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு

0: உறைவிடம் ஒன்று தேவை, சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, தூய்மையான காற்று தேவை. ஸோ இந்த இதே மாதிரி தண்ணி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல ஒரு பெட்டியை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்ணி வசதி இருக்கா? ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே எங்கேயாவது
1: எவ்வளோ தூரம் சுற்றி போய் இந்த
0: 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் எல்லா செடிகளையும் மரங்கள்லையும் தேன் சேகரிக்கும்.
1: சரி,
0: வந்து முக்கியமா தண்ணி இருக்கணும். புதுசா நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு கீழே தேனறையில குஞ்சறையில வந்து தேன் இருக்கணும். நீங்க அதனுடைய ஆர்கிடெக்சர் அந்த வடிவமைப்பே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேன் இருக்கும், ரெண்டாவது வந்து புழுக்கள் கூட்டுப்புழு இதெல்லாம் இருக்கும், அடியில வந்து அதனுடைய அடை இருக்கும், அந்த அடையிலே அதெல்லாம் கண்டினியூஸா இருக்கும். மேல் பெட்டியில தான் அது வந்து தேனறையில தான் இருக்கும், குஞ்சறையில இது எல்லாமே இருக்கும். இதுல இருக்கிற தேனை வந்து எக்கரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது, ஏன்னா அதனுடைய சாப்பாட்டுக்காக தான் அது வச்சிருக்குது. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வைக்க வைக்க கீழே இருக்கிறதே எடுத்தாங்கன்னா அது பெட்டியை விட்டு போயிடும். ஆனால் மேலே இது எல்லாமே ஃபுல்லாக இருந்து மேலே கட்ட கட்ட எவ்வளோ எடுத்தாலுமே பெட்டியை விட்டு போகாது. ஸோ இது வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
1: சரிங்க, இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஒரு ஆரம்பிக்கும் போது எத்தனை பெட்டிகளோடு ஆரம்பித்தோன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க?
0: ஒரு 6-10 பெட்டி வரைக்கும் வச்சு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். கூடுதலாக இந்த பெட்டி இவ்வளோ பெட்டி வைக்கிறதுனால 1 பெட்டி 2 பெட்டி போனாலும் காலியாக இருக்கிற பெட்டியை அவங்க சுத்தம் செஞ்சு அதிகமாக கூட்டம் இருக்கிறதுல வந்து பிரித்து அந்த பெட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ அவங்க 1 பெட்டி தான் வாங்கிட்டு போகிறாங்க, அந்த பெட்டியில் ஏதாவது ஒரு காரணத்தினால அது போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கண்டுபிடிக்க முடியாது எதுக்காக இந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற பெட்டிகள் இருந்தால் அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதில் வர தேனினுடைய அளவையும் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ 5 லிட்டர் ஒவ்வொரு லிட்டர் தேன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 5 லிட்டர் கிடைச்சிது, 1000 ரூபான்னு விற்றாலும் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும். ஸோ இதே 1 பெட்டி 2 பெட்டியான வச்சாங்கன்னா அவங்களுடைய உழைப்பும் குறைவாக இருக்கும், அவங்களுக்கு வர வருமானமும் குறைவாக இருக்கும்.
1: இப்போ பொதுவாக இப்போ நம்ம வைக்கிறோம்னா இன்னும் எத்தனை மாதத்தில் நமக்கான முதல் அறுவடை அதில் இருக்குங்க?
0: இப்போ வந்து அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அது வேறுபடுது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் சீசன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வைக்கிறீங்கன்னு சொன்னால் 1 மாதம் அதை வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு, அதனுடைய சுற்றி இருக்கிற மரங்கள், அதனுடைய தேன் சேகரிக்கும் இடம், இது எல்லாத்தையும் அதை செட் பண்ணி அதனுடைய குடும்பத்தை வளர்க்குறதுக்கு 1 மாதம் டைம் ஆகும். அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் 2-3 தடவை அந்த பெட்டியை திறந்து பார்த்துருப்பீங்க. 4 வாரத்தில் 2 வாரத்துக்கு 1 முறை நீங்கள் திறந்தாலுமே அதனுடைய அடர்த்தி என்ன இருக்குது, உள்ளே பூச்சி தொல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக அந்த இடத்துல செட் ஆகிடுச்சுன்னா மேலே தேனறையில் தேன் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ தேன் கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இது இந்த இடத்துல செட் ஆகிருச்சு, இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பல்லி தொல்லையோ இல்லை கரப்பாம்பூச்சி தொல்லையோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை மெழுகு பூச்சி தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அட்டாக் ஆகுறது. ஸோ அதிகமாக காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக சூடாக இருக்கிறது இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறது, இல்லை நிறைய பூச்சிங்க அதிகமாக இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாலும் இந்த மெழுகு பூச்சி பிரச்சனை பெரிய பிரச்சனை, அடையெல்லாம் சாப்பிட்றோம் அது உள்ளே வந்துச்சுன்னு சொன்னேன் இம்மிடியட்டாக. ஸோ அதை வந்து சுத்தம் பண்ணுறதே வந்து மெயினாக இந்த பூச்சிகள் வந்து எதுவும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க இது எல்லாத்தையும் கவனிச்சாங்கன்னா அவன் அந்த சூழ்நிலை வந்து கரெக்டாக செட் ஆகிடும் தேனிப்பட்டிக்கு.
1: சரி, இப்போ நம்ம வந்து இந்த அறுவடை செய்யும் பொழுது எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸு, அதுக்கு வந்து நீங்கள் அந்த பைசிகள் எந்தளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ அறுவடை செய்யும் போது எப்படின்னு சொன்னால் ஒரு பீ நைஃப் தேவை, அறுவடை தேனி அறுவடை கத்தி, ஃபேஸ் மாஸ்க் தேவை, ப்ளஸ் க்ளவுஸு. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக ஃபுல் சூட்டை இருக்குது தேனி அறுவடை செய்கிறதுக்கு, அந்த சூட்டு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்டு பீ நைஃபை யூஸ் பண்ணி எடுத்தால் அந்த ஃப்ரேம்லேருந்து தேனை கைப்படாமல் எடுத்துடலாம். ஸோ இப்போது ஹனி எக்ஸ்ட்ராக்டர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்து நீங்கள் லேசாக லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா உங்கள் விரல் நுனி கூட படாமல் தேனை வந்து வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேம் எடுத்து நீங்கள் அந்த பெட்டியிலே வச்சிடலாம்,
1: அது
0: மறுபடியும் வந்து அது ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும்,
1: அடுக்க
0: அப்படியே இருக்கும். ஸோ அடையை வந்து நம்ம கில் பண்றதுக்கு இப்போ வெளியில எல்லாம் தேன் எடுக்கிறவங்க என்ன பண்றாங்க, நெருப்பு வச்சுறாங்க. இப்போ ஒரு வேலியிலையோ ஒரு பொந்தலையோ எடுக்கிறாங்கன்னு சொன்னா புகையை போட்டு நெருப்போடு சேர்த்து வச்சு அந்த தேனியை கூட்டத்தை அழிச்சிடறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நாம வந்து எடுக்கிறதுனால தேனறையில் இது மட்டும்தான் இருக்கும், கீழே குஞ்சறையில் தேனீக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சட்டத்தில் அந்த ஃப்ரேமில் இருக்கிறத நம்ம எடுத்து ரைட் சைடு ஒரு சீ மெதுவாக ஓப்பன் பண்ணுறோம், சீல் பண்ணியிருக்கிறத மெதுவாக ஓப்பன் பண்ணுறோம், இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்டரில் வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா தேன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நீங்கள் அந்த ப்ரெஷரில் அந்த அதை நீங்கள் அப்படியே அந்த எக்ஸ்ட்ராக்டர்லேருந்து வெளியே எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி தேன் கைப்படாமல் தேன் எடுத்து டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பினாலுமே சக்ஸஸ் ஆகுது. மதிப்பு கூட்டல் செஞ்சு கூட தேன்லேருந்து அதிகமான லாபம் இருக்கு.

0: சரிங்க. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக முன்னாடி வெறும் பயிர்கள்லாம் போட்டிருந்தீங்க, ரோஜா இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க, இப்போ தேன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அது எந்தளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றிருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போ பெட்டிகள் வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், தேனி அந்த இப்போ ஒரு ஒரு மரத்தில் வந்து ஒரு கொலையில் 10 காய் விடுற இடத்துல 15-20 அப்படின்ற ஈல்டு கிடைக்குது. ரெண்டாவது வந்து இப்போ அந்த எள்ளு கடலைக்காய் இந்த மாதிரி எல்லாம் போடுற பக்கத்து தோட்டத்துக்காரங்கெல்லாம் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பெட்டிகள் அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஈல்டு கிடைக்குது. ஒரு மூட்டை அறுவடை பண்ணுற இடத்துல 2 மூட்டைன்ற மாதிரியும் பூக்கள் இதில் இருக்கிறதுனால மகரந்த சேர்க்கை கரெக்டாக நடைபெற்று நிறைய மகசூல் அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த இது வந்து நாங்கள் கண்கூட பார்க்குறோம். ஏன்னா மற்ற இடத்துல மற்ற தோட்டத்துக்காரங்க கிட்ட கேட்கும்போதும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்குது.
0: சரிங்க. இப்போ பொருளாதாரமாக பார்த்தா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும், குறிப்பாக ஒரு மகளிருக்கோ ஒரு வேலையற்ற இளைஞருக்கோ ஒரு 10 பெட்டி வச்சிருக்காரு 15 பெட்டி வச்சிருக்காருன்னா என்ன மாதிரியான ஒரு உதவியாக இருக்கும் அது?
1: இப்போ ஒரு வருமானம் தான். இப்போ ஒரு மாசத்துக்கு அவங்களுடைய வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்க கவனிச்சாலும் கூட அந்த ஒரு குறைந்தபட்ச வருமானமாக இதில் வந்து ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க டெய்லி வேலைக்கு போகிறத விட இப்போ குடும்ப தலைவிகளுக்கு வந்து இது ஒரு மிக சிறப்பான துணை வருமானம். அதே மாதிரி வேலை தேடும் இளைஞர்கள் கூட இதை வந்து ஒரு முயற்சியாக எடுத்து செய்யலாம். இதில் வந்து இப்போ 10 பெட்டி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும், 100% தேன் கிடைக்கும். அதை எடுத்து அவங்க சேல் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய செஞ்சாங்கன்னு சொன்னால் மதிப்பு கூட்டல் கூட செய்யலாம். இதில் ஓனாக அவங்களே செஞ்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. தேன் நெல்லி, தேனில் வந்து பேரிச்சம் ஜாம், அதுக்கப்புறமா ராயல் ஜெல்லி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய தேனே வந்து தேனாக விற்கிறத விட நிறைய பேர் காம்போட அடையோட விற்றா நீங்கள் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சொன்னாலும்
0: வாங்கிக்கிறது.
1: இல்லை அது வந்து நீங்கள் அந்த அடையோட சாப்பிட்றதுல ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சிலருக்கு தேன் எங்கேருந்து வருது அப்படின்னு சந்தேகம். அடையோடு இருக்கும்போது அதை யாரும் வந்து அந்த மாதிரி ஃபில் பண்ணி சீல் பண்ணவே முடியாது. தேனுடைய வேலை தேனி மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அது நீங்கள் அந்த அடையை ஒரு வாட்டி எடுத்து நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது அது வந்து என்னென்னா இது விற்கிறவங்களுக்கு அது மறுபடியும் தேன் வந்து ஃபஸ்ட்லேருந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த அதனால் என்னென்னா அடையோடு கேட்குறாங்க, அடையோடு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம், பட் அது நிறைய லைக் பண்ணுறாங்க.
0: சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய ஃப்ளேவர்டான ஹனி, அதாவது வெவ்வேறு சுவைக்கு ஏற்ற மாதிரியான அந்த மனத்தோட தேனீக்கள் கொடுக்குறோம்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது மாதிரி கொடுக்கறதுல என்ன மாதிரியான உங்களுக்கு வணிக வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க.
1: அது வணிக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு, ஆனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான வேலை. எப்படின்னு சொன்னால் நாவல் மரம் யாராவது வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன், நாவல் மரம் இருக்கிற இடத்துல நம்ம பெட்டிகளை கொண்டு போய் வச்சோம்னு சொன்னால் அந்த தேன் உண்மையாலுமே நாவல் சுவையோடு வருது. அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற தேனை பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்பு சுவையோடவே வருது. புளிய மரத்துக்கு கீழே நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் லைட்டாக புளிப்பு அதில் இருக்குது. ஸோ தும்பை மரத்துக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தும்பை பூ என்ன கலர் இருக்கோ அதே கலரில் தேன் வருது. இப்போ தென்னந்தோப்புலலாம் வச்சிங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது நாங்கள் பார்த்த அனுபவம், ப்ளஸ் சுவையிலையும் அந்த மாற்றம் இருக்குது. இதில் மல்டிஃப்ளோரா பலதர பூக்கள்லேருந்து எடுக்கிற தேன் மிக சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப ரேராக கிடைக்கிற தேனுகளும் இருக்குது. இந்த நாவல் தேன், வேப்பந்தேன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரேர், இது கிடைக்கிறதில்ல. முருங்கை தேன் கூட இதே மாதிரி தான், மதிப்பு கூட்டலில் அதிகமாக கிடைக்கிறது முருங்கை தேன். முருங்கை தேன் பார்த்தீங்கன்னா பியார் ஒயிட்டாக இருக்கும், அதனோடய திக்னஸ்ஸு அதிகமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த முருங்கை பூ சாப்பிட்டு முருங்கை செடி சாப்பிட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அது பன்மடங்கு இருக்கும் முருங்கை தேனில்.
0: இப்போ அந்த அந்த மாதிரியான தேன்களையும் விரும்பி வாங்குறாங்களா? அந்த மாதிரி
1: வாங்குறாங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தாலே தெரியும் நிறைய எக்கச்சக்கமான வகையான தேன் இருக்குது. நிறைய பேர் அதை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டுறாங்க. தேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத விட வகை வகையான தேன் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா வகையிலையும் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண
0: முடியும். ஏதாவது உற்பத்தி பண்ணுறீங்களா? அதாவது
1: நாங்கள் வந்து முருங்கை தேன், ஜென்ரலாக மல்டிஃப்ளோரா நார்மல் தேன். ஸோ இந்த இந்த மூணு தான் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் நமக்கு தேன் நெல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க, ப்ளஸ் பேரிச்சம்பழம் ஜாம் கேட்குறாங்க. இதுக்கு வந்து நல்ல ஃப்ளோ இருக்குது. பட் இதை நம்ம தயாரித்தாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் நிற்கிறது இல்லை, அவங்கவுங்களே நமக்கு ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸே வாங்கிடுறாங்க. இது நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கு.
0: எப்படி பண்ணுறீங்க நீங்கள்?
1: வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக தெரிஞ்சவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த இது மூலமாக தான் நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம்.
0: ஒரு லிட்டர் தேன் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க நீங்கள்?
1: மல்டிஃப்ளோரானா 900 ரூபாய் வரைக்கும். அவங்களுடைய தூரத்தை பொறுத்து ஒரு சிலர் பெங்களூர்லேருந்து

0: கேக்குறாங்க, நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் எல்லாம் வருது குடுக்கறோம்.
1: சரிங்க, இப்ப அதாவது மித்தவங்கள்ட்ட கொடுக்காம இதை நம்ம வந்து நேரடியாவே விற்பனை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான லாபம் வந்து முழுக்க நம்மளே இது பண்ணிக்கலாம்.
0: இப்ப இதுல இடைத்தரகர்கள் யாருமே இல்ல, நேரடி உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்ககிட்டயே வாங்கிக்கலாம். இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கடையில் கொண்டு போய் விற்கிறோம்னா கடைக்காரர் ஒரு பர்சன்டேஜ் வச்சு தான் அவர் நேரடியாக விற்பார். இல்லை மதிப்பூட்டல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நெட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறதும் இருக்குது. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இடுப்பொருட்களின் செலவும் இருக்குது. ஸோ அதில் மதிப்பு கூட்டினாலுமே நாம் நேரடியாக விற்றா தான் அது நமக்கு லாபம் தருது. இல்லைன்னு சொன்னால் கடைக்காரருக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 20% 30% வச்சு தான் விற்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு போதுமான நேர சிக்கல்களும் ஃபினான்ஷியல் இதுவும் இருக்கு. ஸோ இதுக்கு அரசாங்கத்திலையும் நம்ம கேட்டிருக்கிறோம், கவர்மெண்ட் லோன் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, என்னோட நண்பர்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போறவங்களுக்கு முன்னுரிமை தர்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் சப்சிடி லோன்ஸுமே கிடைக்குது, 30% வரைக்கும் சப்சிடி கிடைக்குது. வித்தவுட் கொலட்ரல்ல இந்த லோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்கவுங்களுடைய இடத்தை பொறுத்தது, அவங்களுடைய லோன் கெப்பாசிட்டிக்கு பொறுத்தது, 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: சரி, இப்போ இது சம்மந்தமாக யாராவது விவசாயிகளோ இல்லை ஆர்வம் இருக்கிற இளைஞர்களோ கேட்டாங்கன்னா சொல்லுவீங்களா அவங்களுக்கு?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
1: சரி, உங்களோட என்ன சொல்லுங்க, உங்களோட
0: 9986195555 இந்த தொலைபேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் மெசேஜில் வந்தாலுமே உங்களுக்கு என்ன தகவல் தேவை, அதுக்கப்புறம் என்ன உதவி வேணும் அப்படின்றத செய்யறதுக்கு நாங்கள் கடன்பட்டுருக்குறோம்.
1: சரிங்க, நன்றி. உங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றிங்க.
0: மிக்க நன்றிங்க.
2: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தேனி வாழ்க்கையின் ஏணி கிருஷ்ணகிரி உஞ்சண்டி சிவகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: என்னண்ணே எங்கிட்ட சந்தேகம் எல்லாம் கேட்டுட்டு போனீங்க, நான் கூட சொன்னேன் நீ FM கேளுங்கன்னு. கேட்டீங்களா என்ன சொன்னாங்க?
2: அடட, நம்ம தங்கச்சியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா போச்சு. அது ஒருங்கிணைந்த பண்ணைத்தை பத்தி, அதே போல தேனீக்களை பத்தி, அதே போல பூச்செடி எப்படி வைக்கிறது, காய் சாகுபடி எப்படி பண்றது, அதே போல தேனீக்கள் எப்படி வளர்க்கறது, தேனீக்களனால சாகுபடி எப்படி விளைச்சல் அதிகமாகிறது, இத பத்தி எல்லாம் அனுபவம் வாய்ந்த விவசாயி கிருஷ்ணகிரி பகுதியை உஞ்சண்டி கிராமத்தை சேர்ந்த சிவகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு தெரியற மாதிரி சொன்னார்ப்பா.
3: உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எல்லாம் போயிடுச்சா?
2: என் தங்கச்சி வந்தா என் சந்தேகம் கூட தீராதா என்ன?
3: அடடே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா?
2: சரி சரி, கோபப்படாத, காபி போடுறேன், குடிச்சிட்டு போ.
3: சரி சரி, நான் சீக்கிரமா போட்டு கொடு.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: மரத்தவச்சவ மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
8: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்,
7: மரத்தை வெற்றவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள் குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான கேள்விகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்பந்தப்பட்ட ஒளி கீற்றுகள் வந்து உங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணப்படும். அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக வந்து விடை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் ஒழிக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சந்திரசேகர். சினிமா சினிமா விதிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான கேள்வி இன்னைக்கு வந்து முதல்ல வந்து பாடலோட ஆரம்பிப்போம். உங்களுக்கான ஒரு பிஜிஎம் வந்து அதாவது ஒலிக்கிட்டு ஒலிக்கும். அது எந்த திரைப்படத்தில் வருது அது சம்பந்தமான கேள்வி நான் கேட்பேன். உங்களுக்கு ஒலிக்கிட்டு விடும், அதை மட்டும் நல்லா கேளுங்க. ஓகே.

0: சந்திரசேகர் கேட்டிங்களா? சரி, ஒழித்த இந்த
1: ஐடியாவே இல்லை. அந்த பாட்டு இப்பதான் முதல் முறையா கேக்குறேன்.
0: முதல் முறையா கேக்குறீங்களா? என்னங்க, ரொம்ப ஃபேமஸான பாட்டுங்க.
1: அப்படியா?
0: ஆமா. அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, அதுக்கு நிறைய கதைகள் கூட இருக்கு. முதல்ல ஆண் பாவம் அப்படின்னு ஒரு படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
1: ஆமா, அதுல காதல் கதகதையா பாட்டு தான் எனக்கு தெரியும்.
0: அதுலயே நிறைய பாடல் இருக்கு. அந்த ஆண் பாவம் திரைப்படத்துடைய தீம் மியூசிக் தான் அது. இது வந்து சீனன் இளையராஜா அவர்களுடைய இசையில வெளிவந்தது. நிறைய பேருடைய இப்போ வரைக்கும் செல்போன்ல ரிங்டோனா கூட இந்த பாட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, நல்ல முயற்சிக்கு நன்றி சந்திரசேகர். நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார். உங்களுடைய வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்களா?
2: வானொலி இல்லை,
0: வானொலி இல்லை, ஆனா எனக்கு கேக்கோ கேக்குது. பரவாயில்ல, சொல்லுங்க சார். உங்க பெயர் சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் முடங்குறிச்சி நியம்பாளையம் சரவணன்.
0: ஓகே சரவணன், உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க.
0: மதிப்புரு முனைவர் பட்டங்கள் பெற்ற இரண்டு விருதுகள் பெற்ற இசையமைப்பாளர் யார்?
2: மதிப்புரு முனைவர்.
0: ஆமாம், மதிப்புரு முனைவர் பட்டங்கள் இரண்டு பெற்ற இசையமைப்பாளர் யார்?
2: ஒரு குழு கொடுக்க முடியுமா சார்?
0: இவர் வந்து பழங்கால ஒரு இசையமைப்பாளர்னு சொல்லலாம். ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் இப்போ மறைஞ்சிட்டாரு. கேவி மகாதேவன் இல்லைங்கயா, எம் எஸ் விஸ்வநாதன் என்பது சரியான பதில்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
0: மங்களபுரம்
1: ராஜசேகர் பேசுறீங்க. ராஜசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: கேள்வி கேட்டுருங்க.
1: கேள்வி கேட்டுட்டுமா? அப்பனா உங்களுக்கு பாட்டு தான்
0: கொடுப்பேன்.
1: சரிங்கய்யா. சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் எது?
0: அது வந்து மலைக்கல்லன்.
1: மலைக்கல்லன் என்பது தவறான பதில். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிடணும். நன்றி. நிகழ்ச்சி மாடுத்த அன்பாலை பலரவரப்பம். அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி.
1: மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்கய்யா.
1: தமிழ்ல வெளியான முதல் 3D திரைப்படம் எது?
0: அம்புலி மாமா.
1: அம்புலி மாமாலாம் இப்போ வந்ததுங்க, இதெல்லாம் பழைய காலத்து படம். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி இந்த மிக்க மிக்க நன்றி. நேர்களை இளம் தென்றல் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து சினிமா என்ற தலைப்பில் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா புதிய நேர்கள் 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய நீங்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே.
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன் contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: எட்டு மணி 6 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய நேயர்கள் மற்ற நேயர்கள் 0343 42 24 40 30 31 மற்றும் 94 86 65 20 25. மேலும் புதிய நேயர்களாக இருந்தால் 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எங்களை அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பாலை பலரவர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? படையப்பா இல்லைங்க, கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கீங்க. அருணாச்சலம் திரைப்படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்னாடி வரக்கூடிய போர்ஷன். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க வெனிலா. நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
7: அன்பு சகோதரர் ஸ்ரீபன் ராஜா அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
1: இரவு வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
7: இரவு வணக்கம் சொல்வா. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டியோ தென்னை விவசாயி முருகன் சார்.
1: முருகன் ஐயா, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க சார்.
1: அதாவது வசூல் சக்கரவர்த்தி என அழைக்கப்படக்கூடிய தமிழ் நடிகர் யார்?
7: பழைய
1: நடிகர் வச்சுக்கோங்களேன்.
7: எம்ஜிஆர்
1: என்பது கொஞ்சம் தவறான பதில். இவரும் அதே காலகட்டத்தில் இருந்த ஒரு நடிகர் தான். நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
8: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து கார்த்திகா பேசுறீங்க. கார்த்திக் என்ன படிக்கிறீங்க?
8: 7th
1: படிக்கிறீங்க. சரி, கார்த்திகாவுக்கு இப்போ ஒரு மியூசிக் ஒன்று, அதாவது ஒரு ஒலிக்கீற்று ஒன்று வரும், அதை கேட்டு

0: லைன்ல இருங்க, நான் என்ன கேள்வி கேக்குறேன் சரியா? உங்களுக்கான ஒளிக்கிற்று இதோ.
1: எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
0: கேட்டிங்களா?
2: கேட்டோம்.
0: என்ன படம்
2: இதுதான்?
0: இது வந்து
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி, அப்படி ஒரு படம் இல்ல. பரவாயில்ல, நல்லா முயற்சித்தீங்க கார்த்திகா. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியும் அடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கோவிந்த்சாமி. ஐயா உங்களுக்கு இணைப்பு கொஞ்சம் சரியில் நினைக்கிறேன், கொஞ்சம் சரியான இணைப்பு இருக்கிறதுக்கு வாங்க. சரிங்க, கோவிந்த ராஜுங்களா கோவிந்தசாமிங்களா?
3: கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமி, சரிங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்திய சினிமாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
3: இன்னைக்கு
0: நிகழ்ச்சி கேட்டீங்களா? விடைதர வினாக்கள் நிகழ்ச்சி கேட்டீங்களா? அதுல கூட நான் இந்த கேள்விக்கான பதில நான் சொல்லியிருப்பேன். ஒரு ரெண்டு நிமிஷம் இவரை பத்தி
3: பேசினேன்.
0: ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல கோவிந்தசாமி. மறதின்றது தேசியவாதி எல்லாருக்குமே இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. நிகழ்ச்சியில் நீங்க அடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
4: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கங்க ஐயா.
0: இனிய வணக்கம் சொல்பவர்
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
0: தேன்மொழி. தேன்மொழி உங்களுக்கு வந்து ஒரு ஒலி கீற்று கொடுக்குறேன், அதுல இருந்து உங்களுக்கு கேளுங்க, ஈஸியா தான் இருக்கும். அதுல இருந்து நான் கேள்வி கேட்கறேன்.
4: சரிங்க ஐயா.

0: கேட்டிங்களா தென்மொழி?
1: ஆ கேட்டங்க ஐயா.
0: இது என்ன பாடம் பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா?
1: நன்றிங்கய்யா. தெரியல.
0: பரவாயில்ல, முயற்சித்திக்கம் நன்றி. இது வந்து பானா காத்தாடி அப்படின்னு ஒரு திரைப்படம. அதில் வந்து என் நெஞ்சில் அப்படின்னு இந்த பாடல் வரி துவங்கும். பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இருந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அன்பாலை பலர் அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
2: முயற்சி பண்ணுறேன்.
0: சரிங்கய்யா. இந்தியாவின் முதல் பேசக்கூடிய திரைப்படம் எதுங்கய்யா?
2: அற்புதமான
0: பதில் சொல்லிருக்கீங்க, அதுதான் பதில். கரெக்டா சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒலிக்கீட்டு ஒன்று வரும், அந்த ஒலிக்கீட்டுல இருந்து நான் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பேன். சரிங்களா?
2: சரிங்க,
0: கேளுங்க.

0: ஐயா கேட்டிங்களா? இது என்ன பாடலாம் தெரியுங்களா? அதுக்குள்ள ஏன் நன்றி சொல்றீங்க? கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். நீங்க புதிய பாடல்னாலும் தெரியலன்றீங்க. சரி ஓகே, பரவாயில்லைங்க, இதுவும் பழைய பாடல் தான், பரவாயில்ல. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நேரிலே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிடி.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அரசு கலைக்கல்லூரி தருமபுரி 2026-2027 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் 5-6-2026 வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை நடைபெறும். அன்று

0: மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படைவீரர்களின் மாணவர்கள், அந்தமான் நிக்கோபாரை சார்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகள், விதவை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்கள் பங்கேற்கலாம். 6/6/2026 சனிக்கிழமை அன்று விடுபட்ட சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் முதல் சுற்று மாணவர் சேர்க்கை 8/6/2026 அன்று திங்கட்கிழமை. முதல் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் இரண்டாம் சுழற்சி கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் பாடப்பிரிவு மாணவர்கள் இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். மேலும் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கும் இரண்டாம் சுழற்சி வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். 10/6/2026 புதன்கிழமை அன்று முதல் சுழற்சியில் தமிழ், ஆங்கிலம் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 100 முதல் 90 வரை, ஆங்கிலம் 100 முதல் 60 வரை மாணவர்கள் பங்கேற்கலாம். இரண்டாம் சுழற்சியில் தமிழ் பாடப்பிரிவுகள் விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் தரவரிசை மதிப்பெண்கள் பெற்ற அடிப்படை தமிழ் 100 முதல் 70 வரை. மேலும் முதல் சுழற்சியில் காட்சி வழி தொடர்புகள், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த தரவரிசை மதிப்பெண்கள் 400 முதல் 250 வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம். சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மேலும் விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10, 11 மற்றும் 12 வகுப்புக்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அசல் ஆதார், வங்கி கணக்கு புத்தகம், புகைப்படம், வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகிய சான்றிதழ்கள் நேரில் கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணம் கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு ₹3,090, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ₹3,110, பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு ₹2,210 கொண்டு வர வேண்டும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் பெற்றோர்களுடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் www.gacdpi.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் கல்லூரி இணையதளம் வழியாக அழைக்கப்படுவார்கள். தரவரிசைப்படி அழைக்கப்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளலாம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: பொதுவா இந்த மாதிரி நிலா வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் ரேடியோ கேட்கறதே ஒரு தனி சுகம் இல்லையா? அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் புதிய நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியாலையும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்?
6: தமிழ் நடிகர்?
5: ஆமா,
6: சிறந்த தமிழக
5: இல்லைங்க, அதுக்கு பின்னாடி வந்த நடிகர் தான். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. நினைப்பில் இருந்த மிக்க மிக்க நன்றி. நியூஸ் நடிக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர் அவர் இருப்போம். அன்பு வணக்கங்கள்.
6: வணக்கங்கள்.
5: வணக்கம்.

0: கண்ணு, நீங்க நீங்க கண்ணனே, நானும் உங்க கூட சேர்ந்து கண்ணுன்னு சொல்றேன். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நீங்க வந்து எங்களுக்கு சொல்லவங்க, நாங்க தான் அது மாதிரி கூப்பிடணும்.
0: ஆமா ஆமா, அதனால தான் நான் நிறுத்திக்கிட்டேன்
1: டக்குன்னு. ம், சேலம் மாவட்டம் பழத்தூர்ல பழங்கள குருநாதன் பேசுறேங்கண்ணே.
0: சரிங்கய்யா. ஐயா, உங்களுக்கு ஒரு ஒலி கீற்று ஒன்று வரும், அந்த ஒலி கீற்று கேளுங்க, நான் அதுல இருந்து கேள்வி கேட்கறேன். சரிங்களா?
1: கேளுங்க. போடுங்கண்ணே.
0: ஆ,

0: ஐயா கேட்டிங்களா? மியூசிக் தான் வருது, அந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த மியூசிக் தான் வரும். இந்த இசை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இசைன்னு
1: வச்சுக்கோங்களேன்.
0: கொஞ்சம் பழசுதாங்க ஐயா. ஐயோ நீங்க ரொம்ப பழசு போயிட்டீங்க. அலிபாபா 47 அப்போ நானே பிறக்கல. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி அன்னைக்கு அன்பாலை பழையவர் இருப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் விஜயகுமார்.
0: விஜயகுமார், விஜயகுமார் உங்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று ஒன்று ஒலிக்கும் கேளுங்க, அதுலேருந்து நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்குறேன்.
3: கரினாவை கண்டே காதலில் விழுந்தேன். கடைசியா கேக்குற, என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியா?
0: கேட்டீங்களா? இது என்ன திரைப்படம் தெரியுங்களா?
2: இல்ல, வாய்ப்பு நன்றி.
0: பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம இணைந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு
4: வீட்டையும்
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த

0: துறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: எட்டு மணி 29 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய ஒரு சிறிய கவனத்திற்கு, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறவுள்ள நேயரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
3: கற்பூரம்பட்டியிலிருந்து மணி பேசுறேங்க.
2: கற்பூரம்பட்டியிலிருந்து மணி.
3: மணி
2: மணி, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: சரி, தமிழகத்தின் முதல் திரையரங்கு எங்கு கட்டப்பட்டுச்சுன்னு தெரியுங்களா?
3: திருச்சி.
2: திருச்சி இல்லைங்க, சென்னை. சென்னையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர் வந்து கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சி. இந்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வாரிக் அப்படின்றவர் சென்னையில் 1900 கட்டினார். எலக்ட்ரிக் தியேட்டர் என்பது தான் நம்ம தமிழகத்துடைய முதல் திரையரங்கு அப்படின்னு சொல்லலாம். நேர்ஷனியும் அடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்
2: சார். மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறீங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு ஒளி கீற்று ஒன்று ஒழிக்கும், அது கேளுங்க. அதுலேருந்து நான் கேள்வி கேட்குறேன்.
4: ஆ, கேட்குறேன்.
2: ஆ,
5: என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க.
6: நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும்.
5: பண்ணிரலாம்.
6: இந்த மாங்காய் பல்பு, இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை,
5: ஊரும் குதிரை,
6: சரி,
5: குந்தாணி குரங்கு,
6: சரி,
5: இகுரும் எருமை,
6: சரி,
5: பூசணிக்காய் லைட்டு,
6: மேல்படிலங்காய்
5: பல்பு,
6: மேல்படி
5: பலாப்பல சீரியல்,
6: மேல்படி
2: கேட்டீங்களா?
4: சத்தியமா இத நான் கேட்டதே இல்லீங்க.
2: கேட்டதே இல்லீங்களா?
4: என்னன்னு கேளுங்க.
2: என்னங்கம்மா?
4: கேள்வி கேளுங்க சார்.
2: கேள்வி கேட்கலாமா? சரிம்மா. இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி யார்?
4: இந்திய சினிமாவின் முதல் பெண்மணியா சார்?
2: ஆமா.
4: இல்ல சார், யாவது வரல.
2: பரவாயில்ல பரவாயில்ல புஷ்பலதா, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
7: ஹலோ.
2: வணக்கம்.
7: வணக்கம் சார். கோயம்புத்தூர் பேசுறேங்க.
2: ஆ, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
7: இப்போ பாட்டு கேக்குறதா?
2: ஐயா, இது வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து என் கூட நீங்கள் விளையாடணும். விளையாடி ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டு.
7: அப்படிங்களா?
2: ஆமாம்.
7: சரி, என்ன விளையாட்டுங்க?
2: என்ன விளையாட்டுனா, இன்றைக்கி வந்து சினிமா சினிமான்ற தலைப்பில் போதுங்க ஐயா. சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை வந்து அது சம்மந்தமாக வந்து ஒளி கீற்றுகள் எதனா உங்களுக்கு ஒழிக்கும், அதில் வந்து கேள்வி கேட்பா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்.
7: ஓகே சார், ரெடி.
2: ஆ, உங்களுக்காக ஒரு ஒளி கீற்று பாருங்க, கேளுங்க.
7: ஆ, சரி.
2: ம்,
6: யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற, அசிங்கமா தெரியல.
2: ஐயா, கேட்டிங்களா? வெளிவந்த ஆண்டு அப்படி இல்ல, இந்த திரைப்படத்தில் நடிச்ச அந்த பெண் கதாபாத்திரத்தின் பெயரை நீங்க சொல்லணும். அவங்க நிஜ பேர் சொன்னா கூட போதும். எம்ஆர் ராஜ சொல்லிட்டீங்க. கூட ஒருத்தங்க லேடி பேசினாங்க இல்லையா, ஒரு பெண்
7: பேசினாங்களா?
2: இல்லம்மா, இல்லைங்கய்யா, அதுதான் கொஞ்சம் தவறு. அவங்க பேர் வந்து எஸ் ஆர் ஜானகி. பரவாயில்ல, இனிப்பில் இருந்து மிக நன்றி. நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அடுத்த அன்பாளை பலர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வந்த வேகத்தில் வந்து வேகமாக போயிட்டார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நேரில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
8: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா. தற்போது பவர் கட்டைங்குது.
2: சரிங்கய்யா,
8: மூன்று கேள்வியுமே எளிமையாவே கொடுத்துறீங்க.
2: பவர் கட்டானதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாவே கொடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒலிக்கீற்று வருது பாருங்க, அந்த ஒலிக்கீற்று கேளுங்க, ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டா பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
8: போடுங்க.
9: நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
2: ஐயா, கேட்டீங்களா?

இந்த இந்த வசனம் வந்து இடம்பெற்ற திரைப்படம் என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, கிழக்குச்சிமில்லாம் கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்தக்கூடிய ஒரு படம் தான். பாஞ்சலங்குறிச்சி திரைப்படத்தில் வடிவில் பேசக்கூடிய வசனம் அது. நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த மிக்க மிக்க நன்றி. நேர்களை நீங்களும் இளம் தென்றல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இது மாதிரி சரியான பதிலை சொல்லி பரிசு பாடல் பெற ஆசைப்பட்டீங்கன்னா புதினேர்கள் செய்ய வேண்டியது 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய நீங்கள் அழைத்து

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலையில் இப்போ நம்ம வந்து இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி செய்யக்கூடிய அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
5: பேசுறேங்க.
4: நாகரசம்பட்டையில் உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்க.
4: இசை பேரறிஞர் விருது பெற்ற இசை அமைப்பாளர் யார்?
5: பாரதிராஜா.
4: இசை அமைப்பாளர் இல்லைங்கய்யா, அவர் வந்து ஒரு இயக்குனர். நான் கேட்டது வந்து இசை அமைப்பாளர், மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன். பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி. பாக்கியராஜ் அவர் வந்து ஒரு சில படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. நம்ம இசையமைப்பாளர் நிறைய படங்களுக்கு இசையமைச்சர் பற்றி கேட்டிருந்தேன். பரவாயில்ல, நிகழ்ச்சியில் இணைந்து நமக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
6: தருமபுரியிலிருந்து சுந்தர்ராஜ்.
4: சுந்தர்ராஜ், சுந்தர்ராஜ், உங்களுக்கான ஒரு கேள்வி. சத்திய ஜித்ரேவின் முதல் படம் எது? கேள்விப்பட்டதே இல்லைங்களா? சரி, பரவாயில்லைங்க. இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர், சத்ய ஜித்ரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, எப்படி சொல்கிறது, நம்ம அந்த காலகட்டத்திலேயே நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு நிறைய படங்களை வந்து எடுத்தவர். அவருடைய சத்யஜித்ரேன்னு சொல்லும்போது வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு குரு மாதிரின்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சி சுந்தர்ராஜ். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம்.
7: வணக்கம்,
4: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
7: கோகுல்.
4: கோகுல், எங்க இருந்து பேசுறீங்க கோகுல்?
7: தருமபுரி.
4: தருமபுரி. கோகுல், உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்தியாவில் 5 வருஷத்துக்கு மேல ஓடிய திரைப்படம் எது? தியேட்டர்ல 5 வருஷமா ஓடின திரைப்படம் எது?
7: ஹரிதாஸ்.
4: என்னங்க?
7: ஹரிதாஸ்.
4: ஹரிதாஸ் இல்லைங்க, ஹரிதாஸ் என்பது தவறான பதில். அதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோலே அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம், அமிதாப் பச்சன் நடித்தது. 1975 இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து?
8: அருண்.
4: அருண்,
8: சொல்லுங்க.
4: அருண், உங்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று வருது, கேளுங்க.
9: சம்மலாவுங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்.
4: கேட்டிங்களா?
8: கேட்டேங்கய்யா.
4: அது என்ன திரைப்படம் தெரியுங்களா?
8: ராஜராணி.
4: சூப்பருங்க, ராஜராணி அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த திரைப்படத்தில் கேட்கறக்கூடிய நான் இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த சரி, அப்போ உங்களுக்கு இன்னொரு ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, போட்டல போடுறோம். இல்லை, இது மாதிரி கண்டுபிடிக்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அதனால தான் இருங்க, உங்களுக்காக இன்னொரு ஒலிக்கிற்று ஒன்று ஒலிக்கிருக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்கள்.

ஒரு இசை நிகழ்ச்சி. நிதமைக்கு நன்றி அருண். நிகழ்ச்சி அணியம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம், யாரிலிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, உங்களுக்கு ஒரு ஒலிக்கிற்று கொடுக்குறேன், கேட்கலாமா? சரி, உங்களுக்கான ஒலிக்கிற்று இதோ.

0: கேட்டிங்களா அருண்?
1: கேட்டங்கய்யா.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெரியுமா?
1: ஷாஜகானா.
0: அவங்க உங்கள் மேலே வந்து ஒரு ஒப்பீனியன் இருந்தது, ஓகே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கான பரிசு பாடலாம் கூட தயார் பண்ணி வச்சுருந்தேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி. இது ஜித்தன் திரைப்படத்தில் ஒரு பிரபலமான ஒரு பாடல், காதலியே காதலியே காதலியேன் மறந்தாய் அப்படின்ற ஒரு பாடலை இடம்பெற்றிருக்கக்கூடிய

0: ராஜேஸ்வரி கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: இது என்ன திரைப்படம் தெரியுங்களா?
1: தெரியாதுங்க. அது
0: சரி, பரவாயில்ல. பழைய படம் கேட்டா சொல்லிருப்பீங்க, புதுசா இருக்குன்னு சொல்றீங்களா? இதுவும் கொஞ்சம் பழைய படம் தான். சரி, அப்பனா உங்களுக்கு ஒரு கேள்வி. சரி இருங்க, நான் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு பாடல் கொடுத்துறேன், சரிங்களா? நீங்க முயற்சி பண்ணதுனால. மூணு முறை சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்ற நடிகர் யார்? ஆமா, மூன்று முறை சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்ற நடிகர் யார்? இல்லைங்க, இது வந்து தவறான பதில். இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ கமல்ஹாசன் என்பது வந்து சரியான பதில். நிகழ்ச்சியில் இருந்து மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அன்பாலை பலரை வரவேற்போம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: நாகலாபுரம் மாரியப்பன், மாரியப்பன் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணுமா? தென்னிந்தியாவின் முதல் மௌன படம் எது? அது எப்போ எடுத்தாங்க?
3: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? பீமராஜன் பேசுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா இல்ல கேள்வி கேட்கலாமா?
3: கொடுங்க.
0: எது கொடுத்தாலும் ரெடின்றீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன் பாருங்க.

0: ஐயா கேட்டிங்களா?
1: கேட்டுங்க ஐயா.
0: இந்த பாடல் பேர் மட்டும் சொல்லுங்க ஐயா. சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க பாருங்க, அதுதான் அழகே. சூப்பருங்க, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேர்களை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
3: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பரிசுப்படல் பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது 0343-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களை அழைத்து பேசலாம்.

0: ஆஸ்திரேலியம் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.
0: உங்களுக்கு வந்து ஒரு ஒலிக்கீற்று ஒலிக்க விடலாமா?
1: சரிங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இசை அப்படின்னு தெரியுமா? நடுத்தரமான பாடல் தான்.
1: சூரியன் நடிச்சதா?
0: இல்லைங்க.
1: சில்லுனூர்
0: காதலில் இந்த மீது வரதுங்களே, அங்கே அதில் வரக்கூடிய அந்த ஃபோக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ஜோதிகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் போது வரக்கூடிய ஃபோக் மட்டும்தான். மற்றபடி அது எல்லாமே மெலோடி தான். அது ஏற்கமான் மியூசிக். நாம் இப்போ ப்ளே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக். பரவாயில்ல, நல்ல முயற்சி. இது கோவில் திரைப்படத்தில் காதலியை, அதாவது ஹீரோயினுக்கு ஓப்பனிங் வரும்போது வரக்கூடிய ஒரு இசை. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணி மாடு தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: மதிகன் பாத்தீங்க. ரமணி.
0: ரமணி. ரமணி, உங்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று வருது, கேட்கலாமா?
2: ஓகே,
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று பாருங்க.

கேட்டிங்களா? இது என்ன பாட்டு கேட்க மாட்டேன். இந்த பாட்டு இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் யாருன்னு தெரியுமா? வைரமுத்து. தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியும். சரிங்க, ஓகே, நீங்கள் சொன்னது சரியான பதில் தான். உங்களுக்கான அடுத்த ஒலி கேளுங்க.

0: கேட்டிங்களா ரமணி, இது என்ன படம்னு தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி யாரோ சொல்லித்தராங்க, நீங்க மட்டும் தான் சொல்லணும், ஒரே வாய்ப்பு தான். சொல்லுங்க, என்ன திரைப்படம் இது? உதயன் என்பது தவறான பதில். இது வந்து ஒரு பிரபலமான ஒரு பாடல், ஸ்ரேயா கோஷல் பாடின பாடலில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல், ஜிவி பிரகாஷோட இசையில் நீர்ப்பறவை அப்படின்ற திரைப்படத்தில் வெளிவந்த பாடல். பரவாயில்லைங்க, நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரூர்லேருந்து.
0: அரூர்லேருந்து யாரு?
1: செந்தில்குமார்.
0: செந்தில்குமார், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: திருவிளையாடல் படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் யார்?
1: கேவி மகாதேவன்.
0: கேவி மகாதேவன், பாருங்க சொன்னோடனே டக்குன்னு அடிச்சிட்டிங்க. நிறைய படம் பார்ப்பீங்களா? சரி, ஓகேங்க, சூப்பர். உங்களுக்கான ஒரு ஒளி கீற்று கொடுக்குறேன், என்ன திரைப்படம் என்னன்றதை சொல்லுங்கள். அது அதில் நான் கேட்குறேன்.

செந்தில்குமார் கேட்டிங்களா? ஏதாவது பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா? செந்தில்குமார் உங்களுடைய இணைப்பு சரியில் நினைக்கிறேன். கேட்குதுங்களா? பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க செந்தில்குமார். நிகழ்ச்சி நிமிக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? எம்எஸ் முருகேசன்ங்களா? ஓகே முருகேசன், உங்களுக்கான ஒரு கேள்வி பாருங்க.

0: 2025 ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது பெற்றவர் யார்? புரியல, எனக்கு புரியலங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பரவாயில்லைங்கய்யா, இணைப்பில் இணைந்தமை கண்டி நிகழ்ச்சி மட்ட தலைப்பாளர். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யாரே இருந்து பேசுறீங்க?
1: இளைத்தல் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கய்யா.
0: இரவு வணக்கங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஐயா, நேற்று வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேங்கய்யா.
0: சுப்பிரமணி பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே அதிக முறை தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் யார்?
1: இளையராஜன் ஐயா.
0: என்னங்க?
1: இளையராஜா.
0: இளையராஜா என்பது வந்து தவறான பதில் இல்லைங்கய்யா. பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி அணி மாடு தலைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: டி என் ராம்,
0: தேங்காய் மரத்துப்பட்டி. டி என் ராம், தேங்காய் மரத்துப்பட்டி. சரி ஐயா, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க ஐயா, பார்ப்போம்.
0: நிறைய படத்துல நடிச்சதுக்காக கின்னஸ் அவார்ட் வாங்கின தென்னிந்திய நடிகை யார்?
2: ஆதித்யா.
0: இல்லைங்கய்யா, தவறான பதில்.
2: நன்றி,
0: நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ரேடியோ போட்டு காட்டுறீங்க, உன்னுடைய குரல் ரேடியோல வருதுன்னு எனக்கு இக்கோ கேக்குது. பரவாயில்ல, நன்றி. நிகழ்ச்சி நீ மடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: உங்களுக்கான
0: ஒரு கேள்வி. இந்தியாவில் அதிக முறை தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் யார்? எத்தனை முறை வாங்கியிருக்காரு? சங்கர் கணேஷ் என்பது தவறான பதிலுங்க ஐயா. நல்ல முயற்சி பண்ணீங்க, ஆனால் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிக முறை இசையமைப்பாளர் விருது வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அப்படின்னு சொல்லலாம். அவர் கிட்டத்தட்ட 7 முறை வந்து அந்த விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: எட்டு மணி 58 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியில் வந்து பல ஊர்லேருந்து பல நேயர்களை நம்ம சந்தித்தோம். குறிப்பாக சந்திரசேகர், ராஜசேகர், வெண்ணிலா, கார்த்திகா, சரவணன், கணேசன், முருகன், கோவிந்தசாமி, தேன்மொழி, ஜெயசீலன், இளங்கோ, குருநாதன், விஜயகுமார், மணி, புஷ்பலதா, மோகன், பிறை, சுந்தர்ராஜ், கோகுல், அருண், ராஜேஸ்வரி, மாரியப்பன், பீமராஜன், சுந்தரம், ரமணி, செந்தில்குமார், முருகேசன், சுப்பிரமணி, டி என் ராம், லக்ஷ்மணன், இது மாதிரி நிறைய பேர் பேசுனீங்க. எல்லாம் நல்லா விளையாண்டிங்க. கொஞ்சம் சின்ன சின்ன கவனக்குறைவு, கொஞ்சம் மிஸ்டேக்னால வந்து பரிசு பாடல் நீங்கள் இங்கே பெறல அப்படின்றது வந்து உங்களை விட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சா அது நாங்கள் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி. தொடர் முயற்சி தான் வந்து விடாமுயற்சி. தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு இந்த விளையாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் நேர்களே. இன்று இளம் தென்றல் வந்து ரொம்ப அருமையாக வந்து பங்கெடுத்த நேர்களுக்கும் முயற்சி செய்த நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நேர்களுக்கான ஒரு சிறிய விவரம், அதாவது இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம் உள்ளது. ஸோ மறக்காமல் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் எல்லாமே புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 99 86 81 10 25 ஆகிய எண்கள் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை நமது பண்பலை வழியாக கேட்டு மகிழலாம் நேர்களே. கடந்த 1 மணி நேரமாக இளம் தென்றல் நிகழ்ச்சியில் சினிமா தலைப்பில் நம்ம வந்து விளையாடினோம். இந்த 1 மணி நேரமாக உங்களோடு வந்து இணைஞ்சிருந்தது நான், அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். ஸோ இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 9:30.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இரவுகளை இனிமையாக்க, உங்கள் செவிகளை இதமாக்க, இதோ இடைவிடாத இசைமலை.
7: இளைய நிலா பொழிகிறதே

0: 9524936156.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: பண்பலை பாடும் நேரம் 10:01. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்று பாடல் கேட்க விரும்பினால் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியிலும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
4: பாலமுருகன், மருதேறி, கிருஷ்ணகிரி மாவட்டம்.
3: நல்லது பாலமுருகன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்?
4: அன்பு நடமாடும் கலைக்கூடம்.
3: அனைவரோடு சேர்ந்து கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசண்டம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: இரவு காற்றின் மடியில் இதயம் மெதுவாக இசையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
4: அன்பு சோதர் ஸ்ரீபன்ராஜ் அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
3: இரவு வணக்கம். யாரை

0: இறைவனுக்கம் சொல்பவர் பண்பலையோடு இணைந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவகட்டூர் சென்னை விவசாயி ஏ முருகன் கலைச்செல்வி சார்.
1: சரிங்கய்யா, நல்லது. உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
0: இந்த பாடல் என் நண்பர் ரிட்டையர் எஸ் ஐ பார்த்திபனுக்கு அனைவரும் கொடுங்க சார்.
1: சரிங்க, பாடல் சொல்லுங்க.
0: கேட்டவர் பார்த்திபன் ரிட்டையர் எஸ் ஐ.
1: சரிங்க, பாடல் சொல்லுங்க.
0: சௌப்பதல்வன் 1972 வந்த படம் சார்.
1: சரிங்க,
0: அதுல இருந்து அஜித் சிங் எல்லா நியூஸ்லயும் பாடுவாங்க சார். லவ் இஸ் பைன் டார்லிங் வேணுமா அந்த பாட்டை காற்றாலை தவழும் சார் தர்மபுரி பண்பலையில.
1: நிச்சயமாக வாங்கலாம். நிகழ்ச்சியில் என்ன நினைக்கிறேன் என்று நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்கி உள்ளது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இரவின் மெல்லிய இன்னிசை சாரலோடு இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? கணேசன், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: விவசாயத்திலிருந்து

चार

பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புகளை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவு

0: 5:00 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் இரவை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வேணும்? நம் நாட்டில இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, நிச்சயமா வந்து பாடல் வழங்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருங்க தர்மபுரி பண்பலையோடு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நட்சத்திரங்கள் வானில் விழிக்க நினைவுகள் பல நமது மனதில் விழிக்கிறது. காதோரம் கேட்கும் இந்த பழைய கானங்கள் காலங்கள் மறைத்த கதவுகளை திறக்கின்றது. இனிய இசையோடு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பாளை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுப்பிரமணி. உங்களுக்கு என்ன திரைப்படம் பாடல் வழங்கலாம் ஐயா?
3: படம் ஒரு கை ஓசை. அதுல வந்து MS விஸ்வநாதன் பாடிய பாடல் தேவை இல்லை ரவிக்க இல்லை அந்த பாட்டு ஒளிபரப்புங்க.
2: நீச்சியமே நீங்க கேட்ட பாடல அனைவரும் கேட்டு மகிழலாம். இதோ

வரும் சம்பளம் சம்பளம் சம்பளம் சேல்ல சேல்ல சேல்ல இல்லே இல்லே உள்ளே சிரிச்சு நிக்கிறா காட்டுக்குள்ளே.

தம்பி என்ன காய் காக்கா காக்கா காக்காய் காட்டுக்குள்ளே ஆளா வளர்ந்த உள்ளே அவையாறு உள்ளே அது தென்னங்குள்ளே ஐயா தென்னங்குள்ளே.

0: 10:27 ஆயிற்றுக்குங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க. நேர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்ஷனியும் அடுத்த அன்பாளைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் தப்பாஞ்சிமட்டி பாரதி பேசுறேன்.
0: சொல்லுங்க பாரதி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: ஒரு நிமிஷம்
0: நிச்சயமா அதே திரைப்படத்திலிருந்து அதே பாடல் வழங்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்திருங்க.

0: 10:34 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நிகழ்ச்சியின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிகளையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இனிய வணக்கம்
0: சொல்லுங்க. இனிய சகோதரி, உங்க பெயர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழி சொல்லுங்க. தேன்மொழி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்?
1: நல்லதொரு குடும்பம் படம் பேரு. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரேன்ற பாடல் கொடுங்கய்யா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: 10:40 நீந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. மாதேஸ்வரன். எங்கிருந்து பேசுறீங்க? பாரூர். ஓகே மாதேஸ்வரன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தை வந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து உலகம் சுற்றுவோம்.
0: சரிங்கய்யா.
1: பாடல் நிலவு.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. இணைப்பில் இணைந்த மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: 10:44 நிமிடத்தில் நினைக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் எம்எல் முருகேசன், காமராஜ் நகர், மருத்துவரியா.
0: நல்லதுங்க ஐயா. உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்? நன்றி.
2: நன்றிங்க.

0: கரையாத காவிய கானங்களை கேட்டு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியையும் அடுத்த அன்பாலை பலர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: அதியமான் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஒழித்து ஓங்கிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.57 ஏற்காடு பண்பலை 103.7 இனிமையான இரவு வணக்கம் கூறுவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிருந்து ஆறுமுகையா.
0: ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, திரைப்படம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கவரிமான் திரைப்படத்துல இருந்து பூ போலே உன் புன்னகை என்ற ஒரு பாட்டை நம்ம அனைத்து நேயருக்கும் கொடுங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வானொலியில் ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழுங்கள்.

0: 10:55 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினையும் அடுத்து அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி ஐயா.
0: சக்கரவர்த்தி, சொல்லுங்க சக்கரவர்த்தி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: பணம் படைத்தவன் படத்துல ஒரு பாடல் போடுங்க ஐயா. நன்றி.
0: நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட மாதிரி பணம் படைத்தவன் திரைப்படத்துல பாடல் ஒழிக்க உள்ளது, கேட்டு மகிழலாம்.

0: இரவின் மெல்லிய மலைச்சாரலோடு இன்னிசைச் சாரலை வழங்கிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் நல்லவன் வாழ்வான்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து மண்ணிலே பொன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாடலுங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடலை வழங்கலாம் ராஜேஸ்வரி. தொடர்ந்து இணைப்புல இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

இரவின் மண் வாசனையோடு இசை வாசனையை வீசிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க, பலரும் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக முருகன், பாலமுருகன், கணேசன், துரை, ஊத்தங்கரை சுப்பிரமணிய, அப்புறமா பாரதி, தேன்மொழி, மாதேஸ்வரன், முருகேசன், ஆறுமுகம், சக்கரவர்த்தி, ராஜேஸ்வரி இவங்களுமே கலந்துக்கிட்டீங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பு கொண்டு முயற்சித்தவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்தது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணம் செய்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இன்றைய சுகமான ராகங்கள் இத்துடன் நிறைவடைந்தது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடரை கேட்க தவறாதீர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் இரவு 11:45. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக கே நவஷினி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, அதனைத் தொடர்ந்து தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோகன் நிவாரணி சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 மத்தூர் கலைமகள் கலராயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள், மதுரை கோகரணீஸ்வரர் திருக்கோவிலின் ஒளிச்சித்திரம் கேட்கலாம், 10:30 நீங்கள் கேட்டவை கட்சவையில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி.

அதனைத் தொடர்ந்து வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து பூவை பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம். சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பலேகுழி ஊர் சிறப்புகள் பற்றி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 திரையிசை, அதனைத் தொடர்ந்து சூழல் காப்போம் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாயரங்கம். நாளைய நிகழ்ச்சிகள் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் பெருநாற்று படையில் பன்முகம் திறம் பங்கேற்பவர் முனைவர் சா கனதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைதிடும் வினாக்கள். 5 மணிக்கு திரை இசை. 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சிகள் ஏற்றுமதிக்கேற்ற மாரகங்கள். பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜான்சிரணி அவர்களின் உரையினை கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 திரை இசை. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம்பெற உள்ளது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடரினை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெறும் நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.